நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 16 2026 ஜூலை மாதம் 7 இன்று செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49:58 தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரலில் இன்றைய குரல். செறிவருந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடக்கப்பெறின். குரல் எண் 123. அடக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரலுக்கான விளக்கம்: அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்ல வழியில் அடங்கி ஒழுக பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: நீங்க சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: மன்னா மன்னா,
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
7: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி?
7: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.

0: ஆமண்ணா ஆமா.
1: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பூர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சாணவண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்தவாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்த மனநல ஆலோசகர் பி. சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

7:25 நலமாய் வாழ பச்சிளம் குழந்தைகளுக்காக கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 முதல் 7:35 மணி வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:35 வணக்கம் மக்களே. முதல் 8:15 வரையும் 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம புதுவை நேரலையில் இணைகிறார் அஜய் சீனு. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 கேட்கலாம் மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. புதின

பழக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதி, சட்டம் அறிவோம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலக்ஷ்மி அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள் 3 கேட்கலாம். ஹலோ டாக்டர். சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் குறித்து விளக்கமளிக்க உள்ளார் புதுச்சேரி தோல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சண்மதி சேதுமாதவன் அவர்கள். 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் அஜய் ஆனந்த். 6:20 to 7 வரையிலும், 7:02 to 8:15 வரையிலும், 7:25 to 8 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 to 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 to 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 பகல் 1 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு நேயர்களே. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, ஷிமோஹா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்டதாலாம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோயில் சித்திரம். எழுதியவர் ஜே சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தசந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். குரல் வண்ணம் தாமரை கண்ணனாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், செழியனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள், புவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவோம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா இயக்கம் அமிர்தம். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, இதில் மலர் என்ற தலைப்பில்

பாடல்கள் கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பனை செய்தி இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு கேட்கலாம் தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
3: சான்றோர் கேண்மை என்பது சான்றோர் வாசகங்களை தழுவிக்கொண்டு நிற்பதுதான். அவற்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சான்றோர் சொற்கள் எல்லாம் இலக்கண இலக்கிய அகராதிகளிலிருந்து கிடைப்பவை அன்று. பட்டறிவின் விளைவு மௌனமாயிருத்தல் கூட பெரிய உரையாடல்தான். இருத்தல் கூடுதலாக தியானம் இருக்கிறது. பிறர் குறைகளை அறியும் போது பொறுமை காத்தல், வாய்மை, எப்பொழுதும் உண்மை பேசல், அடக்கம், கல்வி கற்றாலும் பணிவோடு இருத்தல், இது ஒரு தியானம். இந்த தியான மனநிலையிலிருந்து பிறக்கும் வாசகங்கள் உயிர் துடிப்புள்ளவை, உலகு புறக்க வல்லவை. சான்றோர் யார், அவரது நல்லவை என்பவை யாவை என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோலில் தொழிலில்லால் கண்ணும் குழல். சான்றாண்மையை உரசி பார்க்கும் உரைகள் எதுவெனில் தன்னினும் தாழ்ந்தவரிடத்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்போக்குவோமே. சான்றாண்மை என்பது வெறும் புத்தக அறிவன்று. இது வெல்லும் சொல். வாய்மை என்பது வெல்லும் சொல். அறம் என்பது வெல்லும் சொல். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதி பேசியது வாழ்தல் ஈடுபாடுதான். அதன் ஆக்ரோஷமான வெளிப்பாடுதான். சதா உணர்ச்சிகளில் வாழ்ந்த கவிஞனின் கோபம் உண்மை சார்ந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்வ தீர்வுகள் சொல்ல என்றும் விளக்கலாம். இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. இந்த மனப்பான்மை சரியன்று என்றாலும் ஒரு தீர்வு வேண்டியிருக்கிறது. இதில் மனம் தயாராகிவிட்டது என்பதுதான் பொருள். வாழ்க்கையை நாமேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். பொருள் தேடும் வாழ்க்கையின் அலைச்சல் நம் சுயத்தை அசைத்து பார்க்கிறது. மனம் தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை அகற்ற என்ன செய்வது? எளிய அறங்கள், எளிய சொற்கள், எளிய மனிதர்களின் அழகிய வாழ்க்கையை அனுசரித்து வாழ்தல் இதில் இருக்கிறது சிறப்பு. இது சான்றாண்மை. இதுவே வாக்கு, இதுவே தியானத்தின் விளைச்சல். ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையன்பார் வள்ளுவர் பெருந்தகை. கடும் பசியால் தாய் அலற்படுவதை பார்த்து பொறுக்காமல் சான்றோர் பழிக்கும் செயலை செய்து பசி போக்க நினைக்கக்கூடாது என்பது

0: கருத்து நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்புண் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம். இவள் பார்வைக்கு நேர் விருந்தி வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் வேறு சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஓம். ஒரு குடை நிறைய பூக்கள் என்பது மாதிரி சான்றாண்மையை முதலில் பற்றிக்கொள்கிறது. நெடுகிலும் நறுமணம் கைப்பிரம்பை வைத்துக்கொண்டு நீதிபோதனை பாடம் நடத்தும் ஆசிரியராக வள்ளுவர் ஒருபோதும் இல்லை. மெல்லிய வருடல்தான் குரு சிஷ்ய பரம்பரையை பேணாமல் சக தோழராய் நின்று வள்ளுவர் உரையாடுகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக கருதும் மனநிலையை பெற்றுவிட்டவர்கள் எல்லா இருமை பண்புகளையும் பிரிவு பிளவுகளையும் கடந்து வாழ்பவர் ஒருமையையும் ஒத்திசைவையும் வளர்த்தவர். அந்த இடம் சொர்க்கம், அதை ஆள்பவர் தேவர். நாம் இவற்றை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம் போன்றவற்றினால் மாறுதல்கள் நேருமே என்ற கேள்வி வரும். ஆனால் நல்லன என்று அடையாளப்படுத்த விட்டவை ஒருபோதும் மாறாது. குறைகள் என்பதை வெற்றி சொற்கள்தான். வாழ்தலே கலைதான். வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இறை மனம் கமழும் இசை கானங்களின் தொகுப்பு இது தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம், மீரா கிருஷ்ணா குரலில்.

பக்தி பரவசமூட்டும் பக்தி பாடல்களின் தொகுப்பு இது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தேர் இழந்தூர் தாஜுதீன் அவர்கள் குரலில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 23 நாள், செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்துமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்பூர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஒரு வழியா ஏரி வாய்க்காலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய மீன்களை பிடிச்ச ஊருக்குள்ள போய் நல்ல விலைக்கு வித்துட வேண்டியதுதான். கெண்ட மீன், கழுத்து மீன், குறவு மீன், எல்லா மீன்களும் இன்னைக்கு விரிச்சு இருக்கிற அந்த வேட்டில வந்து மாட்டிக்கணும். உங்களுக்காக பாட்டு பாடுறேன், எங்க இருந்தாலும் வந்து மாட்டிக்கீங்க.
2: வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கும் நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசுர கொடி

0: நாட்டியம் ஐய மேல தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீனு வாத்தியம்.
1: கருத்தமுத்து கருத்தமுத்து
2: புடி புடி புடி புடி புடி தெளித்து மீன் கெண்ட மீன் எல்லாம் துள்ளுது போற புடி புடி புடி அப்படியா.
1: என்னப்பா பண்ற, என்ன வேட்டி எல்லாம் விரிச்சுக்கிட்டு மீன் புடிச்சுக்கிட்டு என்ன பண்ற வாக்கால?
2: வேட்டி புடிச்சு மீன் புடிச்சுட்டு இருக்கிறான்ப்பா.
1: இந்த மீனை புடிச்சு என்னப்பா பண்ண போற?
2: காத்துமுத்த, கெண்ட மீன் கெளுத்தி மீன் குறவு மீன் எல்லாம் இந்த வாக்கால இருக்கும்.
1: சரி,
2: இதை இன்னைக்கு புடிச்சு 100 ரூபான்னு வித்துருவோம் நானு.
1: ஏப்பா, மீன் விற்கிறதுக்காக வாக்கால இறங்கி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ஆமா, இதான் பொழப்பு. அப்புறம் என்ன செய்யறது?
1: ஏப்பா, மீன் தான் நீ விற்பனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினா மீன் பண்ண வைப்பா.
2: மீன் பண்ணையா?
1: ஆமாப்பா.
2: நான் காத்த மூத்த பண்ண வைக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒண்ணு தெரியாது.
1: உனக்கு நிலம் இருக்கு.
2: ஆமா,
1: 1 ஏக்கர் நிலத்தை நீ மீன் பண்ணைக்குன்னு ஒதுக்கி நீ பண்ணலாம், அல்லது 1/2 ஏக்கர்ல கூட பண்ணலாம்.
2: 1/2 ஏக்கர்ல பண்ணலாமா?
1: பண்ணலாம்ப்பா.
2: சரி,
1: அதுக்கெல்லாம் அரசாங்கம் நிறைய உதவி செய்யுது.
2: ஓஹோ,
1: பண்ண கூட்டை வெட்டுறதுக்கு மானியம் கொடுக்குது, மீன் வளர்ப்புக்கும் மானியம் கொடுக்குது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ண கூட்டை வெட்டி மீன் வளர்க்க பாரு.
2: ஓ, அப்படியா சொல்ற?
1: ஆமாப்பா.
2: இது நான் டெய்லி இந்த வாக்கையில புடிச்சு புடிச்சு 50-100 ரூபாய்க்கு வித்துனுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா மீன் கூட்டை வச்சு லட்சாது பத்தி ஆகலாம் போல.
1: ஆமாப்பா, 1 ஏக்கர்ல நீ மீன் வளர்த்தின்னு வச்சுக்க, 1 வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம்.
2: அடேப்பா, 2 லட்சமா?
1: ஆமாப்பா. பண்ண கூட்டை வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா இல்லையா?
2: காத்தமுத்த, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஆசையதான் பாருக்குதா. அதுக்கேத்த மாதிரி என் நிலம் இருக்குமாப்பா.
1: ஏப்பா, நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது? இத நீ நேரடியாவே என்கிட்ட கேக்கலாமே.
2: ஆமா காத்தமுத்த, சொல்லு, எப்படி நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது மீன் கூட்டை அமைக்க?
1: ஏன்ப்பா, கொஞ்சம் களிமண்ணா இருக்குன்னு வச்சுக்க.
2: சரி,
1: அந்த நிலம் ஏத்த நிலம். வண்டல் மண் இருந்ததுன்னா அமோகம்.
2: காத்தமுத்த, என் மண்ணுதான் வண்டல் மண்ணாச்சா? நீ அடிக்கடி என் கொள்ளைக்கு வந்துருக்கிற, தெரியாத உனக்கு?
1: எப்பா, அதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா நான் உன்கிட்ட மீன் வளர்க்கறத பத்தியே நான் பேசுனேன்.

0: ஆமா.
1: ஆனா அது மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களையும் நம்ம பேசணும் இல்லையா?
0: ஆமா.
1: மணல் சாரியா இருந்ததுன்னா
0: சரி,
1: முடிஞ்ச வரைக்கும் இந்த பண்ணைக்கூட்டை மீன் வளர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து நிக்காது, டக்குன்னு பூமிக்குள்ள ஓடிவிடும்.
0: ஓஹோ, ஆமா ஆமா.
1: அந்த மாதிரி மணல் சாரியா தான் இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னா அவங்க குலை வெட்டின பிறகு ஒரு 2 அடி 3 அடிக்கு வண்டல் மண் அடிச்சுக்கணும்.
0: ஓஹோ, என் நிலத்துக்கு அது தேவையில்லை, ஏன்னா கழிப்பா இருக்குது என் மண்ணு.
1: எப்பா உன் நண்பர் யாராவது இருப்பாங்கப்பா, அவங்க கேட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டாமா?
0: சரிப்பா சரிப்பா,
1: அதுக்காக தான்ப்பா சொல்றேன். களிமண் வண்டல் மண் இதெல்லாம் ஓகே. இப்போ உன் நிலம் அதே மாதிரி நிலம்,
0: ஆமா,
1: அப்ப பிரச்சனை கிடையாது.
0: ஆமா,
1: 5 அடி 6 அடிக்கு நல்லா ஆழமா நீ பண்ணை குட்டை வெட்டிக்க.
0: சரி.
1: அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து கரையில போட்டு நல்லா உயரமாக்கிடு.
0: சரி.
1: கரையில வந்து நீ வந்து மரம் வளர்க்கலாம், இல்ல ஒரு ஆட்டு பண்ணை வச்சுக்கலாம், இல்ல ஒரு கோழி பண்ணை வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து நீ அது ஒரு பலனுள்ள வகையில நீ மாத்திக்கணும்.
0: அந்த மூலிகை கண்ணெல்லாம் நடலாமா?
1: மூலிகை கண்ணு மட்டும் இல்லப்பா, காய்கறி பயிர் கூட நடலாம்.
0: சரி சரி, வாழை மிளகாய் கத்திரி இதெல்லாம் போட்டுக்கிறேன்.
1: சரி, இப்ப பண்ணை குட்டை ரெடி ஆயிடுச்சு.
0: சரி,
1: உன் பண்ணை குட்டையில நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கார அமிலத்தன்மை எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். பொதுவா இந்த கார அமிலத்தன்மைங்கிறது கொஞ்சம் காரத்தன்மையோட நம்மளுடைய நிலம் இருந்தா மீன் வளர்ப்புக்கு ஏத்தது.
0: ஓஹோ,
1: ரைட்டா.
0: சரி,
1: அப்படி காரத்தன்மையை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும், குளம் வெட்டின பிறகு 1 சென்ட் அளவுக்கு குளத்துல வந்து 1 கிலோ கிளிஞ்சல் சுண்ணாம்பு,
0: ஓஹோ,
1: அதை போட்டு அதுக்கு பிறகு தண்ணி கட்டணும்பா. புரியுதா?
0: சரி சரி.
1: அதுக்கு பிறகு 1 ஏக்கர் குளத்துக்கு 1 டன் அப்படிங்கிற விதத்துல ஈர சாணத்தை தண்ணியில கரைச்சி விடணும்பா.
0: ஓஹோ,
1: அதை முதல்ல விட்டு அப்படியே தண்ணியை நிப்பாட்டிடணும். அப்புறமா தான் நீ குளத்துல சாதாரண தண்ணிய பாய்ச்சணும். இந்த தண்ணிய வந்து பாய்ச்சி 4 அடி உயரத்துக்கு தண்ணி எப்போதும் இருக்கிற மாதிரி நீ பாத்துக்கணும்.
0: சரி சரி,
1: புரிஞ்சிருச்சா?
0: புரிஞ்சுது.
1: இப்ப சாணம் கரைச்ச 1 வாரத்துல குளத்துல நுண்ணுயிரிகள் உருவாகிருக்கும்.
0: உருவாகுமா?
1: தானா உருவாகும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வெள்ளை கலர்ல தண்ணி விட்டோம் இல்லையா, அந்த தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா லேசா பச்சை அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த தண்ணீர்ல பச்சையா ஆக ஆரம்பிக்குதுன்னாவே நுண்ணுயிரிகள் உருவாகிடுச்சு, நம்ம மீனுக்கு தேவையான உணவு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா?
0: சரி சரி.
1: இப்ப நுண்ணுயிரி குறைவா இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும்?
0: திரும்ப சாணத்தை கரைச்சி பண்ணைக்குட்டையில விடணும்.
1: அதே மாதிரி செய்யணும்பா. இப்ப நுண்ணுயிரிகள் இருப்பது உறுதியான பிறகுதான் 1 இன்ச்சுக்கு மேல் நீளம் உள்ள மீன் குஞ்சுகளை குளத்துல விடணும்.
0: ஓஹோ,
1: ரொம்ப சின்ன மீன் உனக்கு தேவையில்லை, கொஞ்சம் பெரிய மீனா வாங்கி விடு.
0: சரி சரி.
1: ஏன்னா சீக்கிரம் வளர்ந்து உனக்கு பலன் கொடுக்கணும்.
0: ஓஹோ,
1: புரியுதா?
0: புரியுது காத்தமுத்த.
1: 1 இன்ச்சு நீளம் உள்ள மீன் குஞ்சு இப்ப எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்ப போக்குவரத்து செலவு அதுக்கு இது எல்லாம் பார்த்தோம்னா கூட 1.5 ரூபாய்க்கு மேல விலை இல்லை. அந்த விதத்துல நீ வாங்கி விட்டுணும்.
0: காத்தமுத்த, பண்ணைக்குட்டையில என்னென்ன மீன் எல்லாம் வளர்க்கலாம்?
1: கருத்தமுத்து, நம்ம பகுதிகளில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்லா, ரோகு, மிருகாலு, அப்புறம் புல்லுகண்டை இதெல்லாம் அதிகமாக மக்கள் சாப்பிட்றாங்க.
0: ஆமாம்பா,
1: இதெல்லாம் வாங்கி விடு. ஒவ்வொன்றுலையும் 500 கணக்கு வச்சுக்க.
0: சரி சரி சரி.
1: சரியா? இதில் புல்லுகண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க.
0: ஏன்?
1: அது அதிகமா பெருக்காது.
0: ஓஹோ,
1: அதனால அதிக லாபம் இருக்கும்னு சொல்ல முடியாது.
0: ஆமா,
1: அது 200 மட்டும் விட்டுக்க.
0: சரி சரி. மீனினுடைய எடை அதிகமா இருந்தா அதிக லாபம் வரும்ல?
1: மீன் பெருசா ஆவறதுல ரொம்ப நாள் எடுத்துக்கும்பா அது.
0: ஓஹோ,
1: அதனாலதான்
0: சொன்னேன்.
1: ரோகு மிருகால் இதெல்லாம் நல்ல விலை போகுது. 6 மாசத்துக்கு அப்புறம் நீ மீன விற்க ஆரம்பிச்சிடலாம்.
0: சரி.
1: எப்பா கருத்தமுத்து?
0: சொல்லு காத்தமுத்த.
1: பேசிக்கிட்டே இருக்கும் போது செல்போன்ல என்னப்பா நோண்டிட்டு இருக்க?
0: ஜேசிபி ஓட்டர் தம்பி தெரிஞ்சவரு, நம்பரை போட்டு நாளைக்கு மீன் கூட்டம் அமைக்கிறதுக்கு பலன் ஓடுறதுக்காக நம்பரை போட்டுக்கிறான்.
1: எப்பா கொஞ்சம் அவசரப்படாதப்பா, மானியம் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன். அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் பார்த்து உன் இடத்தை தேர்வு செஞ்சு
0: சரி சரி
1: அவங்களுடைய அனுமதியோட பண்ணாதானப்பா உனக்கு மானியம் எல்லாம் கிடைக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அதனால அரசாங்க அதிகாரிகளை போய் பாக்குறதுல
0: சரி சரி
1: எல்லாம் முனப்பு காட்டு.
0: அப்ப நாளைக்கே போயிட்டா?
1: அப்பா நாளைக்கு என்னப்பா நாளைக்கு?
0: சரி,
1: இப்ப மீன் தேவையான அளவு பிடிச்சிட்டில.
0: ஆமா,
1: இன்னைக்கே போற மீன் வளத்துறைக்கு.
0: சரி,
1: போய் அதிகாரிகளை பார்த்து நீ பண்ணைக்குட்டை வெட்டுறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ எல்லாம் கேட்டு வர.
0: சரி காத்தமுத்து, நான் இப்பயே போயிட்டு

0: மீன்வளத்துறை அதிகாரியை பார்த்து மீன் கூட்டம் அமைக்கிறதுக்கான ஆலோசனைகளை கேட்டு நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடறேன்.
1: சரி சரி, நீ மீன் பிடிச்சிருக்கீல்ல?
0: ஆமா.
1: அதுல அந்த பெருசா ரெண்டு விரால் குட்டி கிடக்கு போறே, அதை மட்டும் என்ட கொடுத்துரு.
0: கதை முத்த, பிடிச்ச மீன்ல இதான் பெரிய மீன், இந்த மீனை நீ கேட்டுட்டா, நீ கேட்டா கொடுக்காம இருக்க முடியாது.
1: எப்பா நீ ஒண்ணு சும்மா எல்லாம் கொடுக்க வேணாம், இந்த 200 ரூபா குடி, அந்த ரெண்டு மீன் என்ட கொண்டா.
0: சரி கதை முத்த, எனக்கு செலவுக்கு காசாச்சு, இப்பவே பிடிச்ச மீனை நீ வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட போற.
1: ஆமாப்பா. சரி கருத்தமுத்த,
0: சரி
1: நான் கிளம்பட்டுமா?
0: இந்த மீன் புடி வழி தண்ணியில விழுந்துற போது.
1: ஏப்பா கொண்டாப்பா, பையோட கொடுப்பா.
0: சரி சரி, இந்தாப்பா பையோட வாங்கிப்பா.
1: சரி சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா.
0: சரி கதமுத்த, நாளைக்கு வரும்போது தென்னை கஞ்சி கொண்டுட்டு வா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மீன்பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்ஸிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டு

0: பெற்றுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
3: கடந்த வாரம் 2 நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்.

0: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 126,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:56 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: சாண வண்டுகள் நோய்கள் பரவாமல் தடுக்க உதவுகிறது. சாணத்தில் உருவாகும் மீத்தேன் வாயுவின் உமிழ்வை குறைப்பதன் மூலம் பருவநிலை மாற்றத்தை தணிக்க உதவுகிறது. சாண வண்டுகள் மாட்டுச் சாணத்தை உண்பதாலும் அதனை சிதைத்த மண்ணுக்குள் கொண்டு செல்வதாலும் கால்நடை வரப்பில் உருவாகும் மீத்தேன் வாயுவை பெருமளவில் குறைக்கின்றன. சாண வண்டுகள் எவ்வாறு மீத்தேன் உமிழ்வை குறைக்கின்றன? இன்று உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனை என்றால் பசுமை குடில் வாயு, புவி வெப்பமயமாதல். அதன் பொருட்டு சாண வண்டுகள் எவ்வாறு மீத்தேன் உமிழ்வை குறைக்கின்றன? மாடுகள் வெளியேற்றும் சாணம் திறந்த வெளியில் இருக்கும்போது அதில் உள்ள நுண்ணுயிர்கள் சாணத்தை சிதைத்து அதிக அளவில் மீத்தேன் வாயுவை வெளியிடுகின்றன. சாண வண்டுகள் இந்த சாணத்தை மிக விரைவாக உண்டு தங்களுக்குள் சேமித்து அல்லது மண்ணுக்குள் பிரித்து விடுகின்றன. சாணத்தை வண்டுகள் அகற்றுவதாலும் அவற்றின் செயல்பாடுகளாலும் சாணத்தில் உருவாகும் நுண்ணுயிர்களின் சூழல் மாறுகிறது. இதனால் சாணத்தில் இருந்து வளிமண்டலத்துக்கு வெளியேறும் மீத்தேன் வாயுவின் அளவு கணிசமாக குறைகின்றது. ஆய்வுகளின்படி சாண வண்டுகள் கால்நடை பண்ணைகளில் ஏற்படும் பசுமை இல்லா வாயுக்களின் உமிழ்வை 3% முதல் 4% வரை குறைக்கின்றன. சில சூழ்நிலைகளில் மீத்தேன் உமிழ்வை 7% முதல் 12% வரை குறைக்க முடிகிறது. சாணத்தில் உள்ள சத்துக்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்றவை மண்ணில் எளிதாக கலக்க செய்து மண்ணின் தரத்தை உயர்த்துகின்றன. இரண்டாவது, மாட்டுச் சாணத்தில் இனப்பெருக்கம் செய்யும் சில ஒட்டுண்ணி ஈக்களை கட்டுப்படுத்த இது உதவுகின்றன. சாணம் நீண்ட நாட்கள் புல்லின் மேல் தேங்கி மேய்ச்சல் நிலம் வீணாவதை தடுக்கின்றன. சாண வண்டுகள் சாணத்தை உருண்டையாக மாற்றி மண்ணுக்குள் புதைப்பதன் மூலம் மிக விரைவாக மக்கச் செய்கின்றன. இவை இயற்கையின் மிகச்சிறந்த துப்புரவாளராகவும் உழவர்களின் நண்பனாகவும் செயல்படுகின்றன. சாணி வண்டுகளின் சாணத்தை மக்க வைக்கும் செயல்முறைகளை பார்க்கும்பொழுது 1, சாணத்தை தேடுதல் மற்றும் சாகரித்தல். வண்டுகள் சாணத்தின் வாசனை வைத்து அதை தேடி கண்டுபிடிக்கின்றன. சாணத்தை அடைந்தவுடன் தங்களின் வாய் மற்றும் முன்னங்கால்களை அதை செதுக்குகின்றன. செதுக்கிய சாணத்தை ஒரு பந்து போல உரண்டையாக மாற்றுகின்றன. 2, உருட்டி செல்லுதல் மற்றும் புதைத்தல். வண்டுகள் தங்கள் பின்னங்கால்களால் சாண உருண்டைகளை பின்னோக்கி உருட்டி செல்கின்றன. எதிரிகளிடமிருந்து தப்பிக்க சாணத்தை வெகு தூரத்திற்கு கொண்டு செல்கின்றன. தகுந்த இடத்தை தெரிவு செய்து மண்ணை தோண்டி அந்த உருண்டையை புதைக்கின்றன. 3, உணவு மற்றும் இனப்பெருக்கம். புதைக்கப்பட்ட சாண உருண்டைகளை வண்டுகள் உணவாக உட்கொள்கின்றன. பெண் வண்டுகள் இந்த சாண உருண்டைகளுக்குள் தங்களின் முட்டைகளை இடுகின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் சாணத்தை உண்டு அங்கேயே வளர்கின்றன. 4, மண்ணோடு மக்கி போகுதல். வண்டுகள் சாணத்தை சாப்பிட்டு கழிவாக வெளியேற்றுவதால் அது எளிதில் மக்குகிறது. மண்ணுக்குள் புதைக்கப்படும்

0: ஆனால் காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுடன் வினைபுரிகிறது. இதனால் சாணத்தில் உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நேரடியாக மண்ணுக்கு கிடைக்கின்றன. சுற்றுச்சூழல் நன்மைகள்: சாணத்தை மண்ணுக்கு அடியில் புதைப்பதால் நிலம் இயற்கை உரம் பெறுகிறது. வண்டுக்கள் மண்ணை தோண்டுவதால் மண் பொளப்பொளப்பாகி காற்றோட்டம் அடைகிறது. சாணம் வெளியில் தேங்காமல் வண்டுகள் புதைப்பதால் ஈக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் பெருகுவது பெருமளவில் தடுக்கப்படுகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணத்தின் 2ம் நாளான இன்று இந்தோனேஷியாவில் தொடர்ச்சியான உயர்மட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவும் இருதரப்பு உறவுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்வதற்கும் ஒத்துழைப்பை மேம்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறப்படுவதற்கும் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவர். இந்தோனேஷிய அதிபர் வழங்கும் அரசு விருந்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடையும். கடந்த 5 ஆண்டுகளில் கூட்டுறவு துறையுடன் தொடர்புடைய சுமார் 30 கோடி மக்களின் வாழ்வில் கூட்டுறவு அமைச்சகம் புதிய ஆற்றலை புகுத்தியுள்ளது என்று மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் 5வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், இந்த அமைச்சகம் கூட்டுறவு சூழலை நவீனமான வெளிப்படையான தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒன்றாக மாற்றியுள்ளது என்று கூறினார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கான 17வது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற போட்டி 2024-25 பரிசளிப்பு விழா இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் காஷ்மீர் பல்கலைக்கழக மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளனர். இப்போட்டியில் சிறப்பாக செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் மாணவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் பரிசுகளை வழங்குகிறார். புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார் திட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், காசான் திட்டு, கொருக்கமேடு, எடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அழுத்துவெளி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஃபிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்றிரவு டல்லாஸ் மைதானத்தில் நடைபெற்ற 16வது சுற்றில் போர்ச்சுகலை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:13. தொடர்வது
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சினைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: இளம் தம்பதியினர் மனப்பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது தகவல் தொடர்பு குறைபாடு, இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து சரியாக பேசிக்கிறதில்ல, உணர்ச்சிகளை வந்து இவங்க பரிமாறிக்கிறதே கிடையாது. அந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், அது சம்மந்தமாக நம்ம என்னென்னலாம் எடுக்கணும், தம்பதியினர் எப்படி இருக்கணும், அதை கொஞ்சம் சொல்லுங்களா.
4: லாக் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்றதோட சார், கம்யூனிகேஷன்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கு. ஓஷோ அடிக்கடி சொல்வாரு, ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ ஆர் கம்மிங் டு டெல் மீ அப்படிங்கறது சொன்னீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஆனா யூ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிம்பாரு. நாட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா கம்யூனிகேஷன்லயுமே கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, நான் என்ன சொல்றேனோ நான் சொல்ற வகையில நீங்க எடுத்துக்காம நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க அதை டீகோட் பண்ணீங்க அப்படின்னாக்கா தென்

0: நான் சொன்னதே அங்க வேற மாதிரி அர்த்தமாயிருதா, அதுல பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனா எதிராளி மாற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால இப்படி பேசுறாங்கன்ற பொறுமை எனக்கு வந்துருச்சுன்னா, இல்ல இல்ல நீங்க சொல்றது ரைட், ஆனா நான் அதை சொல்ல வரல சார், நான் இப்படிதான் சார் சொல்ல வந்தேன் அப்படிங்கறத நான் சிரிச்சுக்கிட்டேனால பொறுமையா உங்களுக்கு கன்வே பண்ண முடியும். ஆனா அந்த நிதானம் என்கிட்ட இல்லைங்க போது எப்படி நீ என்ன தப்பா நினைக்கலாம்னு நான் ஆரம்பிக்கிறேன் சண்டைய. அப்போ இதுலயே அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிடுது. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ல வந்து ஒருத்தரை ஒருத்தரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, 10% தான் வேர்ட்ஸ் ரீச் ஆகுதான், 30% சவுண்ட் ரீச் ஆகுது, 60% பாடி லாங்குவேஜா. அப்ப நீங்க வார்த்தைகள் மூலமா கம்யூனிகேட் பண்றது தவிர சவுண்டு மூலமா பண்றதோட மேஜரா பாடி லாங்குவேஜ். ஸோ பாடி மூலமா என்ன லாங்குவேஜ்ல நான் வைப்ரேட் பண்ணுவேன்னா ஃபீலிங்ஸ் தானே சார். சம்திங் ஐ எம் ஃபீலிங் இன்சைட் இஸ் பீங் வைப்ரேட்டட் த்ரூ மை பாடி, என்னோட உடல் அந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திடுது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே மாதிரி என் உடல் அதிர்வுகள் உங்களை ரீச் பண்ணி உங்களை வேற மாதிரி ப்ரொவோக் பண்ணி நீங்க பாக்குற பார்வைய மாத்தி என்ன வேற மாதிரி புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் நடந்துடுது சார். ஆக்சுவலி
1: சரி, இந்த மாதிரி தகவல் தொடர்பு குறைபாடுக்கு என்ன காரணம், வளர்ப்பு முறையே இப்ப மாறி போயிச்சா, இளம் தம்பதியினர்கிட்ட வந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன?
0: வளர்ப்பு முறை எல்லாத்துக்கும் மேல ஓவர்லோடிங் ஆஃப் டேட்டாஸ், டேட்டாஸ் நாட் ஓன்லி இன் அவர் மொபைல் ஆர் லேப்டாப் சொல்லல, அவரவருக்குள்ள இருக்கிற பிளைட்ல பிளாக் பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கு. உங்களோட டேட்டாஸ் நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க ஃபோர் ஃபாதர்ஸ் எப்படி இருந்தாங்க, நம்மளோட ஜீன் பேட்டர்ன்ஸ் நம்மளோட பிளாக் பாக்ஸ்ல இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, காலங்காலம் நிறைய பிறவிகள் எடுத்து, இது ஒரு சயின்ஸ் சொல்றாங்க, நிறைய பிறவிகள் எடுத்து ஓவர்லோடிங் ஆஃப் டேட்டாஸ்ல பயங்கர கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தோட பேக்கேஜும் இருக்கிறதுனாலயே நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மாறி போயிருக்கு.
1: இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, ஒரு சின்ன வயசில் கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பெரியவங்க கண்காணிப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளார ஏதாவது டிஸ்பியூட் வருது அப்படின்னா அது எதனால் வருது என்ன வருதுன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணுவாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து ரொம்ப செல்லமா அப்படியே வளர்த்துறாங்க, நினைச்ச மாதிரி அவன் அந்த குழந்தை கேட்கறதெல்லாம் கொடுத்து இப்படி வளர்த்துறாங்க. அப்ப கல்யாணம் ஆகும்போது எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றமா அமையுது அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியல. இப்ப அது ஒரு காரணம் வந்து இந்த தகவல் தொடர்பு குறைபாடுல வந்து அவங்க வந்து ஒதுங்கி இருக்கிறது, பேசாம இருக்கிறது, ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து சரியான முறையில வந்து கம்யூனிகேட் பண்ணிக்காம இருக்கிறது. இப்ப இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இது பேரண்ட்டுக்கு என்ன அட்வைஸ், இளம் தம்பதிக்கு என்ன அட்வைஸ், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அறிவு நிலை பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்றோம். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு இதுதான் ரீசன், இவால்வ் ஆகிட்டே வர்றதுனால தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டிக்கு அப்புறம் நம்ம அப்பாவோட அறிவு வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும், அப்பா வேற ஸ்டைல கொண்டு வந்திருப்பாரு, அப்ப கண்டிப்பா அடுத்தது நம்மளோட ஜென்ரேஷன் வேற மாதிரி கொண்டு, ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், நான் 2x நெக்ஸ்ட் 4x 10x தான் அவங்களும் யோசிப்பாங்க. அப்போ இங்க வந்து நிதானம், ஒவ்வொருத்தருமே இங்க வந்து அந்த நிதானமும் பொறுமையாவும் இருந்துதான் அடுத்த ஜென்ரேஷன் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டாதான் அது அடுத்தது எப்படி சரி பண்ணலான்ற ரூட்டாவது கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இப்படியா சொன்னாங்க, நம்ம எல்லாம் இப்படியா வந்தோம், இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேள்வி கேட்டு இவங்களை இது இக்னோர் பண்ணும் போதோ இல்லை இவங்க பேசுறது டோட்டலி தப்புன்னு இதாகும் பொழுது அவங்களும் நம்மள்டேன் டைவெர்ட் ஆகி போறாங்க. அதை விட்டுட்டு ஆமா தாத்தா பாட்டி வண்டியில தான் மாட்டு வண்டியில போனாங்க, அதனால நான் என்ன மாட்டு வண்டியில போறேன், இல்ல இல்ல இல்ல நான் பைக்ல தானே போறேன், பாட்டி வந்து விறகடுப்புலதான் சுட்டாங்க முறுக்கு, நான் இன்னைக்கு விறகடுப்புலயா சுடுறேன், என்னால சுடக்கூட முடியல, நான் கடையில வாங்கிக்கிறேன், அப்ப நான் இவ்வளவு மாறி இருக்கேன்ல, அப்ப நான் அடுத்த ஜென்ரேஷனும் மாற்றத்தை நாம அனுமதிச்சுதான் ஆகணும். ஆனா அறம் தாண்டி போயிடாதீங்க, கையில அறத்தை கொடுத்துடணும், அற வாழ்வு இல்ல உங்க ஜென்ரேஷன் உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ணுங்க. மத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்ற அந்த இதுல வந்து ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்க முடியாத உங்களோட லைஃப் ஸ்டைலே மாதிரி உன் நிம்மதியை நீ கெடுத்துக்கிற அப்படின்னாக்கா நீ போற பாதை தவறுங்கிறத நம்ம புரிய வைக்கலாம் அவங்களுக்கு. வழியா நீங்க உங்களோட லைஃபே தப்பு, நீங்க எல்லாம் தப்பு தப்பா வாரீங்கன்னீங்கன்னா அவங்க நம்ம கொஞ்சோண்டு சொல்றத கூட அவங்க கேட்டுக்க தயாரா இல்ல. அந்த சமயம் அவங்களோட இன்னைக்கு இருக்கிற வாழ்வு பரவாயில்ல, இந்த விஷயம்லாம் நீங்களாம் சூப்பரா பண்றீங்க, உண்மையிலேயே இதெல்லாம் எங்களுக்கு அப்ப தெரியவே இல்லை, நல்லா பண்றீங்கன்னு அவங்க பண்ற ஒரு 4 விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்களை அக்னாலேஜ் பண்ணோம்னா மேபி அவங்க வந்து நம்மள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் இன்னைக்கு எடுத்துக்கலனாலும் நாளைக்கு எடுத்துப்பாங்க இல்லையா.
1: சரிம்மா, இப்ப இன்னொன்று வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அளவுக்கு அதிகமாக வந்து எதிர்பார்ப்பு, அதனால வரக்கூடிய ஏமாற்றம், இது வந்து எப்படின்னா ஒரு சினிமா

0: நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த வந்து ஏமாற்றம் அவங்களால் தாங்கிக்கவே முடியல. இது ஒரு பிரச்சனை இருக்குது இளம் தம்பதியினர்கிட்ட. ஏன்னா வந்து ஒரு கணவன் இருக்காருன்னா அவர் தனக்கு இப்படி இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு மனைவி எதிர்பார்க்கறது. தன்னை வெளியில் அழைச்சிட்டு போகணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் அது ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடணும். கணவனாக இருக்கவருடைய ஃபேமிலியில் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் வந்திருக்கலாம். பர்த்டே கூட கொண்டாடாதவங்களாம் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதிரி அந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அது வந்து ஏன் வருது, அது வராமல் இருக்க என்ன செய்யறது, ஆலோசனைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கிற பீப்புள் அவங்களுக்கு சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி இருக்கிற பீப்புளும் சொல்லவும் முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பட்சத்தில் கணவன்லேயோ மனைவிலேயோ யார் ஒருத்தர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த விட்டு கொடுக்கும் தன்மை அந்த இதில் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸஸ்லாம் நிறையா நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோனாரை தேர்ந்தெடுத்து அப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படியாவது அங்கே போய் அட்டன் பண்ண மாதிரி, ஐதர் த்ரூ ஃப்ரெண்டு மூலமாக, ஃப்ரெண்டை விட்டு கூப்பிட சொல்லி, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னா ஃப்ரெண்டு மூலமாக வர சொல்லி போகலாம், சூப்பராக இருக்கும் அங்கே போனால் அப்படின்னு போயிட்டு வரும்போது அங்கே கேட்குற செய்திகள் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறையா பேர் மாறினவங்களையும் பார்க்கணும். நான் முதல்ல வந்து அந்த நபரை வந்து மாற்ற முடியுன்ற நம்பிக்கையை வந்து முதல்ல வைக்கணும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லையும் ஒய்ஃப் ஓரளவுக்கு நிதானத்தில் இருந்தாங்கன்னா ஒய்ஃபுக்கும், அதுமாதிரி ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்து ஹஸ்பண்ட் இப்படி இருந்தாலும் ரெண்டுல பேரில் யாராவது ஒத்தராவது கண்டிப்பாக இதை மாற்றிட முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். லைஃப் மேலே வந்து லைஃப் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது, லைஃப் பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கில் இருந்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஏதாவது வழி தெரியும், எப்படியாவது இதை இந்த விஷயத்தை நம்ம மாற்றி அமைக்கணும். உன்னி இறைவன் மேலேயோ இல்லை குரு மேலேயோ இல்லை இயற்கை மேலேயோ இல்லை பிரபஞ்சத்து மேலேயோ இல்லை பெரிய சக்தி மேலேயோ எது மேலேயோ அவங்க நம்பிக்கை வச்சு பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை சரி பண்ணுறதுக்கான ரூட்டிங்க கிடைக்கும்.
0: இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா பிராட்டப் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பையனோ பொண்ணோ அவங்க அப்பா என்ன நினச்சிருப்பாரு, நமக்கு தான் நம்ம அப்பா எதுவும் வாங்கி தரல, நம்ம ஒரு அந்த காலத்தில் ஒரு 5 பைசாவுக்கு ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கே நம்ம பாடாப்பட்டோம், நம்ம பிள்ளை 1000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் வளர்த்துறாங்க. பட்டு கல்யாணம் ஆன பிறகு அந்த கணவனோ மனைவியோ அதே மாதிரியான செலவு செய்யணும் அப்படிங்கும் போது அங்கே பொருளாதார சிக்கல் ஏற்படுது. அளவுக்கு அதிகமாக வந்து இந்த மாதிரி பணத்தை பண்ணும்போது அது சில நேரத்தில் அதுக்கான வரவு இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில், அது ஒரு சிக்கலாகிடுது. இந்த பொருளாதார சிக்கல் உண்டாகுது, அதுவே ஒரு பிரச்சனையாக ஆகிடுது. இப்போ அதுக்கு என்ன தீர்வு? இது என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஃபேமிலியை வழியாகவும் வருது, இருந்தாலும் வந்து ஒரு பேரண்ட்டும் இதில் வந்து கஷ்ட நஷ்டங்களை வாழ்க்கையில் வந்து எல்லாம் தான் இருக்கும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறவங்களும் வந்து இருக்காங்க, சில பேர் வந்து அப்படி இல்லாமையும் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வருது, பொருளாதார பிரச்சனைகள், அந்த அழுத்தத்துக்கு என்ன தீர்வு?
1: ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் நிறையா ஃபேமிலியில் பார்க்குறேன். ஒன்றும் இல்லைனாலும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்களே, இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்களேங்கிறதுக்காவது நம்ம வாங்கிக்கணும்னு அந்த கண்டென்ட்மெண்ட் இல்லாமல் இன்னும் மேலும் மேலும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் டீல் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா, இது ரிலேட்டடாக இதை ஒரு நல்ல ஒரு படிப்புனியாக சொல்கிற சினிமாக்கள்லாம் நிறையா வருது, சீரீஸ் வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க இருக்கும்போது அப்படியே போட்டு விட்டுறது அந்த சீனை, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட அமிச்சு அப்படியே இதை அனுப்பிவிடு அப்படின்னு. அப்போ ஒரு அவேக்கனிங் தான், இங்கே எல்லாமே ஒரு அவேக்கனிங் தான். உள்ளே வந்து அந்த நம்ம ப்ரோக்ராமோட தலைப்பு தான், அந்த உள்ளே ஒரு வாசல் இருக்குல்ல, அந்த வாசலில் வசந்த வாசலாக அந்த வாசல் திறப்பு கொள்ளும் பொழுது இல்லை அந்த ஞானம் சித்திக்கும். அதனால் அப்போ அந்த விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி செய்திகள் தான் வந்து அவங்கள, நம்மளும் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளை முதல்ல பார்த்துட்டு இன்னும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளும் வந்து ஒரு வெறுப்புக்கோ அருவறுப்புக்கோ எதுக்குமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஆனானப்பட்ட எப்பேற்பட்ட கேரக்டர்ஸும் இங்கே டோட்டலி அப்சைட் டவுன் இப்படி மாதிரி வந்திருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அருணகிரிநாதர் லைஃப்லயே பார்க்குறோம், அப்படி இருந்தவர் டோட்டலாக இப்படி ஆகி திருப்புகள்லாம் நமக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன நேரம் வேணாலும் அப்படியே உல்டா சீதா அப்படியே மாறறதுக்கான, அவ்வளோ பெரிய சொத்து சுகங்களோடு இருந்த புத்தர் ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காவியோடையோட வெளியில் வந்தார். ஸோ ஒரு க்ஷணத்தில் எல்லாமே மாறிடும் இங்கே. அதனால அந்த மாற்றம் கண்டிப்பாக அதுக்கான காற்று வீசும் பொழுது நிச்சயமாக அந்த மாற்றம் அவர்களோட சிந்தனையிலையும் பிறக்கும்ன்ற நம்பிக்கையோட அவங்கள வெறுப்பாகவோ எரிச்சலாகவோ இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற பார்வையிலேயே எல்லாரும் அந்த எனர்ஜியை கொடுத்து கொடுத்து அவங்கள இன்னும் ஸ்பாயில் பண்ணாமல் மாறிடு மாறிடுறதுக்கெலாம் சரி. நீங்கள் ஒன்று இப்போ வந்து என் பொண்ணு பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் மாப்பிள்ளையை ஃப்ரெண்டாக்கிக்கணும். நான் என் பொண்ணே நான் சொன்னால் கேட்க மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுங்கள், இது மாதிரி செய்யுங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்கிறத விட அவங்க அப்பா சொன்னால் கேட்டுப்பா, நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னா

0: அப்படி பண்ணுங்க, பிள்ளைங்க மூலமா இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வந்து இங்க யாரையாவது ஒருத்தரை ஃப்ரெண்ட் பண்ணிக்கணும், கண்டிப்பா அவரவருக்கு அவர் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இல்லை, இல்ல பையன் ஃப்ரெண்டா இல்ல, மருமகளை நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்ட எல்லாம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, யாரோ ஒரு பெரியவங்களோட பாண்டேஜ்ல யாரோ ஒருத்தர் இருக்காங்கல்ல, அப்ப அந்த இழை விட்டு போகாம நம்ம பாதுகாக்க முடியும். இந்த ட்ரிக்கெல்லாம் நான் ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு அன்பின் இதுதான். அங்க வந்து ஒரு தந்திரமா நம்ம ஒரு சமயோஜிதமா அதை பண்ணிக்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மன பிரச்சனைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலிலிருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார்.

0: உள்ளார். நான்கு நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா பகத் வேளாண்மை தொழில்துறை வளர்ச்சி சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000 மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா வொண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர்

0: மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25:33 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நியூ பார்ன் ஹியரிங் அசஸ்மெண்ட், அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கான காது கேட்கும் திறனை எப்படி பரிசோதிப்பது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நியர்லி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த நியூ பார்ன் ஹியரிங் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே, அது வந்து நார்மல் டெலிவரியோ இல்ல சீரியன் செக்ஷனோ எதுவாக இருந்தாலும், பிறந்த முதல் 2 நாட்களுக்குள் அந்த ஓஏஇன்னு சொல்லப்படுற ஆட்டோ எக்கோஸ்டிக் எமிஷன் டெஸ்ட் நம்ம மேற்கொள்றோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி நான் இன்வேசிவ் டெஸ்ட். நான் இன்வேசிவ் டெஸ்ட்னா இது எந்த விதமான ஊசி மருந்து அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. அவங்க பெட் சைட்லயே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வந்து தூங்கி கொண்டிருக்கும் குழந்தைகள் காதுல அதை வைத்து அதுல இருந்து வர்ற சிக்னல்ஸ் இன்டர்பிரட் பண்ணி குழந்தைகளுக்கு காது கேக்குதா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்கிரீனிங் ரிசல்ட், இதுல பாஸ் இல்ல ரெஃபர் அப்படிங்கறத ரிசல்ட் வரும். சப்போஸ் இதுல குழந்தை பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா நம்ம தேவைப்பட்டால் அவங்களோட 6 மாசத்துல வேணா மறுபடியும் ரீஅசஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல அந்த டெஸ்ட்ல வந்து ரெஃபர் அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைய மறுபடியும் ஒரு மாசம் இல்லைனா 6 மாசம் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் மேற்கொள்ளணும். 6 மாசம் கழிச்சும் அந்த சைட் காது கேட்கல ரெஃபர் அப்படிதான் வந்திருக்குங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் நம்ம வந்து பெரா டெஸ்ட் மேற்கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நான் இன்வெசிவ் டெஸ்ட் தான். இதை குழந்தைக்கு கொஞ்சம் தூக்கம் வர வைத்து நம்ம டெஸ்ட் மேற்கொள்ளுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்டா எந்த லெவல்ல ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, காது கேட்கும் திறன் எப்படி இருக்கு, இது வெளிக்காதுல இருந்து ஆரம்பிச்சு உள் மூளை வரைக்கும் போயிட்டு எந்த லெவல்ல அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெளிவா கண்டுபிடிச்சிருவோம். சோ இது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பெரா டெஸ்ட்லயும் காது கேட்கும் தன்மை இல்ல, நரம்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில அவங்கள ஏர்லியா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் மூலமாவே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற சிகிச்சையை மேற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நார்மல் சைல்டு எப்படி இருக்குமோ அத மாதிரியே ஹியரிங் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இந்த அறுவை சிகிச்சையில் பாத்தீங்கன்னா இலவசமாக எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு மானிட்டரியா நம்மளுக்கு அசிஸ்டன்ஸ் பண்றாங்க அந்த இம்ப்ளான்ட்டுக்கு எல்லாமே. மேலும் சில குழந்தைங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம சில குழந்தைங்களுக்கு நம்ம போடலாம். அப்புறம் போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்ட்ஸ் இந்த மாதிரி ஹியரிங் இம்ப்ளான்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதோ இந்த சிகிச்சைகள் எல்லாம் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் இதுக்கான தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சோ எந்த ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் லெவல்ல கூட வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப காமாவே உட்கார்ந்துருக்காங்க, நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க, சரியா எழுத மாட்டாங்க, நான் சொல்றது அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு எழுத மாட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் சின்ன குழந்தைங்கள பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பக்கத்து ரூம்ல ஏதாவது ஒரு சத்தம் கேக்குது, அதுக்கு அந்த குழந்தைங்க அந்த சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆக மாட்டாங்க, அதிகமா சத்தமா டிவி வச்சு கேக்குறாங்க, டிவி கிட்ட போய் உட்காந்து பாக்குறாங்க, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட நீங்க குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது காது கேட்கறதுல குறை

0: குறைபாடு இருக்கா அப்படிங்கறத சஸ்பெக்ட் பண்ணும். சஸ்பெக்ட் பண்ணி ஏர்லியரா நீங்க அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா காது கேட்கறதுக்கான டெஸ்ட் இதெல்லாமே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே இருக்கு. அதை நீங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு காது கேட்கும் குறைபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அவங்களை தகுந்த நேரத்துல அவங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வழங்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து நார்மலாக்கலாம். இந்த குழந்தைங்களை வந்து நம்ம நார்மலா காது கேட்க வைப்பதன் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு நியர் நார்மல் லைஃப் வந்து நம்ம கொடுக்கறோம். சப்போஸ் இந்த சிகிச்சைகள் மேற்கொள்ள படல அப்படின்னா அந்த குழந்தைங்களோட லைஃப் எப்படி ஆயிடும் அப்படின்னா காது கேட்க முடியாது, அதனால வாய் பேச முடியாது, அவங்களால ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒரு நார்மல் பர்சன்ஸ் மாதிரி இருக்க முடியாது, அவங்க வந்து வேலைக்கு செல்ல முடியாது, யாரையாவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம். சோ இந்த பச்சிளம் குழந்தைங்களை நீங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால ஆரம்பத்துல டெஸ்ட் பண்ணலட்டினா கூட பரவாயில்ல, லேட்டரான் கூட நீங்க பாண்டிச்சேரியில நீங்க போய் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அது மாதிரி எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அணுகி காது டெஸ்ட்டை மேற்கொண்டுக்கலாம். இது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படிலாம் கிடையாது, இது எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி அப்படிலாம் கிடையாது, எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த டெஸ்டிங் வந்து இலவசமா வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோ அதனால இந்த டெஸ்டிங் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு ஏர்லியா நம்ம இந்த டெஃபினஷனை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு பக்கத்துல உள்ள உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி இந்த டெஸ்ட பத்திய அவேர்னஸ் அவங்களுக்கு சொல்லி இந்த டெஸ்ட மேற்கொள்றதுக்கு நீங்க அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான கேட்கும் திறன் சோதனை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: Jasmine Paolini reached the quarterfinals again.
4: Yes, Paolini looks to be back in the kind of form that took her to the final 2 years ago. Just buzzing around court, the diminutive Italian knocked out the 21-year-old Filipina Alex Iala in 3 sets. Iala had really wowed the crowds when she knocked out last year's champion Iga Swiatek on Saturday. But in round 4, Paolini won out 6-4, 4-6, 6-3. And afterwards, Paolini admitted that the presence of legend Roger Federer in the royal box made her a little nervous.
5: Stepping on this court is something special, and I was looking forward to it. I want to thank you as well, Roger, because he's my idol, and it was tough to play. I was like during the match, please stay focused, don't think about he's here. I was watching all the finals and all the tournaments he was playing here, so it's an amazing feeling.
4: Well, Paolini will now face the Ukrainian Marta Kostyuk in the quarterfinals. That's after Kostyuk knocked out the American qualifier Ashlyn Kruger in straight sets. Kostyuk is having the best season of her career so far. She won 16 matches in a row on clay earlier in this year, winning 2 titles on the women's tour and also reaching the French Open semi-finals. Well, she's now into the last 8 at Wimbledon, and I asked her what has changed for her in her game.
6: I think a lot of things changed. I changed a lot as a person, as a player, and this constant involvement that I experience as a player, as a person, is something I never take for granted. It takes a lot of time, a lot of work, and yeah, just I think big things take time, so we will see.
4: Well, also in the women's draw, the Belgian Elise Mertens is through to the last 8. Mertens knocked out the Czech player Marie Buskova to set up an encounter with another Czech, Linda Noskova. Noskova really impressively knocked out the American Madison Keys in straight sets. Well, Noskova, at the age of 21, is seeded 9 and, in fact, is the highest seed remaining in the bottom half of the ladies' draw. The tournament feels wide open for the women's championship. No former champions left. 5 of the 8 left are first-time quarterfinalists. And of the other 3, it's only Jasmine Paolini who's gone further in the past.
3: And in the men's draw, there was more success for Italy.
4: Yeah, Flavio Caboli, who reached the French Open final last month, Addy, is into the men's quarters this time. He swept past the Australian 5th seed Alex de Minaur in straight sets. Having played 13 sets across his first 3 rounds, Caboli was quite relieved to be able to conserve some energy today and get away early for some home comforts.
7: Today, my dad cooked pasta with tomato and onion.
6: Okay, and we're all invited.
7: Or I don't know, maybe we hit here. There is a World Cup, so...
8: I hope that I can go early to the house, but first of all, we have to find one, because actually we don't have house.
4: Well, Flavio Caboli, alluding to the fact that he may not have booked accommodation to stay on to the latter stages of the tour.

0: आप सुन रहे थे विंबलडन अपडेट.
1: நேர்கள் இதுவரை கேட்டது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:36:33. நீர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. ஸோ இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில் என்ன எஃபிக் கொஷின் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. சர்வதேச புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் பக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது அப்படின்றது தான் இன்றைய கேள்வி. இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான பதில்களை எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவா யாரெல்லாம் சரியான விடை சொல்லிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

7:43 4 ஆயாச்சு. சோ இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில உங்களுக்கான ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. சர்வதேச புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் பக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான விடையை நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த புக்கர் பரிசு அப்படின்னா என்னன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கிலாந்து அல்லது அயர்லாந்தில் வெளியிடப்படும் சர்வதேச புதினங்களுக்கு இணையாக சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்படுது. இதில் கிடைக்கக்கூடிய பரிசு தொகை பார்த்தீங்கன்னா எழுத்தாளருக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் சமமா பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இன்னும் நிறைய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்க, தெரிஞ்சுக்கலாம், பாடல் வருது கேட்கலாம். குலே பகாவலி படத்திலிருந்து

நிமிடம் 21 நொடிகள் ஆயாச்சு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு எஃபி க்வெஸ்டினா, சர்வதேச புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் பக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இந்த புக்கர் பரிசுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இது யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேளுங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.

7:54 நொடிகள் ஆயாச்சு. வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஆமாங்க. ஸோ இன்றைய எஃபி க்வெஸ்டனா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சர்வதேச புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் பக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்திருக்கீங்க. புக்கர் பரிசு அப்படின்றது ஆங்கில மொழியில சிறந்த தொடர்ச்சியான புனைக்கதைக்கான ஒரு முதன்மையான இலக்கிய விருது. இது சர்வதேச பிரிவானது முன்னர் சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அதாவது 2026 வெற்றியாளர் யார் அப்படின்னா, தைவானிய எழுத்தாளர் யாங் ஷுவாங் சி எழுதிய தைவான் பயண கட்டுரை லின் கிங்கால் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ இதனுடைய பரிசு தொகை பாத்தீங்க அப்படின்னா இந்திய மதிப்பிற்கு சுமார் 1.28 கோடி. இது எழுத்தாளருக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் சரிசமமா பகிர்ந்து அளிக்கப்படுது. சோ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட இருக்கு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். 2027 அப்படின்றது சரியான விடை. யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரபு வீரா ராஜபாளையம், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பாபு முல்லக்காடு அன்புராணி சென்னை, வன்னை கணேசன் பொன்னியம்மன்மேடு, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், செந்தில் முருகன் கடலூர் விளக்கப்பாடி, ஷாகுல் ஹமீத் எரவாஞ்சேரி, ரவிச்சந்திரன் பெரியவலயம், வீரதுரை அரியலூர், பூபாலன் கோவை, அந்தோனிராஜ் சென்னை, சுமதி பாபு புவனகிரி, இவங்க அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிறைவாக பாடல் கேட்கலாம். எமைக்கா நொடிகள் படத்திலிருந்து.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தனது கத்தார் பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்காசிய சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக பஹ்ரைன் சென்றடைந்தார். அங்கு பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானியை மனாமாவில் சந்தித்தார். இரு அமைச்சர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளில் நடைபெற்று வரும் முன்னேற்றங்கள் குறித்தும் விவாதித்தனர். தொடர்ந்து டாக்டர் ஜெய்சங்கர் தனது மேற்காசிய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக குவைத் மற்றும் ஓமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் வரும் 24ம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு படை சார்பில் தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி மற்றும் வாகன ஓட்டுநர் பயிற்சி முகாமின் தொடக்க விழா கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் நேற்று தொடங்கியது. 2 வாரங்கள் நடைபெறும் இப்பயிற்சி முகாமை DIG சத்யசுந்தரம் தொடங்கி வைத்தார். தேசிய பாதுகாப்பு படை சிறப்பு பயிற்சி குழுவால் நடத்தப்படும் இப்பயிற்சியில் தனிப்பட்ட பாதுகாப்பு, பாதுகாப்பு அணிவகுப்பு, வாகனம் ஓட்டுதல், அவசரகால நடவடிக்கைகளை கையாளுதல் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளம் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் வரும் 12ம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் 5 போட்டிகள் கொண்ட தொடரின் 3வது T20 சர்வதேச போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்றிரவு 10 மணிக்கு நாட்டிங்ஹாமில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் இந்த பக்கம் ஆர்ஜே ஜீவிதா, அந்த பக்கம் ஆர்ஜே சீனு இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறது எனக்குமே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: தலைமுறையா. ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ஓகே, நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஆர்ஜே சீனு எங்க இருக்காங்க அப்படிங்கறத

0: தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எங்க இருக்காங்க, என்னென்ன யார் யாரெல்லாம் பேச போறாங்க, அந்த ஏரியா சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, இசை மழையில நினைவு வச்சு இந்த துடிப்பான காலை பொழுது நம்ம எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அன்பு நேர்ந்து அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட், எந்த நேரமும் அதிரடியா சொல்லிக்கிற 102.8 FM ரெயின்போ, நம்ம புதுவையோட கெஸ்ட். அதாவது இந்த நகரத்தோட மிரட்டலாம் டிராபிக், கிராமத்துமனோட பசுமை, திருச்சியோட அசல் முகம், அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களோட கலகலப்பான பேச்சு, இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்பாட்டுக்கே போய் நேரடியா உங்க கண்ணாடி கொண்டு வந்து நிறுத்துற இந்த ஷோ, உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் அவுட்டோர் லைவ் ஷோ நம்ம புதுவையை கேட்டுட்டு இருக்கீங்க. வழக்கம் போல இந்த சுறுசுறுப்பான காலை நேரத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்க கையில மைக்கோட முகத்துல எனர்ஜியான புன்னகையோட ஆண்டியா நேரடியா களமிறங்கி இருக்கிறேன். நான் உங்க அன்பிற்குரிய ஆப்ஜே சின்னதான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் செம வைபா இருக்கீங்கன்றது எனக்கு எல்லாருமே தெரியும். இன்னைக்கு நம்ம புதுவை வண்டி வந்து பிரேக் போட்டு நின்று இருக்கிற இடம் தெரியுங்களா, நம்ம புதுவையுடன் இதய துடித்து எந்த நேரம் மூட்டுமா அதிரடியா பரபரத்துக்கு இருக்கிற நம்ம இந்திரா காந்தி சிக்னல் பக்கத்துல இருக்கிற கடலூர் செல்லும் பேருந்து நிறுத்தம் இன்னைக்கு நான் நின்றுருக்கேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் வண்டிகளோட வேகம், இன்னொரு பக்கம் தவளகுப்பம் குடும்பம்பாக்கம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு கடலூர் பக்கமும் போற பஸ்கள் ஷேர் ஆட்டோக்களோட சத்தம். காலையில பஸ் பிடிக்கிறதுக்காக கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே தவம் இருக்கிற நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஐடி அண்ட் ஃபேக்டரிக்கு பறக்கிற நம்ம உழைக்கும் சாம்பியன்ஸ், இந்த பஸ் ஸ்டாப்பே இப்ப வேற லெவல் காலை நேர எனர்ஜியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் இந்த கடலூர் ரோடு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக கத்துட்டு இருக்கிறோம். நம்ம மக்கள் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு, நேரடியா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா இருந்த மக்களும் உங்க ஆட்சியினோட மயக்கம் இப்படி வந்து யார்கிட்ட போக போகுதுன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் வணக்கம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன சார்? சார் என்ன இருக்கு சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் செக்யூரிட்டி வேலை செய்யுங்க. வேலையில எப்படி போயிட்டு நல்லா இருந்தா
1: பண்றது என்ன
2: ஊர்? பாண்டிச்சேரி சார், கருவிக்கு போச்சு.
1: பாண்டிச்சேரியில கருவிக்கு போகும். ஓகே, கல்யாணம் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஓகே, அதாவது சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வேலைக்கு போற அவசரத்துல இந்திரா காந்தி வந்து கடந்து போறீங்க.
2: ஆமா,
1: நீங்க சின்ன வயசுல பார்த்த புதுச்சேரியோட அந்த பழைய அமைதிக்கும் இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் புதுச்சேரிக்கும் நடுவுல நீங்க எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க?
2: அன்னைக்கு வந்து டிராபிக் கிடையாது, போக்குவரத்து பண்ணி எல்லாமே நடைபாதையில போயிருந்த மக்களே என்ன சந்தோஷமா போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாதை கிடைக்கிறது மிக சிரமமான சூழ்நிலையா இருக்குது. ஒரு பக்கம் பஸ் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வசதி, ஒரு பக்கம் வந்து சைக்கிள் டூ வீலர், எது டிராபிக்கா இருந்தாலும் வந்து கடந்து போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. இன்னும் போக போக இன்னும் இதை விட வேகமா தான் இருந்தாது என்று உங்களுக்கு வரைய போட்டு கிடையாது.
1: அதாவது புதுச்சேரிக்குன்னு ஒரு தனித்துவமான பிரெஞ்சு பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம் கலந்த ஒரு பண்பாடு வந்து இருக்கு. இந்த ரெண்டும் கலந்த நம்ம ஊரோட அந்த அசல் குணம் வந்து இப்ப இருக்கிற இளம் தலைமுறைகள் கிட்ட இருக்கு.
2: அது ஒண்ணு இப்ப பழைய காலத்துலேயே ஆயிட்டுங்க, போய் திருவிழா கொண்டு அதிகளை மக்கள் தான் வந்து பழைய தலைமுறைகள் தான் இருக்காரு சார். புதிய தலைமுறைகள் வந்து அவ்வளவு இல்ல சார், எல்லாம் வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் போயிட்டாங்க எல்லாரும் மக்களுக்கு.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு பழமையான அறிக்கை மட்டும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைஞ்ச இடமா வந்து நம்ம ஊர் இருந்துகிட்டு இருக்கப்ப நீங்க வந்து நம்ம ஊரோட ஸ்பெஷல், அதாவது புதுச்சேரி ஸ்பெஷல், நான் பாண்டிச்சேரியோட மண்ணின் மைண்ட்னு சொல்றப்ப எந்த ஒரு ஸ்பெஷலான ஏரியா வந்து எல்லாருக்குமே சொல்றீங்க?
2: புது பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி பீச்சில் இருந்துதான் வந்து பணக்கல விழுது நல்லா தெரியும் மக்களுக்கு, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுக்கு கோயில் நல்ல பிரபலமான கோயில் தான்.
1: சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து இந்த குடும்பம் பார்த்தோம் தவறு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு எல்லாருமே வேலைக்கு வந்து போறாங்க. இந்த வேலை பல்லு டிராபிக் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தாண்டி புதுச்சேரி மண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலான குணம், உங்களை எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, என்னதான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா நான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறேன்னா எதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு?
2: அந்தந்த நேரத்துக்கு வேலைக்கு அவங்க போயிருச்சாலும் இடம் வந்து ஃப்ரீயா இருக்குது. இப்போ அவங்க நேரத்துக்கு கலந்துட்டாங்கன்னா அந்த ஒரு திண்டு தாண்டிட்டாங்களே, நல்லா கலந்துட்டோம் அரசு தீர்ந்து போச்சு அப்படி எண்ணத்துல இருக்க முடியாது. மற்ற இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு கிளம்புறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரி, ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஊர்ல அதை சாப்பிடுற அந்த சாப்பாடு உங்களுக்கு பெஸ்டா இருக்கா, இல்லைன்னா வேலை முடிச்சு ஈவினிங் நம்ம புதுச்சேரி லோக்கல்ல கிடைக்கிற அந்த சுட சுட போண்டா பஜ்ஜி
2: வெளியே வராது சார், நவீன காலத்துக்கு போயிருச்சு.

0: சாப்பாட்டுக்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது. இருந்தால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காப்பி சாப்பிட்டு தான் ஆகணும். மற்றபடி நம்ம சொந்த சொந்த சாப்பாடு தான் சாப்பாடு தான் தவிர்க்க முடியாத படம் சாப்பிடலாம். தப்பு இல்லை.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரொம்ப வேகமா டெவலப் ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பாண்டிச்சேரியும் எந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் சிட்டியா மாறும் நீங்க நினைக்கிறீங்க?
0: இன்னைக்கு வந்து சென்னையோட மாடர் சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னும் நம்ம மேம்பாலெல்லாம் போட வேண்டிய வேலை இருக்குது. மேம்பாலாம் போட்டு இன்னும் நேரம் டிராஃபிக் ஒருத்தவங்க நல்லா இருக்கும், மேம்பால் போகிறது நல்லா இருக்கும், சூழ்நிலைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால அவங்க அழகாக பார்க்கும்போது சூழ்நிலை இருக்குது. டிராஃபிக் போலீஸும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாளோடு அழகாக போயிட்டே இருக்கலாம். இதை சென்னை சிட்டியோட அற்புதமாக இருக்கும்.
1: பாண்டிச்சேரி
0: ஆமாம் டிராஃபிக் குறையும், மேம்பாலம் போட்டு கூடுமா டிராஃபிக் குறைஞ்சிடும். மக்கள் பயம் இல்லாமல் போன சேவை அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம்.
1: சூப்பர். நம்ம இப்போ ரெயின்போல பேசிட்டு இருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமா இருக்கு சார். நீங்க கேள்வி கேட்டீங்க, ஏன்னா பாண்டிச்சேரியோட வளர்ச்சி இன்னும் இன்னும் நிறைய இருக்குது. அது இன்னும் போகிறது சார் தெரிஞ்சுக்க நீங்க தெரியுங்க. என்ன சார் நம்மளுடைய இது?
1: ஓகே சார், நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு நன்றி.
0: நன்றி, தேங்க்யூ சார்.
1: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை இருந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போற பஸ் அப்படின்னா நாங்க இருக்கிறவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா பரபரப்பா இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஆர்வமாவும் இருக்காங்க. இன்னும் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசப்படுறோம். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: Cooperation Minister Amit Shah says Cooperation Ministry infused new energy into lives of nearly 30 crore people over the past 5 years. Pakistan-occupied Kashmir protesters issue 48-hour ultimatum to Islamabad, warn of grand and final action on July 9th if demands are not met. India secured 20 medals, including 4 gold at Under-20 Asian Wrestling Championships in Pattaya. And Spain booked place in FIFA World Cup quarterfinals with a dramatic 1-0 victory over Portugal. Belgium beat US 4-1 to enter the quarterfinals. And with that, we end the morning news. Have a nice day.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30 10:00.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டாக 8:31 33 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி எங்கிருந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்திரா காந்தி சிலை கிட்ட இருக்கக்கூடிய புதுச்சேரியிலிருந்து கடலூர் போகக்கூடிய பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்து ஆர்ஜே சீனு பேசிட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: டவுனுக்குள்ளார டிராபிக் ஜாஸ்தியானாலும் நம்ம 102.8 பாசிக்கலோட டிராபிக் என்னைக்குமே குறையாது. எந்த நேரமும் அதிரடி சரவடி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. புதுவையோட வரலாறு அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களின் எதார்த்தமான கலகலப்பான பேச்சு இதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்திரா காந்தி சிலை கடலூர் ரோடு பஸ் ஸ்டாப்ல சும்மா எனர்ஜி அலங்கர். இந்த சாலை வெறும் கான்கிரீட் ரோடு மட்டும் இல்லைங்க, ஒரு பக்கம் நடேசன் நகர், ஜெயா நகர்னு பரபரப்பான மாடர்ன் குடியிருப்புகள், பெரிய ஜவுளி கடைகள், ஹாஸ்பிட்டல், இன்னொரு பக்கம் இதே கடலூர் ரோடு வழியா போன பழமையான அறிக்கை மேடு, புதுவையோட பழமையையும் புதுமையையும் ஒன்னா இணைக்கிற ஆக சிறந்த ஒரு லைஃப் லைன் தான் நம்ம கடலூர் ரோடு இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிற நம்ம பாசக்கார வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் மற்றும் நம்ம சாம்பியன்ஸ் மனசுல என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அவங்களோட எனர்ஜி அப்படியே உங்க மைக் மூலமா நம்ம நேர்லக்கு கடத்த போற மைக் இப்ப ஆன் இல்ல, நம்ம மக்களோட கைக்கு மாறப்போகுது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு பெண்மணி ஒருத்தன் கத்துட்டுருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ஹாய்
6: சார்,
5: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: தமிழ்ச்செல்வி சார்.
5: தமிழ்ச்செல்வி எங்க இருந்து வரீங்க?
6: அரியாங்குப்பத்துல இருந்து வரோம் சார்.
5: அரியாங்குப்பத்துல இருந்து வரீங்களா? ஓகே, என்ன வேலை?
6: நான் ஒரு கம்பெனியில ஒர்க்
5: பண்ணிட்டு
6: இருக்கேன்.
5: ஒரு பக்கம் குடும்பம் சமையல், இன்னொரு பக்கம் இந்த கடலூர் ரோடு கம்பெனி எல்லாம் ஆபீஸ்க்கோ இல்ல வேலைன்னு ரெண்டு குதிரையில வந்து சவாரி பண்றீங்க. அதாவது புதுச்சேரி பெண்கள்னாலே உழைப்புக்கும் தைரியத்துக்கும் பேர் போனாங்க. காலையில நீங்க நடத்துற அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? என்ன ரகசியம்?
6: அந்த ரகசியமா சார், எப்பவுமே நம்ம சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு கரெக்டா அட்டன் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிட்டா இருக்குது. காலையில காலை டிஃபன், மதியான டிஃபன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்கூலுக்காக ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு நம்ம கரெக்டான டைமுக்கு நம்ம வேலைக்கு வரோம்ல சார். அதுக்காக கடைக்கடன் நம்ம முடிச்சிடறோம் சார்.
5: அதாவது நம்ம புதுச்சேரி பண்பாடுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தனி மரியாதையும் பாதுகாப்பும் வந்து பெண்களுக்கு இருக்கு. வேலைக்கு செல்லும் ஒரு பெண்ணா புதுச்சேரி உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பு மற்றும் அந்த சுதந்திர உணர்வு வந்து நீங்க
6: ரொம்ப பரவாயில்ல சார். நான் நடுவுல கொஞ்சம் ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் மக்களுக்காக இப்ப பாதுகாப்பு எடுத்து ரொம்ப மக்களுக்கு பெண்களுக்காக ரொம்ப
5: பாதுகாப்பு.
6: ஆமா,

0: அதனால என்ன பண்ணா தெரியுமா வந்து மக்கள் பெண்கள் வரலாம் நைட் ஆனாலும்.
1: சரி ஓகே, இந்த சேர் ஆகுதாலையோ இல்ல பஸ்லயோ காலையில வர்றப்ப இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க பான கண்டக்டர் சொல்ற அந்த டைலாகும் நம்ம புதுச்சேரி மக்களோட அந்த இயல்பான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. ஒரு பஸ்ல எல்லாம் வர்றதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் எல்லாம் இருக்கு, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வரீங்க?
0: அதிகமா இருக்கும் ஆனா இறங்க முடியாது, டைம் ஆயிடும் வேலைக்கு வரச்சு கையோ அந்த டைம் கை நம்ம தொழில்

0: சார். அப்ப வந்து என்ன, ஆமாங்க சார், சண்டைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, மேல ஏறுமான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கும்பல் அதிகமா இருக்கும், ஆனா இறங்க முடியாது, டைம் ஆயிடும் வேலைக்கு வரதுக்கு. ஐயோ அந்த டைம் நம்ம தொழில போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை வந்து கண்டிச்சாரு, எனக்கு திட்டிட்டு கீழே கூட இறக்கி விட்டுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது இதுக்கப்புறம் அது மாதிரி எல்லாம் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன்.
1: வேலைக்கு போற அவசரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வேலைக்கு ஆபீஸ்ல அப்படி போயிட்டு இருக்கோம், நடுவுல ஏதாவது ஒரு லீவு கிடைக்கிறப்ப போயிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு அப்படியே ஹாயா உட்காந்துட்டு அந்த சென்னையெல்லாம் உட்காந்துட்டு வந்து சொந்த ஊரை என்ஜாய் பண்ற அந்த வைப் அப்படி
0: இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஏன்னா இப்ப வேலைக்கு போறதுனால டெய்லியும் நம்ம கால வேலையை செஞ்சுட்டு நைட்டுக்கு வேலை வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையை செய்யவே கசாருவோம். பெற்றவங்க பேச முடியாது, ஆனா அந்த லீவு கிடைக்கிற டைம் போய் நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அக்கா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பழைய நினைவுகள்லாம் சொல்றப்ப இப்படிலாம் இருந்தா இப்ப லைஃப்ல எப்படிலாம் மாறி போயிடுச்சு, எப்படிலாம் இப்ப நடைமுறையில வந்து பெண்கள் வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு துணிவோட எல்லாருமே இருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே மாறி போனால இந்த மாதிரி லீவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: சரி ஓகே. இந்த கடலூர் ரோடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெரிய பெரிய ஜவுளி கடைகள், நகை கடைகள் ரொம்ப பயங்கரமா மாடனா மாறிடுச்சு. வீட்டு கவனிச்சுட்டே வேலைக்கு போற ஒரு பெண்ணா இந்த நவீன வளர்ச்சி வந்து உங்களுக்கு எப்படி எவ்வளவு வசதியா இருக்கு?
0: ரொம்ப வசதியா தான் சார் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இதுக்காகவே பாண்டிக்கு ஓடுறமா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமைனா இதுக்காகவே செலவு பண்ணி போறதா இருக்கு. இப்ப கரெக்டா இங்கே கோவி டெஸ்ட் வந்துருக்கு, இல்லாட குமரன் வந்துருக்கு, நிறைய கடை இங்கே இந்த பக்கம் வந்திருக்கு. கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்குது, எங்க வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. வந்து பக்கம் ஆமா, ஜவுளி எடுக்கவும் நகை எடுக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த மாதிரி கடை வச்சதுனால இருக்கிற அந்த பக்கம் கடலூர் பக்கம் இருக்கிறவங்க என்னோட விழுப்புரத்து லைனு, விழிநூர் லைனு, இவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் இந்த லைன் பாண்டி பக்கம் உள் பக்கம் போவாத இங்க கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கு சார். ரொம்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லா வசதியும் இருக்கு.
1: சரி ஓகே. ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்திரா காந்தி சிலையும் கடலூர் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா வந்து இருந்துச்சு. இப்ப இவ்வளவு பெரிய வணிக பகுதியா மாறி இருக்கு. இந்த மாற்றத்தால பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு.
0: ரொம்ப கேவி டீச்சர் போனாங்க சார், எவ்வளவு பேர் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு வயசானவங்களுக்கு கூட ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அது எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில தான், இந்த மாதிரி ஒரு துணி கடை, ஒரு நேரக்கடையில தான் இதெல்லாம் செய்ய முடியும். மத்த இடத்துல வயசானவங்களுக்கு வேற வேலை தர மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு.
0: ஆமாங்க சார், பெண்கள் எதுக்காக ஒரு வயசான காலத்துல கூட ஒரு பிள்ளைங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களும் சம்பாதிச்சு துணிவோட நாமளும் சம்பாதிக்கிறோம், நம்ம செய்யணும் சாப்பிடலான்ற ஒரு நம்பிக்கையோட வந்து வேலைக்கு வராங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரி ஓகே. அதாவது வந்து இப்ப புதுச்சேரி எதிர்காலம் வந்து ரொம்ப டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எல்லா வேலைக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்பவே பரபரப்பா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து உங்க ஃபேமிலி வந்து எப்படி மேனேஜ் பண்ணிட்டு
0: இருக்கீங்க? ஏதோ இந்த ஒரு சூழ்நிலையில ஏதோ நான் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் வரேன். இருந்தாலும் அது என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைங்களுக்கு கூட பிடிக்காத கூட இருக்கலாம், நான் வேலைக்கு போவதுக்கு. இருந்தாலும் என்னால என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலைக்கு போவதா இருக்குது. போனாதான் பிள்ளைங்களுக்கு என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் வசதி, அவர் சம்பாதிக்கிற கொஞ்சம் காசுக்கு என்னுடைய சம்பளத்துக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும், பசங்க படிக்க வைக்கிறது. என்னால கொஞ்சம் அவரு பெருசா கட்டினாலும் என்னால ஒரு பேனா வாங்குறதுக்காக உதவு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: எனக்கு சப்போர்ட்டா இருக்கு தெரியுது. எஃப்எம் ரெயின்போல பேசிட்டீங்களே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு
0: சார்? இந்த எஃப்எம் 108.2 ரெயின்போ சேனல்ல இருந்து பேசுறது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காகவே ஒரு பெண்களுக்காக இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒரு வீட்டுக்காரும் வேலைக்கு போயிடுறாங்க, பிள்ளைங்களும் படிக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஈவினிங் வந்தாங்கன்னா அவங்களால வேலையை முடிச்சுட்டு வந்து செல்லு பார்க்க கரெக்டா இருக்கு, தவிர டக்குன்னு படுத்துக்கிறாங்க. எங்களுக்குன்ற ஒரு ஒரு மனசுல இருக்கிற ஒரு என்ன அவங்களுக்கு பிடிக்கும் விருப்பமானதெல்லாம் எதுவுமே வீட்டுக்காரும் கேட்கறதோ பிள்ளைங்களும் கேட்கறது கிடையாது. எங்களுக்காக இவ்வளவு தூரம் கேட்டதுக்காக எப்பவும் வந்து ரொம்ப நன்றி
1: சொல்றேன் சார். பேசுனீங்க, கால் பண்ணதுக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்கு நன்றி மேடம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இதேசம் ரெயின்போ புதுவை 102.8.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: கேட் த ரெயின்,
3: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
4: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix

0: sand bore wells. Remove silt from water bodies. Plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொள்ளி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை டைம். கரெக்டாக 8:44:32 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில், அதாவது இந்திரா காந்தி சிலை கிட்ட இருக்கக்கூடிய புதுச்சேரியிலிருந்து கடலூர் போகிற பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்து நம்ம ஆர்ஜே சீனு வந்து எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்போ யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.

0: பாண்டிச்சேரியில எத்தனையோ சிக்னல் மாறலாம், ஆனா நம்ம 102.8 மேல நம்ம நேர்த்தி வச்சிருக்கிற இந்த 5 சிக்னல் என்னைக்குமே மாறாது. மாசான பாண்டிச்சலோடு என்றும் முந்தல் நெஞ்சில் 102.8 ரெயின்போ ஊர் பெருமையை உழுகரை செய்ய நம்ம உழைக்கும் மக்கள் அசல் குரல் இது நம்ம புதுவை நம்ம பெருமை நிகழ்ச்சிகளின். இன்னைக்கு இந்திரா காந்தி சிலை கடலூர் ரோடு ஜங்ஷன்ல காலை நேர எனர்ஜி இன்னும் குறையில அந்த நீருற்றுக்கு நடுவுல கம்பீரமா நிற்கிற இந்திரா காந்தி சிலையை போலவே இந்த சாலையில ஓடிக்கிட்டு நம்ம மக்களோட உழைப்பும் அசுர வேகத்துல போயிட்டு இருக்கோம். இப்படி பரபரப்பா இருந்துட்டு இந்த ஏரியால இப்ப ஒரு வேலைக்கு போற இன்னொரு பெண்மணி கிட்ட நம்ம நேரமா பேசுகிறோம். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்க பேசுங்க. நீங்களும்
2: வேலைக்கு போற ஒரு பெண்ணா இந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு புது வாய்ப்பையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கீங்களா?
1: கண்டிப்பா தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு.
2: எந்த அளவுக்கு?
1: ரொம்ப அதிகமாவே கொடுத்துருக்கு. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா உழைக்கிறாங்க. 100% பெண்கள் தான்.
2: உங்க கூட வேலை பார்க்கிற மத்த ஏரியா பெண்கள் எங்க கடலூர் ரோடு ஏரியால இந்த விஷயம் வந்து செம்ம ஸ்பெஷல் பா அப்படின்னு எந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவீங்க?
1: உண்மையிலே வந்து பாண்டிச்சேரி பெண்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான காரியம் என்னன்னா அதிகமா உழைக்கிறாங்க. கிராமப்புறங்கள விட நம்ம பாண்டிச்சேரியில நிறைய பெண்கள் அதிகமா உழைக்கிறது அதிகம். யார பத்தியும் அவங்க கவலைப்படுறது இல்ல, சாமியை பத்தி கவலைப்படுறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும், அதனால எல்லா ஊர்ல விட நம்ம பாண்டிச்சேரியில பெண்கள் பெஸ்ட்.
2: வீட்டுல இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அதாவது புடவை எல்லாம் இருப்பீங்க, ஆபீஸ் கிளம்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ப்ரொஃபஷனலா மாறிடுவீங்க. உங்க மனசுக்குள்ள வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து மாறி மாறி இந்த பாஸ் டேஸ் அந்த எனர்ஜி வந்து எப்படி டக்கு டக்கு டக்கு ட்ரெடிஷனலா மாறுதுங்க? அது செட்டு மாதிரி எப்படி மாறிடுது?
1: ஒரு ஆபீஸ் போகணும்னா நீட்டன்ஸா ட்ரெஸ் பண்ணணும், வெளியில போகணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுடிதாரோ ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணணும். தேவையில்லாம ட்ரெஸ் போட்டா நமக்கு வெளியில ஆபத்துகள் நிறைய
2: இருக்கு. சரி, ஓகே. உங்க பாட்டி அம்மா காலத்துல புதுச்சேரியில பெண்களுக்கு இருந்த சுதந்திரத்தையும் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த மாடல் சுதந்திரத்தையும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும்?
1: இன்னைக்கு அம்மா பாட்டி எல்லாம் சேலையைதான் உடுத்துன்னு இருந்தாங்க, இப்போ நாங்களுமே எங்க குழந்தைகளுமே சேர்ந்து மாடர்ன் ட்ரெஸ் உடுத்துறோம்.
2: இப்ப நீங்க வெயிட் பண்றப்ப அதாவது இன்னைக்கு காலையில ஆபீஸ் போயிட்டு கவலை இல்லாம வேலை பார்க்கணும் நினைப்பீங்களா, இல்லைன்னா வந்து நைட்டு போயிட்டு வீட்டுல என்ன சமயம் செய்யலாம் அந்த நினைப்பை ஓடுமா?
1: பெண்கள்
2: வந்து வேலைக்கு போகாம வீட்டை மட்டும் பாத்துட்டாங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வீட்டையும் பாத்துட்டு வேலையில பணமும் சம்பாதிக்கிறீங்க, இந்த நிதி சுதந்திரம் உங்களுக்கு எவ்வளவு சுயமரியாதையும் தன்னம்பிக்கை தெரியும்?
1: அப்போ இருந்த லேடிஸ் அப்போ இருந்த பெண்கள் வந்துட்டு வீட்டுக்காரருடைய வருமானத்தை வச்சு பாதுகாத்தாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு அதிக அத சம்பளம் கூட அதிகமா வந்து செலவு அதிகமாகுது, அதனால நாங்க ஒரு வேலைக்கு இல்ல 2-3 வேலைக்கு போக வேண்டியதா இருக்குது. அப்பதான் எங்க ஃபேமிலி நாங்க ரன் பண்ண முடியுது. ஆமாங்க சார். ரொம்ப சூப்பரா இருக்கு.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து செம்ம ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நாம எதை பத்தி பேசணும்னா இந்த கடலூர் ரோட்ல இருந்து வேலைக்கு போறாங்க எல்லாருமே எல்லாருமே ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க அவங்களுடைய ஒரு தன்னம்பிக்கையையும்

0: நாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா விகேஷ்ல வந்து பெண்கள் தான் வந்து அதிகமா பேசினாங்க. அவங்க பேசினப்ப நாங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசா வந்து கிடைச்சிருக்கு. முன்னாடி எங்க தலைமுறைகள் கிட்ட இல்லாத விஷயங்கள் வந்து எங்களுக்கு இப்ப நிறையவே கிடைச்சிருக்கு. அதை வந்து நாங்க பயன்படுத்துகிறோம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்துல பகிர்ந்துட்டாங்க. தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102 சொல்லி எட்டு. மீண்டும் ஒரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சீனு. டாடா பை பை நேயர்களே.
1: நன்றி சீனு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதயில் அடையா சைபால் சேத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையைத்தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடகக்குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்னு தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா. இந்த திசிபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள். அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி. அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்குனாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டது. திரைப்படம், தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான். இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும் பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும்

0: கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கீனி பழனி. நாட்டிற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கையின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தோல் தொழில் துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்பொழுது காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச பயிற்சி வகுப்பு வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. இப்பயிற்சி வகுப்புகள் 3 மாதங்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தொழிலாளர் துறை செயலர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை தவளக்குப்பம், பூர்ணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார் திட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், காசான் திட்டு, கொருக்குமேடு, எடையார்பாளையம், புதுகுப்பம் மற்றும் அழுத்துவெளி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. சியாட்டில் ஃபிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 16வது சுற்று ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி அமெரிக்காவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியம் அணி வரும் 10ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினை எதிர்கொள்ளும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3 நிமிடம், 3 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்றப்ப உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேர், உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை தெளிவா டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போல. நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ராதா பிரியா, தேனி மாவட்டத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க, ரஜினி முருகன் படத்திலிருந்து.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவையில இருந்தாங்க, சாங் கேட்டிருக்காரு காக்கி சட்டை படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க இந்த ஷோல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: 9:14:23 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராமு, கோகிலா, பிரசன்னா, ஹேமப்ரியா, துருவார், ரவிக்குமார் குப்பநத்தத்துல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க, மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். 7

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க இணைய வழி நேயர் விருப்பம். நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா செந்தில் குமரன் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்தில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு தர்மதுரை படத்திலிருந்து.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததான் யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பனையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, முதல்வன் படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க இந்த ஷோல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: 9:30 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம். சோ நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிரஞ்சன் பாண்டிச்சேரியில இருந்தாங்க, பாடல் கேட்டிருக்காரு அஞ்சலி படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா துல்லாத மனமும் துல்லும். இந்த படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க நாகராஜ், அஸ்வினி, ஹஷ்விதா, தோஹித், அரசன், நிலானி, திருமழிசையில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க இந்த ஷோல கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. டைம் சரியாக 9:43:45 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சுரேஷ் கடலூர் ஓட்டியிலிருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, விரும்மாண்டி படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: மனிதன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராமு ராம்பாக்கத்துல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, ஜென்டில்மேன் படத்துல இருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: 9:54 ஆயாச்சு. இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நாம நிகழ்ச்சியில நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சிலருக்கு தாங்க பாடல் வழங்க முடிஞ்சது. யாரெல்லாம் பாடல் கேட்டு வழங்க முடியல அப்படின்னா, அஷ்மிதா அஷ்மித்ரன் பன்ருட்டி, கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டை, மந்திரமூர்த்தி நாகர்கோயில், சேப்பு விஜயராகவன் காரைக்கால், செல்வம் தேனி, கலைதுரைராஜன் கும்பகோணம், ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான், அந்தோனிராஜ் சென்னை, வண்ணை கணேசன் சுகன்யா பரத், பொன்னியம்மன் மேடு, கதிரவன் வசந்தி கொலஞ்சிநாதன், மணிசேகர் வாரியங்காவல், சீதாலட்சுமி தூத்துக்குடி, பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி, கனகவல்லி நாகவல்லி நாராயணன் காரைக்குடி, ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியஸ்ரீ கரூர், பிரீதா பிரீத்தி ஸ்ரீதேவி கும்பகோணம், ஐயனார் முதுக்குடி, பிரபு ராஜபாளையம், ஜெயராஜ் கடலூர், பர்வீன்

திருவண்ணாமலை கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன். சோ இவங்க அத்தனை பேருக்காகவுமே ஸ்பெஷலா ஒரு பாடல் நான் பிளே பண்ண போறேன். சோ பாடல் கேட்டு வழங்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. இன்று மாலை 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. சோ தொலைபேசி வழி நேர் விருப்பம் தாங்க. அந்த நிகழ்ச்சி உங்களுடைய விருப்ப பாடல கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த அவருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற

நோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்னாரது 125 அடி உயர சிலைக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாத ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஆகியோர் தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாள்வது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவியாரில் உள்ள அரசு கிளை நூலகத்தை சுமார் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை சார்பில் வாகனங்கள் மூலம் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு பிரச்சார தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் பிரச்சார வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், டெங்கு இல்லாத புதுச்சேரியை உருவாக்க பொதுமக்கள் அனைவரும் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் 10 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் மகளே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:28 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஷோல என்ன கேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆவலோட. என்ன கேம் இன்னைக்கு நம்ம ஷோல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்க போற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கை அப்படிங்கிற எழுத்துல முடியற மாதிரியான பதில் இருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு கேம். என்ன கேள்வி அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல மாட்டேன். நீங்க கால் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஸ்பாட்ல தான் உங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஏன்னா நீங்க அப்ப பதில் சொன்னாதான் வந்து சூப்பரா இருக்கும். ஓகேவா? கரெக்டா வந்து கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் செதுடால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இதுப்பம் ரெயின்போ புதுவை 102.8 பாடல் உங்களுக்காக மாப்பிள்ளை படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டாக 10:09:14 ஆகுது. இன்னைக்கு நான் கேட்க போற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும் அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் கேள்வி நான் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட வந்து டைரக்டா அப்படியே வந்து நான் ஸ்பாட்ல தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார், ரெடியா? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கொடுப்பவரை ஏழை ஆக்காமல் பெறுபவரை செல்வந்தன் ஆக்கும், அது
1: என்ன?
0: மறுபடியும் எனக்கு கேள்விய வந்து ரிப்பீட் பண்றீங்களோ? கொடுப்பவரை ஏழை ஆக்காமல் பெறுபவரை செல்வந்தன் ஆக்கும், அது என்ன கை? ஓகே, சீக்கிரம் சொல்லுங்க. கை, நீங்க சொல்ற பதில் வந்து கையில தான் முடியணும், ஓகேவா? அதுதான் இந்த கேமோட ரூல். ஆமா, கை அப்படிங்கிற எழுத்துலதான் நீங்க சொல்ற பதில் முடியணும். யோசிங்க, ரொம்ப ஈஸி. ரொம்ப யோசிக்கிறீங்க. அடுத்த நேர்கிட்ட கேக்கலாமா? ஐயோ, ரொம்ப

0: பண்றீங்க. ஓகே, அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம் சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: ராஜகோபால் பேசுறேன்.
0: ராஜகோபால் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி
2: சொல்லுங்க மேடம்.
0: அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தன் ஆக்கும் அது என்ன கை? இதான் உங்களுக்கான கேள்வி.
2: நம்பிக்கை.
0: நம்பிக்கை. ஓகே, இன்னொன்னு ட்ரை பண்ணுங்க பாக்கலாம்.
2: இன்னொன்னு ட்ரை பண்ணுங்களா? நம்பிக்கை. ஏதோ முத எழுத்து குழு கொடுங்களா.
0: முன்னாடி ஒரு நேயர்கிட்ட கேட்டா அவங்க சொல்லல அப்படிங்கறதுக்காக ஒரே ஒரு க்ளூ தரேன். பூ.
2: பூ.
0: பூ. பூ.
2: பூவா? கூங்களா?
0: பூ. பூ.
2: கூங்களா?
0: பூ சார். பூ.
2: பூவா?
0: புன்னகை. ஓகே, கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தனாக்கும் அந்த கை புன்னகை. ஓகேவா? கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும். யார் யாரெல்லாம் வந்து கண்டுபிடிக்க தயார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ டைம். கரெக்டா 10:17:23 ஆகுது. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பதில் கேள்வி வந்து முன்னாடியே சொல்ல மாட்டேன், ஆன் இயர்ல தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
3: பர்வீன், திருவண்ணாமலை.
2: ஓகே பர்வீன் மேம், ரெடியா?
3: ரெடிப்பா.
2: நான் சொல்வேனா இல்லையான்னு தெரியலப்பா.
3: ஓகே,
2: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பள்ளிகளில் குடியிருக்கும் கை, படிப்புக்கு உதவும் கை, கருப்பு நிற கை, அது என்ன?
3: கரும்பலகை.
2: கரும்பலகை. ஓகே சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா கரெக்ட். இன்னொன்னு கேக்குவா? விரல் இல்லாமலேயே ஒரு கை நாட்டியம் ஆடும் இந்த கை, அது எந்த கை?
3: விரல் இல்லாமலே
2: ஒரு கை நாட்டியம் ஆடும்.
3: ஒரு கை நாட்டியம்.
2: விரல் இல்லாமலேயே ஒரு கை நாட்டியம் ஆடும் இந்த கை. ஓகே சூப்பர், உலக்கை அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூமா.
2: நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து ரெடியா இருக்கு. யார் பதில் சொல்ல ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைம் கரெக்டாக 10:18:45 ஆகுது. இந்த ஷோவில் நீங்களும் கலந்துக்கிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.
4: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ டைம். கேட்டால் 10:13 18 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்குற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், ரெடியா? உங்களுக்கான கேள்வி, கிளைகள் உண்டு மரம் இல்லை, ஆளை காட்டும் கண்ணாடி இல்லை, வழி காட்டும் பாதை இல்லை, அது என்ன?
1: கிளைகள் உண்டு,
0: கிளைகள் உண்டு மரம் இல்லை, ஆளை காட்டும் கண்ணாடி இல்லை, வழி காட்டும் பாதை இல்லை, அது என்ன?
1: திசை காட்டி
0: இல்ல.
1: சரி,
0: யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, ரொம்ப ஈஸி. நானே சொல்லுவா, அடுத்த நேயர்கிட்ட கேக்கலாமா? ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளாக்காடு பாபு.
0: பாபு சார், ஆன்சர் தெரியுமா?
2: கேள்வி சொல்லுங்க மேடம். இணைப்பை பிடிக்க முயற்சிங்க, கேட்கல சொல்லுங்க மேடம்.
0: கிளைகள் உண்டு மரம் இல்லை, ஆளை காட்டும் கண்ணாடி இல்லை, வழி காட்டும் பாதை இல்லை, அது என்ன? உங்களுடைய ஆன்சர் கையில முடியணும்.
2: ஆமா, கையில முடியணும். அது கேட்டேன். கிளைகள் உண்டு,
0: கிளைகள் உண்டு மரம் கிடையாது, ஆளை காட்டும் கண்ணாடியும் கிடையாது, வழி காட்டும் பாதை இல்லை, அது என்ன?
2: திசை காட்டும், திசை காட்டும் கருவி வராது. கிளைகள் உண்டு,
0: நம்ம கிட்டேதான் இருக்கு. இதான் க்ளூ, இதை விட பெரிய க்ளூ கிடையாது.
2: அதாவது நம்பிக்கை.
0: நம்பிக்கை சரி, ஓகே, நம்பிக்கை அது கிடையாது. நம்பிக்கை வேணும் தான், ஆனா அது கிடையாது ஆன்சர். நான் சொன்ன க்ளூ எல்லாம் அதுல வருதா? நம்பிக்கையில
2: வரல, வரல. வழக்கை இலக்கை வராது மேடம்.
0: ஓகே சார், அடுத்த நேயர்கிட்ட கேக்கலாமா?
2: நன்றி
0: சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேம், குட் மார்னிங்.
0: வணக்கம். வணக்கம், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
0: ஹேமலதா மேம், நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கங்க மேம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். ஓகே, ஆன்சர் என்ன?
3: நான் ஆப்ல கேட்டுட்டு இருக்கேன், லைன் புடிச்சிட்டு வந்தேன்.

0: உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், கிளைகள் உண்டு மரம் இல்லை, ஆளை காட்டும் கண்ணாடி இல்லை, வழி காட்டும் பாதை இல்லை, அது என்ன? உங்களுடைய ஆன்சர் கையில முடியணும்.
1: கையில முடியணும், கிளைகள் உண்டு மரங்கள் இல்லை,
0: ஆளை காட்டும் கண்ணாடி கிடையாது,
1: நாள் காட்டி அது வராதா? கையில முடியணுமா?
0: அச்சோ, நம்ம கிட்டயே இருக்கணும் சொல்லிட்டேன், பாதி ஆன்சர நானே சொல்லிட்டேன், மறுபடியும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே.
1: நம்பிக்கை
0: இல்ல. யோசிங்க யோசிங்க யோசிங்க யோசிங்க
1: சொல்லுங்க இன்னொரு தடவை.
0: கிளைகள் உண்டு மரம் இல்லை, ஆளை காட்டும் கண்ணாடி இல்லை, வழி காட்டும் பாதை இல்லை, அது என்ன கை?
1: என்ன கை? வலக்கை. வலக்கை வலக்கை
0: என்னது?
1: என்னென்ன
0: கையில முடித்த எல்லாத்தையும் சொல்றீங்க. சரி ஓகே, யார்தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு கேக்கலாம், நம்ம நேயர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஓகேவா?
2: நன்றி.
3: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.

0: உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை தேஃபம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:32 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோல என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஆனா 3 பேர் ட்ரை பண்ணாங்க, பட் ஆன்சர் சொல்ல முடியல. இப்ப வந்திருக்கிறவங்க கரெக்டான ஆன்சர் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: உங்களுக்கான
0: கேள்வி இப்பதான் கேட்க போறேன். குழந்தைகளுக்கு இந்த கைதான் பலமான கை, அது என்ன?
1: தன்னம்பிக்கை.
0: எல்லா எல்லா கேள்விகளுக்குமே தன்னம்பிக்கை சொல்றீங்க, சரி ஓகே, தன்னம்பிக்கையும் இருக்கணும். இது வேற
1: இருங்க, சாவுல தன்னம்பிக்கை வராது, நம்பிக்கை வருமா?
0: இல்ல,
1: தும்பிக்கை
0: இல்ல. குழந்தைகளுக்கு இந்த கைதான் பலமான கை.
1: அழுகை.
0: அழுகை, இத வச்சு சாதிச்சிருவாங்கல்ல. அழுகை அப்படிங்கிறது கரெக்டான பதில். நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. நன்றி.
1: ஓகே மேம். ஓகே மேம். நன்றி. நன்றி.
0: ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி காத்துக்கொண்டே இருக்கிறது, நம்பர்ஸும் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டாக 10:38:55 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்குற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் சார். ரெடியா?
1: ரெடியா இருக்கேன் மேம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, காலையிலும் வரும் கை, மாலையிலும் வரும் கை, ஊர்தோறும் செல்லும் கை, உலகத்தை கொண்டு வரும் கை, அது என்ன?
1: ஐயோ
0: ஐயோ, இது பதில் கிடையாதே. உண்மையா ரொம்ப ஈஸி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நான் சொன்னதை நீங்க கண்டுபிடிக்கலாம். காலையிலும் வரும் கை, மாலையிலும் வரும் கை, ஊர்தோறும் செல்லும் கை, உலகத்தை கொண்டு வரும் கை, அது என்ன கை? நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் கையில முடியணும்.
1: தெரியும் தெரியும், கையில முடியணும், ஊர் உலகத்தை கொண்டு வரும் கை.
0: ஆமா,
1: ஏதாவது க்ளூ
0: கொடுங்களேன். என்ன க்ளூ கொடுத்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே,
1: அதுக்குதான் நீங்க சொன்னீங்க, என்னால ட்ரை பண்ண முடியல. அடுத்து க்ளூ தான் கேப்பேன், கொடுக்கணும்.
0: டெய்லியும் வந்து இத படிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு, இன்னமும்
1: படிக்கிற பழக்கம்.
0: ஆமா, இதுக்கு மேல க்ளூ தர முடியாது.
1: இல்ல மேம், எனக்கு எதுவுமே சைக்கிள். தினமும் என்னத்தை படிப்பு? புத்தகம்
0: இல்ல, உலகத்தை கொண்டு வரும்னு சொல்றேனே, அதை வச்சு கண்டுபிடிங்க கையில எது முடியும்ட்டு.
1: உலகத்தை எது மேம் கொண்டு வரும்?
0: கண்டிப்பா கொண்டு வரும், அனைத்தையும் அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: என்னது மேம்?
0: எல்லாத்தையுமே நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம்.
1: டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க,
0: அதான்
1: காலையிலும் வரும் நீங்க, மாலையிலும் வரும்.
0: ஆமா, காலையிலும் கண்டிப்பா வரும், மாலையிலும் சிலது வரும், ஊர் ஃபுல்லா வரும், உலகத்தை கொண்டு வரும், அது என்ன?
1: ஊர் ஃபுல்லா வரும்.
0: ஆமா, ஊர் ஃபுல்லா வரும், கண்டிப்பா ஊர் ஃபுல்லா வரும்.
1: சுத்தமா ஐடியா இல்ல மேம், இப்படி லாக் பண்ணிட்டீங்களே.
0: ஓகே, அடுத்த நேர்க்கிட்ட கேக்கலாமா?
1: கண்டிப்பா, நடத்துங்க நடத்துங்க.
0: ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும், நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜேந்திரன் மேடம்.
0: ராஜேந்திரன் சார், ஆன்சர் தெரியுமா?
2: என்ன பத்திரிகை தான் மேடம்?

0: அப்படிங்கிறது கரெக்டான பதில் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? பிடிக்கவே முடியாத கை, அது என்ன? பிடிக்கவே முடியாது, அது அது என்ன? கையில முடியணும் ஆன்சர். கொஞ்சம் யோசிங்கல, உடனே தெரியலன்னு சொல்றீங்க பாருங்க. கொஞ்சம் யோசிங்க.
1: நம்பிக்கை
0: இல்ல. நம்ம கண்ணுக்கு தெரியும் அது, பட் நம்மளால அதை பிடிக்க முடியாது. ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். பிடிக்கவே முடியாத கை, அது என்ன அப்படிங்கறதா சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: டிஎன் பாளையம் தண்டபாணி.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், கரெக்ட்டா ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
2: வாழ்க்கை.
0: வாழ்க்கை, சரி வாழ்க்கை. இன்னொன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிடிக்கவே முடியாத கை.
2: நம்பிக்கை
0: இல்ல. பிடிக்கவே முடியாது, நமக்கு தெரியும் அது வர்றதெல்லாம் தெரியும், பட் அதை நம்மளால பிடிக்க முடியாது. கொஞ்சம் யோசிங்க. ஓகே சார், நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்கலாம். நன்றி நன்றி.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: ஓகே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: கணேஷ்
0: ராஜா சார், ஆன்சர் தெரியுமா?
1: அழுகை.
0: அழுகை இல்ல, வேற கொஞ்சம் யோசிங்க சார். பிடிக்கவே முடியாது, அது என்ன கை?
1: புரியலமா?
0: சரி ஓகே, இத்தனை பேர்கிட்ட கேக்குறதுனால இன்னும் ஒரு க்ளூ தரேன் ஓகேவா? நம்ம அடுப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அடுப்பு யூஸ் பண்ணும் போது இது வரும்.
1: புகை.
0: ஓகே சார், புகை அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: நீங்களும் இந்த ஷோல கலந்துகிட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படினும் போது 0413 அப்படிங்கிற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது இப்ப ரெயின்போ புதுவை 102.8 பாடல் கேட்க போறோம். சந்திரமுகி படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். யார்
2: பேசுறீங்க?
1: இது வந்து மூன்று எழுத்து கை, இது பிழியப்பட்ட கை, இது பழங்களில் உள்ள கை.

0: பயனற்ற கை. அது என்ன?
1: சக்கை.
0: சக்கை. எப்படி சொன்ன உடனே டக்குன்னு சொல்றீங்க? இன்னொன்னு கேக்கலாமா? ஓகே. உடம்பில் இல்லாத கை, ஊர் கொண்டாடும் கை, அடிக்கடி வராத கை, அனைவருக்கும் பிடித்த கை. அது என்ன?
1: தன்னம்பிக்கை.
0: இல்ல,
1: அடிக்கடி வராத கை.
0: ஆமா, அடிக்கடி வராது. ஓகே சார், நன்றி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வெல்கம். வணக்கம் ஜீவிதா மேம்.
0: வணக்கம்.
2: வெங்கடேசன்.
0: வெங்கடேசன் சார், ரெடியா?
2: ரெடி.
0: உடம்பில் இல்லாத கை, ஊர் கொண்டாடும் கை, அடிக்கடி வராத கை, அனைவருக்கும் பிடித்த கை. அது என்ன கை?
2: புகை சொல்லிட்டாங்களா?
0: புகையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஓ, நீங்க கையில ஆரம்பிக்கிற வேர்ட் எல்லாம் சொல்றீங்க.
2: இல்ல இல்ல, புகை நான் கண்டுபிடிச்சு லைன் பிடிச்சேன். லைன் இப்பதான்.
0: அப்படியா அப்படியா, அது சொல்லியாச்சு.
2: சொல்லுங்க.
0: உடம்பில் இல்லாத கை, ஊர் கொண்டாடும் கை, இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த க்ளூவை வச்சு நீங்க அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஊர் கொண்டாடும் கை, அடிக்கடி வராத கை, அனைவருக்கும் பிடித்த கை. எல்லாருக்குமே பிடிக்கும், அடிக்கடி வராது, ஊரே கொண்டாடும். என்ன கை? கையில முடியணும் உங்களுடைய ஆன்சர். சீக்கிரம், ரொம்ப ஈஸி. யோசிங்க, யோசிங்க, டக்குன்னு யோசிங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி. ரொம்ப ஈஸியான பதில், இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சீக்கிரமா கால் பண்ணலாம். 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ டைம். கிட்ட 10:55 36 ஆகியாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டத்துல தண்டபாணி பேசுறேன் மேடம்.
2: தண்டபாணி சார், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கேட்க போற இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. தொடர்ந்து

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பஹ்ரைனில் மன்னர் திரு ஹமத் பின் ஈசா அல் கலிஃபாவை சந்தித்து இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்தார். குவைத் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளையும் உள்ளடக்கிய தனது 4 வளைகுடா நாடுகளுக்கான பயணத்தின் 2 கட்டமாக டாக்டர் ஜெய்சங்கர் கத்தாரில் இருந்து பஹ்ரைன் வந்தடைந்தார். பழங்குடியினர் ஆராய்ச்சி நிறுவனங்களை வலுப்படுத்துவது குறித்த 2 தேசிய பயிலரங்கை பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் நடத்துகிறது. இன்று முதல் ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடைபெறும் இப்பயிலரங்கை மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தொடங்கி வைக்கிறார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படை விசாகப்பட்டினத்தில் இம்மாதம் 11 நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறது. இப்போர்க்கப்பல் நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாத்து பாதுகாப்பான, நிலையான மற்றும் செழிப்பான இந்தோ பசிபிக் பகுதிக்கு பங்களிக்கும் ஒரு வலிமையான படைப்பெருக்கியாக செயல்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட 61 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச பயிற்சி வகுப்பு வரும் 9 தொடங்க உள்ளது. இப்பயிற்சி வகுப்புகள் 3 மாலை 6 முதல் இரவு 8 வரை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை அரசு வேலை நாட்களில் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தொழிலாளர் துறை செயலர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடம் 1 நிமிடம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இதமான இசை சாரல் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். காவிய தலைவன் படத்திற்காக ஸ்வேதா மோகன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில் பாடல்.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மென்மையான மெலடி கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டி இமான் இசையமைத்து ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் விஸ்வாசம் படத்திற்காக.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 11:24. நரேஷ் ஐயர் மற்றும் ரீட்டா குரல்களில் பாடல் சகா படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

11:31 எட்டு நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சித் ஸ்ரீராம் குரலில் மான்ஸ்டர் படத்திற்காக.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: இதமாக்கும் இன்னிசை கானங்களின் தொகுப்பு. இது மேலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சிவப்பு மஞ்சள் பச்சை படத்திற்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் குரலில்

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மதுரா தாரா தலூரி குரல்களில் பாடல் பிகில் படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சரவணன் இருக்க பயமேன் படத்திற்காக.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல், தேசிங்கராஜா படத்திற்காக.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: 11:56 நிமிடம் 6 நொடிகள் ஆயாச்சு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துச்சு. நிறைவா பாடல் கேட்கலாம். நெஞ்சில் துணி விருந்தால் படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக் கேர். பை பை.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜகர்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொண்டனர். முன்னதாக அதிபர் மாளிகையில் பிரதமர் திரு மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜகர்த்தாவில் நடைபெற்ற ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இந்தோனேஷிய அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பிண்டாங் அடிபூர்ணா ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான பிரம்பணன் கோவிலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை செல்கிறார். 9 நூற்றாண்டு இந்திய கட்டிடக் கலைக்காக புகழ்பெற்ற இக்கோவில் சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய தெய்வங்களுக்காக கட்டப்பட்டது. இக்கோவில் இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சாரம் மற்றும் நாகரிக தொடர்புகளை பிரதிபலிக்கிறது. நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டு வரும் பல்முனை போக்குவரத்து பூங்காக்கள், கம்பிவட பாதைகள், பல்முனை நிலையங்கள் மற்றும் வழித்தட வசதிகளின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் தேசிய நெடுஞ்சாலை தளவாட மேலாண்மை நிறுவனத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கொச்சியில் நாளை நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்துகிறது. இக்கூட்டத்தின் போது பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் தங்கள் நாட்டின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஒரு பொதுவான தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்வார்கள் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் 10 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 12:03 ஆகுது. இன்றைய தினத்துல வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மன்மதன் படத்துல இருந்து பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:08:29 வரலாற்றில் இன்றைய தினம் உலக சாக்லேட் தினம். ஒவ்வொரு ஆண்டும் July 7 உலக சாக்லேட் தினம் கொண்டாடப்பட்டு வருது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பும் சாக்லேட்டோட சிறப்பை இந்த தினம் கொண்டாடுது. 2009 உலக சாக்லேட் தினம் சர்வதேச அளவுல கொண்டாடப்படுது. இன்னும் இந்த தினம் பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக சக்கரக்கட்டி படத்துல இருந்து. சாக்லேட்டை பத்தி பேசிருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்காக சக்கரக்கட்டி படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:16 ஆகுது. உலக சாக்லேட் தினம் பத்தி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சாக்லேட் உலகம் ஃபுல்லா ஒரு பிரியமான உணவா இருக்கு. இது பல்வேறு வடிவங்கள், பலவிதமான சுவைகள்ல நமக்கு கிடைக்குது இல்லையா. இந்த தினம் சாக்லேட்டோட சுவையான மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான ஒரு சிறந்த நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம சாக்லேட்டோட நீண்ட வரலாறு, அதுக்கப்புறம் உலக கலாச்சாரத்துல அதோட முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. சாக்லேட் தயாரிப்பாளர்கள் அதுக்கப்புறம் விற்பனையாளர்களுக்கு அவங்களுடைய தயாரிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காகவும் வாடிக்கையாளர்களோட ஈடுபடவும் ஒரு சிறந்த வாய்ப்பா இந்த நாள் இருக்கு. தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில்

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: கணாயிரு FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:24 3:00 வரலாற்றில் இன்றைய தினம். சுதந்திர போராட்ட வீரரான இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் 1859 July 7 செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. கோவிலில் நுழைவு, மது ஒழிப்பு போன்ற போராட்டங்கள்ல தன்னுடைய பங்களிப்பை சிறப்பான முறையில செஞ்சிருக்காரு. இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பணிகளை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு வந்து இவருக்கு ராவ் சாஹிப் திவான் பதூர், ராவ் பகதூர் ஆகிய பட்டங்கள் அளித்து சிறப்பிச்சிருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் சிறப்பாக பங்காற்றிய இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களின் பிறந்த தினம் இன்று.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:30 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக. 1978 July 7 சொலமன் தீவுகள் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்ற தினம் இன்று. 2007 புதிய 7 உலக அதிசயங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் முதல் அசையும் திரைப்படம் 1896 July 7 வெளியிடப்பட்டது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

டைம் கரெக்டா 12:36 ஆகியாச்சு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற பாடலோட இன்றைய வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம். சிலம்பாட்டம் படத்திலிருந்து.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு

0: முழுவதும் 55,000 வேளாண் கடல் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான

0: ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கல பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50. 9 நொடி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர்.
5: மண்ணிலே வானம் தெரிந்திருக்குமோ? புதிய மலர்ச்சி கண்ட மோகத்தை உச்சி மூந்த ஞானசீலன் ஓகே சொல்லி பூக்கோப்பையில் ஊற்றிய மதுவை பாதி சுவைத்து மீதி பாதியை தர்ம நியதிப்படி ரேவதிக்கு வழங்க ரேவதியை தேடினார். ரேவதி ஞானசீலன் நேரமான நல்ல நேரத்திலே என்ன தேடுகிறாளாம்? ஆறுயிர் ரேவதியை கைகளை பிடித்து இழுத்து நெஞ்சோடு நெஞ்சாக கட்டி அணைத்து கொண்டு எச்சில் மதுவை அவள் வாயில் சொட்டு சொட்டாக ஊற்றினார். ஆப்பிள் கன்னங்களிலும் கொவ்வைக்கனி உதடுகளிலும் மாற்றி மாற்றி முத்தங்களை பதித்தார். வெளிச்சத்தை இருட்டாக்கிட்டு நாம 2வது முதலிரவை கொண்டாடினால்தான் நாம தொடங்க போற புது வாழ்க்கைக்கு புதுமையான பொருள் கிடைக்கும், இல்லையா கண்ணே, கண்மணியே? கெஞ்சியும் கொஞ்சியும் கண்ணடித்து கண்களை சிமிட்டினார் ரேவதியின் ஞானசீலன். நீங்க பேசுறது உண்மைதான் தான், இனிமே நீங்க போய் பேச மாட்டீங்க. மது சாஸ்திரத்துக்காக துளி மிச்சம் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிடுங்க. இந்தா ஒரு நொடியில நான் வந்துடுறேன் என்று சொல்லி அன்பின் பிடியில் நின்றும் திமிரி விடுதலை பெற்றாள். அவளை அவ்வளவு லகுவிலே விட்டு விடுவாரா? இனிமேல் உன்னை விட்டுட்டு ஒரு கணக்கு கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. முந்தானை தப்பிவிட்டால் என்னவாம்? தாலி அகப்பட்டு கொண்டது. மறு வினாடியில், ரேவதி பெண்ணே, அழுதியா என்ன என்று உடல் அதிர உள்ளம் அதிர கேட்டார் ஞானசீலன். இது ஆனந்த கண்ணீர் என்று சமாதானம் படித்த பின் மீண்டும் விடுதலை அடைந்தாள். நகர்ந்தவள் நின்றாள். கண்ணீர் பெருகியது. கொண்டவரை உயிர் கொண்டவரை

0: மீண்டும் மீண்டும் பார்த்தாள். இதோ வந்துட்டேன் என்று விடை பெறுகிறாள். கண்ணீர் மாத்திரம் விடை பெறவில்லை. ஞானசீலனின் அழகான கண்கள் மேலும் சிவந்தன. அடுத்த 5வது வினாடியில் கைத்துப்பாக்கி வெடித்த சத்தம் எதிரொலித்தது. வானத்து தேவதைக்கு இந்த பொல்லாத மண் கசந்து விட்டதோ? நெஞ்சு வெடிக்க கதறினார் ஞானசீலன். ரேவதி தனக்குத்தானே சமர்ப்பித்துக் கொண்ட இரத்த காணிக்கையில் சல்லாபமாக சாய்ந்து கிடக்கிறாள். செக்கச் சிவந்த உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. ரேவதி! வீரிட்டு அலறியவராக அவளை அலுங்காமல் குலுங்காமல் வாரி எடுத்து தன்னுடைய மடியில் கிடத்திக் கொண்டார் ஞானசீலன். அவசரப்பட்டுட்டியம்மா அழுது புலம்பினார். புலம்பி புலம்பி அழுதார். ரேவதியின் அழகான கண்கள் அழகாக திறக்கின்றன. அத்தா, என்னை பாருங்கள். இப்போ அந்தரங்க சுத்தியோடு சொல்லுங்க, நான் யாரா? குறும்பு புன்னகையுடன் வினவினாள். நீ என்னோட ரேவதி ஞானசீலன், டாக்டர் ரேவதி ஞானசீலனாக்கும். ஞானசீலன் கதறினார், அலறினார். மார்பு தாலி இரத்த சிலுவை என நிர்மூலமாக தரிசனம் தந்தது. ரேவதிக்கு ஆற்றாமை மேலிட்டிருக்க வேண்டும். ஓய்ந்து போய்விட்ட கைகளை உயர்த்த முயன்றாள். ஞானசீலனின் கண்ணீரை துடைக்கவா? முடியவில்லை. ஒட்டி கிடந்த உயிரின் மூச்சை பிரயத்தனப்பட்டு உள்வசமாக தாங்கிக் கொண்டாள். உதடுகளில் இரத்த வரிகள் கசிந்தன. சத்தியமா சொல்றேனுங்க அத்தா, இப்பத்தான் என் மனசு உண்மையிலேயே சமாதானப்பட்டுச்சுங்க. இந்த அளவுக்காச்சும் எனக்கு ஆறுதல் கிடைச்சதே, அந்த மட்டுக்கும் நான் கொடுத்து வச்சவதான். என்ன பாருங்களேன், நான் துளியானும் அழறனா? என்ன மாதிரி நீங்களும் சமர்த்தா அழாம இருங்கத்தா. இந்த மக உன்னதமான நிம்மதியோட நான் புறப்படட்டுங்களா? நமகா பாக்கியவதி, என்னை உயிராலும் உள்ளத்தாலும் ஆத்மாத்தமா நேசிச்சு புண்ணியவான் ஞானசீலனை நெஞ்சில சுமந்துட்டு பூவோடும் பொட்டோடும் உங்ககிட்ட இருந்து விடை பெற கொடுத்து வச்ச நான் புண்ணியவதி தான். பேச்சை நிறுத்தி கொண்டதோடு நின்றிருக்க கூடாதா ரேவதி? மூச்சும் நின்று விட்டதே தெய்வமே தாயே, என்னோட கண் திறந்தப்ப நீ கண்ணை முடிக்கிட்டா எப்படி? இந்த அநியாயம் தெய்வத்துக்கே அடுக்காதே. கண்ணை தர ரேவதி, கண்ணை தர. கண்கள் திறக்கவில்லை. ரேவதி ரோஷக்காரி, கண்ணே ரேவதி, கோபப்பட்டுடாத, கோச்சுக்கிடாத. அம்மாடி ரேவதி ஞானசீலன், இந்த மண்ணில் நீ இல்லாம போனப்புறம் நான் இருந்து என்ன பையன்? உன்னோட நானும் புறப்படுறேன். அப்பதான் நமக்கு நாமே விதியாகி வினையுமாகி விளையாடிக்கிட்ட நம்மளோட வாழ்க்கை விளையாட்டுக்கு உண்மையான அர்த்தமும் கிடைக்க முடியும். கீழே கிடந்த துப்பாக்கியை கையில் எடுத்தார். மீண்டும் அது ஒலித்தது. அதோ ஞானசீலனின் ரேவதியும் ரேவதியின் ஞானசீலனும் பளிங்கு தரையிலே ஆனந்தமாக பள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆம், தயவு செய்து யாருமே அந்த விசித்திர தம்பதியை எழுப்பி விடாதீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடன். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா

0: என்ன சொல்ற
1: பெருமாள் சத்தியமா?
0: அந்த ஆஞ்சி கொலையும்
1: என்ன தப்பு
0: பண்ணதே? நான் தான்
1: வெளியில போக
0: விடுற, வெளியே போக விடுற.
2: அதிரதுல
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: தினமும்
2: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
8: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
9: பாட்டு பாடவா?
10: வேணாம் வேணாம்.
9: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
11: மனம் விரும்புதே,
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
10: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
10: மனம் விரும்புதே.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜகர்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியண்டாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொண்டனர். ஜகர்த்தாவில் நடைபெற்ற ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இந்தோனேஷிய அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பிண்டாங் அடிபூர்ணா ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகலில் பிரதமர் இந்தோனேஷிய குடியரசின் நாடாளுமன்றத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நாடாளுமன்ற ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பார். மேலும் இந்திய புலம்பெயர் சமூகத்தினருடன் கலந்துரையாடுகிறார். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான பிரம்மணன் கோவிலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை செல்கிறார். 9ஆம் நூற்றாண்டு இந்திய கட்டிடக் கலைக்காக புகழ்பெற்ற இக்கோவில் சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய தெய்வங்களுக்காக கட்டப்பட்டது. இக்கோவில் இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சாரம் மற்றும் நாகரிக தொடர்புகளை பிரதிபலிக்கிறது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச பயிற்சி வகுப்பு வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. இப்பயிற்சி வகுப்புகள் 3 மாதங்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை அரசு வேலை நாட்களில் நடைபெற உள்ளதாக தொழிலாளர் துறை செயலர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இயக்குநர் ஸ்மிதா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள கலாச்சார வளங்கள் மற்றும் பயிற்சிக்கான மையம் காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்துடன் இணைந்து கல்வியில் நாடகம் குறித்த 5 நாள் பயிலரங்கு நேற்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை NIT வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மொத்தம் 108 ஆசிரியர்கள் இப்பயிலரங்கில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, எட்டு நொடி எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடைந்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல இணையதளமா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பொது வெளியா கூட இருக்கட்டுமே, பெண்களோட கண்ணியத்துக்கு சவால்கள் வந்துகிட்டேதான் இருக்கு. பல நேரங்கள்ல அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு என்ன தீர்வு, எங்க போகணும், சட்டம் நமக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஷோல இந்த ஒரு டாபிக் கொண்டுட்டு வந்திருக்கோம். பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய சட்டங்கள் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன உரிமைகள் கொடுத்திருக்கு, நமக்கு தெரியாத ஆனா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய சட்டப்பிரிவுகள்லாம் என்னென்ன, சோ இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ பெண்களுடைய கண்ணியத்தையும் சுய மரியாதையையும் பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கோம். சோ அந்த வகையில முதல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அடிப்படை உரிமைகள்லாம் என்னலாம் மேம்?
1: ஃபர்ஸ்ட் அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க மேம், பெண்களுக்கு அடிப்படை உரிமையா ஆர்டிகல் 14, 15, 19, ஆர்டிகல் 21, 21A இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலலாம் பெண்களுக்கு அடிப்படையா உரிமை இருக்குன்றத பேசிக்கா சொல்லியிருக்காங்க மேம். சாதாரணமா இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம், ஆண்களுக்கும் சமம், பெண்களுக்கும் சமம். ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணி அப்படியே இருந்துடக்கூடாது, இல்ல ஒரு பெண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க முன்னாடி வரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்தது தான் மேம் மத்த சட்டம் எல்லாமே. அவங்களுக்கு அப்படி ஒரு சட்டம் உருவாக்கவும் உரிமை உண்டுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 14 வந்து சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம், அது பெண்ணா இருந்தாலும் சமம், ஆணா இருந்தாலும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 15 வந்து ஒரு ஜாதியோ ஒரு மொழியோ ஒரு பிறந்த இடத்த வச்சோ ஒரு பெண்ணையோ ஆணையோ யாரையுமே அப்படி ஒரு வேறுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேம். ஆர்டிகல் 19 ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆகிறதுக்கு பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்னு தனியா ஒரு ஆர்டிக்கலே இருக்கு மேம், பெண்களுக்கு அடிப்படையா நிறைய ஃப்ரீடம் தரணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்காவே இருக்கு மேம்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்கள் அவங்களோட உரிமைகளையும் சுய மரியாதையையும் கண்ணியத்தையும் சட்டப்பூர்வமா எப்படி எல்லாம் பாதுகாத்துக்கலாம்ன்றத பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன break.
2: புதுச்சேரி

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுப்பலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆர்டிகல் 14 படி பார்த்தோம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலுமே பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமா எதனால சட்டங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்க.
1: உடனே பெண்கள் எல்லாரும் முன் வந்து அவங்களோட பிரச்சனைய சொல்றது கிடையாது மேம். சில பேர் தயக்கத்தோட இன்னமும் பின்தாங்கி இருக்கிறாங்க. அவங்களும் முன் வந்து நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க வந்து முன் வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க, அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளி வருவாங்கன்றதுக்காக ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு சட்டம் எல்லாம் கொண்டு வந்தது மேம்.
0: ஓகே மேம். சோ பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தயக்கம் பயம் இதெல்லாம் விட்டு வெளியில தைரியமா வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பிரத்யேகமா சட்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற சொல்லியிருந்தீங்க. அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களோட கண்ணியம் அதாவது டிக்னிட்டி ஆஃப் எ விமன் அப்படின்றது எப்படி வரையறுக்கப்படுது?
1: ஒரு பெண்ணை வந்து உடல் ரீதியாலும் சரி, மன ரீதியாலும் சரி, வார்த்தையாலும் சரி, எந்த விதத்திலையும் ஒரு பெண்ணை வந்து கண்ணியத்தோட தான் நடத்தணும். அதுல எந்த விதத்திலையும் அவங்கள வந்து மரியாதை குறைவா நடத்த கூடாதுன்றதே ஒரு பேசிக்கான ஒரு சட்டம் தான். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அது ஆண் தான் இல்ல, ஒரு பெண்களுமே பெண்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யாரும் யாரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்றது ஒரு பேசிக்கானது.
0: சோ பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு சட்டங்கள் இருந்துமே குற்றங்கள் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
1: ஒரு ரூலை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனாலையும், சட்டம்னு வந்துட்டாலும் கேஸ் கோர்ட்னு அலையணும் வரணும்ன்றதுனாலையும், இல்ல பாத்துக்கலான்ற ஒரு தைரியமும், சட்டத்தை எப்படி வேணாலும் கடத்திட்டு போகலான்ற இதுல வந்து மேலும் மேலும் நடந்துகிட்டே தான் இருக்கு பிரச்சனை. அது தடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு சட்டமும் கொண்டு வந்தாலும் இன்னமும் ரொம்ப உள்தாங்கி இருக்கிற பெண்களுக்கு இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு உரிமை இருக்கு நம்மளுக்கு வெளியில வரணும், பேசணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இன்னமும் ஒரு ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருக்கிற உமனா இருந்தாலும் சரி, ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்கிற உமன்ஸும் சரி, கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது மேலும் மேலும் அவங்களோட இதுதான் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் ஸோ டிபெண்டா இருக்கிறாங்கன்றத எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வருது. அது நடந்துகிட்டே இருக்கு மேம். அது உமன் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயா டிபெண்ட், யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஃப்ரீடமா இருக்கணும். இண்டிவிஜுவலா ஒரு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே ஒரு செகண்ட் அவங்கள யூஸ் பண்ணிக்கவோ, நம்மள சார்ந்துதானே இருக்கு, அவளை என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னும் போது உமன் வந்து ஒரு ஒரு மென் கிட்ட டிபெண்டா இருக்காங்கன்ற ஒரு நேச்சர்னாலதான் மேம் அது அதிகமா இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அது கட்டுப்படாம நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அது தான், பேசிக்கா அதுதான் மேம் காரணம். ஒரு பெண்ணை வந்து அடக்கிட முடியும்ன்றத தாண்டியும் மேம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த குற்றங்கள் மேலும் மேலும் அதிகரிச்சு போகுதே தவிர, இவ்வளவு சட்டம் அவங்களுக்கு இவ்வளவு பயன்கள் இருந்தும் அவங்களால இந்த எல்லாத்துல இருந்தும் முழுமையா வெளிவர முடியல.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் எல் சுப்பலட்சுமி அவர்கள்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அன்மாம் இப்போ ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ உரிமைகள்லாம் என்னலாம்?
1: காவல் நிலையம் ஒரு பெண் போறாங்கன்னும் போது அவங்களை மரியாதையா ட்ரீட் பண்ணணும்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். அது சட்டத்திலயும் சொல்றாங்க, அவங்களை மரியாதையா நடத்தணும், இழிவுபடுத்தி எந்த வார்த்தையும் கேட்க கூடாது, பேசக்கூடாது, நடத்தக்கூடாது. அப்படி அவங்கள பரிசோதனை செய்யணும்னா கூட ஒரு பெண் காவலர் கூட இருந்துதான் பண்ணணும். ஒரு அவங்களை விசாரிக்கணும், அவங்க கிட்ட வாக்குமூலம் கேட்கணும், பேசணும்னாலே ஒரு பெண் காவலர் கூட இருக்கணும். ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடக்குதுன்னும் போது அதுக்கான சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பெண்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டியும் அவங்களுக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல உரிமையா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை எடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லக்கூடாது. அவங்க அதை எடுத்து விசாரிச்சு அதுக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கப்புறம் அவங்க மாற்றி கொடுக்கலாம். அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கோ அவங்களை கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்றதுக்கோ கண்டிப்பா ஒரு மரியாதையோட நடத்தணும். மரியாதை இல்லாமலோ தரைக்குறைவா வார்த்தையாலேயோ அவங்கள நடத்தக்கூடாது. பெண்ணை ஒரு சாட்சியா கூட்டிட்டு வரணும்னு கூட மரியாதையா தான் நடத்தணும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலும் சரி, ஒர்க்கிங் பிளேஸ்ல அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ்ல ராகிங்ன்றது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு துன்புறுத்துற விதமா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா காவல் நிலையத்தை அணுகலாம். அது உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனும் தனியா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கற மாதிரி உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனே அதிகமா இருக்கு. அவங்க முன் வந்து அவங்க பிரச்சனையை சொல்லணும், அவங்க அதுல இருந்து வெளி வரணும்ன்றதுக்காக இந்த விதத்தால அவங்க போலீஸ் ஸ்டேஷனை அணுகலாம் அப்படின்னு சொல்லி உருவாகி இருக்குங்க.
0: ஓகே, சோ இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணுன்ற ஒரு கம்பல்ஷன் எதுவும் இல்லை மேம். அருகாமையில எந்த காவல் நிலையம் இருக்கோ அதுல நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
1: அருகாமையில இருக்கிற எந்த காவல் நிலையத்துல வேணாலும் கொடுக்கலாம். அவங்க ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா வேண்டும், அவங்களுக்கு போய் சொல்லணும், பேசணும் அப்படின்னும் போது உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அவங்களுக்கு உரிமை இருக்கு, எந்த காவல் நிலையத்துல வேணாலும் சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷனும் சரி, கோர்ட்டுக்கும் சரி, ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது உண்டு. அதுக்காக அதை எதிர்பார்த்து அவங்க இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னாலும் அவங்க அதை விசாரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்புவாங்க.
0: ஒரு காவல் நிலையத்துல போய் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? குறிப்பா பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு காவல் நிலையத்துல போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம், எதனால இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை கம்ஃபர்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சட்டத்துல சொல்லியிருக்கேன்?
1: ஒரு பயம், பதட்டம், அது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதுல இருந்து வெளியில வரணும்ன்றதுக்காக தான் அவங்களுக்கு இந்த சட்டம் இருக்கு, உரிமை இருக்கு. இந்த மாதிரி உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலும் உங்களை நாங்க இப்படியெல்லாம் மரியாதையா தான் நடத்தணும்ன்றதுக்கு சட்டமும் உங்களை ஒரு கம்ஃபர்ட்ல இருந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவும் உருவாகி இருக்கு. தைரியமா இருக்கணும், பேசணும், வரணும், அந்த பிரச்சனையிலிருந்து மேலும் மேலும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தி வெளியில உள்ளவங்களுக்கோ சுத்தி உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சா, அதுவும் பேரண்ட்ஸ் முக்கியமா வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு கௌரவம் அந்த மாதிரி சொல்றதுனால நம்மளோட ஒரு வருத்தம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலலாம் கொஞ்சம் பெண்கள் இன்னமும் முன் வந்து சொல்ல தயங்கிட்டு தான் மேம் இருக்காங்க.
0: ஓகே மேம், சோ பெண்கள் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க எதனால பயப்படுறாங்க, அவங்களோட பிரச்சனைகளை வெளியில சொல்ல ஏன் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காரணங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. அண்ட் நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷூல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அடி இப்போ ஒரு சின்ன பிரேக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல்

இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ். அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா உடனடியா அருகாமையில இருக்கக்கூடிய எந்த ஒரு காவல் நிலையத்துக்கும் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சோ அதுதான் அந்த 0 FIR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சோ அந்த 0 FIR பத்தி கொஞ்சம் டீடைல சொல்லுங்க மேம்.
1: பிரச்சனை நடக்குதுன்னும் போது அது FIR போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து ப்ராப்பரா ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேம் போக முடியும். அது ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து ஸ்டெப் எடுத்து வந்து அப்படின்னு கூட அவங்களுக்கு இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷனை எடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கூட அதை FIR அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, இல்ல FIR இல்லாமலே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது தான் மேம் 0 FIR அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு கொடுப்பாங்க, அவங்களே அனுப்பி வைப்பாங்க.
0: ஓகே, சோ நான் எந்த காவல் நிலையத்துல கம்ப்ளைன்ட் கொடுக்கறனோ அவங்களே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு
1: அனுப்பி வச்சு மேற்கொண்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஓல சட்டப்பூர்வமா அணுகிறதுக்கும் அவங்க உதவுவாங்க.
0: ஓகே மேம், சோ பிரச்சனைகள் ஏற்படுறப்ப நம்ம காவல் நிலையத்துக்கு போய் தான் வந்து நம்ம கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கா, இல்ல அதுக்கு போகாம கூட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கான வழிவகை இருக்கா?
1: கண்டிப்பா மேம், அதுக்காக ஆன்லைன்ல ஆப் நிறைய அரசாங்கமே கொண்டு வந்திருக்கு மேம். கவர்மெண்ட் ஆப்பே இருக்கு மேம், SOS அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணவோ, ஒரு எமர்ஜென்சின்னு சொல்றதுக்கோ, இல்ல அன்டைமா நம்ம நைட்டு வரணும் போது ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணா போதும், ஒரு இன்டிமேஷன் முக்கியமானவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆப்பும் இருக்கு. அது தாண்டியும் நிறைய வெப்சைட் இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்கு மேம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. இல்ல போன்ல வந்து பெண்களை வந்து இழிவா பேசுறதோ, அந்த ரிலேட்டடா அவங்கள போட்டோ மார்பிங் பண்றதோ, ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்றதோ, அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணும் போது சைபர் கிரைம்லயே நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட்ல நம்ம ஆன்லைன்லயே ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது எல்லாமே ரொம்ப பாதுகாக்கப்படும், எல்லாருக்கும் தெரியாது, அதனாலையும் பயப்பட வேணாம். அவங்களோட சொல்ற கம்ப்ளைண்டோ அவங்க கொடுக்கற FIR போட்டோஸோ வீடியோஸோ எல்லாமே ஒரு பாதுகாக்கப்பட்டு ஆக்ஷன் எடுக்கப்படுமே தவிர வெளிப்படையா எல்லாருக்கும்
0: தெரியாது.

0: பேரண்ட்ஸ் நேம், ஏஜ், என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த நோட்டிபிகேஷன் போகும். நம்ம நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், அதுல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணியோ இல்ல நம்ம அட்ரஸோ நேம் அதுல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறத பொறுத்து வீட்டுக்கே வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு விசாரிப்பாங்க.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக். இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுப்புலட்சுமி அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேராரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுபலட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ காவல் நிலையம் போகாம நம்ம ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த பத்தி நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து மொபைல் போன் அப்படின்றது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சோ ஒரு 17 இயர்ஸ், அண்டர் 18ல இருக்கிறவங்க, ஒரு 17 இயர்ஸ் இல்ல 16 இயர்ஸ் இருக்கிறவங்களா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குடுக்கறாங்க ஏதோ சொல்றதுக்கு பயந்துகிட்டு அப்படின்னா, அதெல்லாம் வந்து இதுல பாசிபிலிட்டி இருக்காதுக்கு?
3: ஒரு போன் யூஸ் பண்றதோ ஒரு வெப்சைட் ஆன்லைன் ஏதாவது யூஸ் பண்ண வேணான்றது இருக்கு மேம். அது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா சொன்னா நல்லா இருக்கும். அவங்க அதை சார்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்க கரெக்டா இருக்கும். இவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், ஆன்லைன் கம்ப்ளைண்டா கொடுத்தாலுமே திருப்பி ஸ்டெப் எடுக்க எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க. அப்போ பேரண்ட்ஸே எப்படின்னு முழிப்பாங்க. அதனால பேரண்ட்ஸ் நாலேஜோட பண்ணும் போது அது சரியா இருக்கும். இன்னும் பேரண்ட்ஸ்க்கு எந்த நாலேஜுக்குமே தெரியாம போயிடும் மேம். ஏற்கனவே பசங்க ரொம்ப பயந்துதான் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ இது இன்னும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு விளக்கம், அவங்க என்னால எல்லாம் முடியும் பாத்துக்கிறேன்ற
4: ஒரு டிஸ்டன்ஸும்
3: வந்துரும் கண்டிப்பா. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா பேரண்ட்ஸ் ஆக்ஷன் எடுக்கும் போது அது கரெக்டாவும் இருக்கும், பசங்களுக்கும் ஒரு தைரியம் இருக்கும். சரி, அம்மா பாத்துப்பாங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையும், அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வரத்துக்கும் மன ரீதியாவும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லாமலையும் ஒரு தைரியமும் கொடுக்கும்.
4: ஓகே, சோ பேரண்ட்ஸோட கைடன்ஸோட அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைன்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே ஓகே மேம். சோ இப்போ ஒரு பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படினா சில விஷயங்கள் என்னெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஏற்கனவே நீங்க சொல்லி இருந்தீங்க, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஒரு பெண்ணை கைது செய்யறப்போ காவல் துறை பின்பற்ற வேண்டிய சட்ட விதிமுறைகள் என்னென்னலாம் இருக்கு மேம்?
3: ஒரு பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணனும்னும் போது காலையில 6 மணிக்கு மேல தான் மேம் பண்ணனும். சாயந்தரம் ஒரு பொழுது சாயிரத்துக்குள்ள 6 மணிக்குள்ள அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதை மீறியும் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சி அரெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னும் போது மெஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட அவங்கள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படியே அரெஸ்ட் பண்ணணும்னாலும் ஒரு பெண் காவலரோட தான் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணணும். அவங்க ஃபேமிலிக்கு இன்டிமேட் பண்ணணும், நாங்க இந்த காரணத்தினால அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு டெஸ்ட் பண்ணாலும் பரிசோச்சி பார்த்தாலும் அது ஒரு பெண் காவலர் எல்லாத்துக்கும் கூட இருக்கணும். அவங்கள விசாரிக்கும் போதும் சரி, அவங்க கிட்ட வாக்குமூலம் கேட்கும் போதும் கண்டிப்பா பெண் காவலர் இருக்கணும். அவங்க கிட்டயும் இழிவா பேசவோ கேட்கவோ நடத்துறதோ கண்டிப்பா கூடாதுன்றது சட்டம் ரொம்ப ஆழமா சொல்லப்படுது மேம்.
2: ஓகே மேம். சோ ஒரு பெண்ணை கைது பண்ணதுக்கு அப்புறமா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க மேம்?
3: அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள டைரக்டா ஜெயில வைக்கிறதோ கஸ்டடியில வைக்கிறதோ வைக்க முடியாது மேம். மெஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷனோட மட்டும்தான் அவங்க வந்து ஜெயில வைக்கிறதோ. கண்டிப்பா மெஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல கண்டிப்பா அவங்க ஜெயில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க பெயில் எடுக்கிறதோ, அவங்க குற்றவாளி இல்ல அவங்க அதை நிரூபிக்கிறதுக்கான நேரமும் அதுக்கப்புறம் தான் இருக்கும். அரெஸ்ட் பண்ணவே ஃபர்ஸ்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பர்மிஷனோட தான் பண்ண முடியும். அப்படியே அவங்க அரெஸ்ட் டக்குன்னு பண்ணாலுமே மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்கள ப்ரொசீட் பண்ணணும்.
2: ஓகே மேம். சோ இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து காவல் நிலையத்துல ஏற்கப்படல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்?
3: கம்ப்ளைண்ட் அவங்க குடுக்குறாங்கன்னும் போது அது ரிசீவ் பண்ணல அப்படின்னும் போது எஸ்பி ஆபீஸ்ல கூட அவங்க அடுத்த ஸ்டேஜ்

0: அவங்க எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம. அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் கன்சிடர் பண்ணல, ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னும் போது அவரை வழக்கறிஞர் மூலியமா ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு அது பேருங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு சொல்லி நம்ம மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் பெட்டிஷன் கொடுத்து அது மூலியமா அவங்க கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல எஸ்பி ஆபீஸ்லயோ கூட அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணாம இருக்க முடியுமே தவிர, மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பிரைவேட் கம்ப்ளைண்டா வருதுன்னும் போது அது கண்டிப்பா எடுக்கப்படும், நிராகரிக்கப்படாது.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுப்லட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து சொல்றோம் இல்லையா, இலவச சட்ட உதவி. சோ இது வந்து பெண்களுக்கு கிடைக்குதா, இது எப்படி வந்து அவங்க பெறலாம், அதை பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா இருக்கு மேம். இப்போ நம்ம புதுச்சேரியிலயோ தமிழ்நாட்டிலயோ டிஸ்ட்ரிக் லெவல் லீகல் எய்டு இருக்கு மேம். அது மூலியமா அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலையும் உண்டு, தமிழ்நாட்டிலையும் உண்டு, அது ஸ்டேட் லெவல்லையும் உண்டு மேம். அவங்களுக்கு நிறைய கமிஷன் கூட உண்டு, ஸ்டேட் லெவல் கமிஷனும் உண்டு. பெண்கள் அவங்க உரிமையை சொல்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்கான உரிமை கொடுக்கறதுக்கே நிறைய கமிஷன்லாம் உருவாகி இருக்கு மேம். அவங்க அப்படி ஒரு உதவி இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை, அதனால அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்றத தடுக்கிறதுக்காக தான் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு வந்துச்சு. அந்த அத்தாரிட்டி கிட்ட அணுகினா அவங்க ஒரு வழக்கறிஞரை நியமிச்சு அவங்க அந்த கேஸ் கொடுத்து அந்த கேஸ் அதுக்கப்புறம் நடத்தப்படும். அந்த சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீகல் அத்தாரிட்டி கிட்ட அவங்க அணுகி அவங்க பிரச்சனையை சொல்லும் போது அவங்க அதுக்கு ஒரு வழக்கறிஞரை நியமிச்சு அந்த கேஸ் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதை முடிச்சு கொடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட் அது என்ன கேஸ் என்ன ஸ்டேஜ் ஆச்சு அந்த வழக்கறிஞரும் அதோட ரிப்போர்ட்டை கண்டிப்பா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்படி கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் அது அரசாங்கம் கொடுக்கும் மேம் வழக்கறிஞருக்கான சேலரியை. பாதிக்கப்பட்ட உமன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால அவங்க நம்ம வந்து காசு இல்லாம கொடுக்கறோம், நம்மளுக்கு சரியா பண்ணுவாங்களோன்ற ஒரு பயமும் இருக்க வேண்டாம். அவங்க அப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒரு லீகல் அத்தாரிட்டி அப்படின்றது கொண்டு வந்தாங்க.
0: ஓகே மேம், இப்போ ஃப்ரீ லீகலைஸ் சர்வீஸ்ல வந்து எனக்கு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட்ல வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இல்ல எனக்கு அதுல வந்து ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணலாம்?
1: கண்டிப்பா திரும்பவும் நம்ம வந்து லீகல் அத்தாரிட்டி சர்வீஸ் கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, அவங்க சரியா பண்ணல, அவங்களோட ரிப்போர்ட் என்னவோ அதை கைப்பட எழுதி ஒரு மனுவா கொடுக்கறாங்க நம்ம போது அதை அவங்க பரிசீலனை பண்ணி வேற வழக்கறிஞரிடம் மாத்தி கொடுப்பாங்க.
0: ஓகே மேம், சோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நேஷனல் அண்ட் ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன் இருக்கு. சோ அவங்களுக்குமே வந்து இதுல பாதுகாக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சோ இவங்களுடைய ரோல் என்ன மேம்? ஆக்சுவலா
1: ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பெண்களை பாதுகாக்க சட்டம் இருந்தாலும் ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கமிஷனா உருவாக்குனாங்க மேம். ஹெல்ப்லைன் கூட உண்டு மேம், 24 hours வந்து கால் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்றதுக்கு

0: நேஷனல் கமிஷன்லையும் சொல்லலாம். ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய பிரச்சனையையும் நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய பிரச்சனைய, ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னும் போது அதனால திரும்ப ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, அது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கவோ ஒரு ஆக்டை கொண்டு வரதுக்கோ இவங்களால பரிசீலனை கூட செய்ய முடியும் இங்க கவர்மெண்ட் கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு பெண்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறாங்க, எப்படி அவங்க பாதிக்கப்படுகிறாங்க, அதுல இருந்து தடுக்க என்ன உரிமை உண்டுன்னு கமிஷனா உருவாக்குனாங்க மேம்.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் எல் சுப்பலட்சுமி அவர்கள். சோ இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இங்க தாதா கிங் கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்துடன். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜி சபா. நேரம் 2:16. காலத்தினால் அழியாத இனிமையான பாடல்களை கொடுக்க வரும் இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். தவப்புதல்வன் திரைப்படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: நான் பாடிய பாடல்களுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் பல பேர். பாடல்களை எழுதிய திருவாளர் கண்ணர்களை எழுதி கொடுத்தார்கள் ஒரு காலம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.
3: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேரம் 2:26. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
3: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 2:31. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் நீ திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 2:36. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானம்பாடி திரைப்படத்திலிருந்த டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க

0: தேங்கியிருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 2:40 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா குரலில் பாசம் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:44 40 நொடிகள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் பி. சுசீலா பாடிய பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 2:49 மேடம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:53:25. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்திரபாபு குரலில் அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேரம் 3:01. 48 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரில் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்க அர்ஜய் சபா. சோ வந்து 1000 கைகள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை பத்தி பெருமையா பாடியிருக்காங்க. மனிதர்கள் உட்பட இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கான முக்கிய ஆதாரமாக இருப்பது இந்த சூரியன் தான். சரியான சூரிய ஒளி கிடைக்கலனா எலும்பு பலகீனம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுறதற்கு, அதே சமயத்துல அதிகப்படியான சூரிய ஒளி நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கவும் செய்வது. ஓசோன் படல குறைபாடு, காற்று மாசுபாடு போன்ற விஷயங்களால இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பாதிப்பா இருப்பது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள். இன்று நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கம் தர நிலையத்தில் நம்முடன் இணைஞ்சிருக்காங்க தோல் மருத்துவத்துறை நிபுணர் டாக்டர் சண்மதி சேதுமாதவன் அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: ஓகே, பொதுவாக வந்து நம்ம சொல்றது உண்டு சூரிய ஒளி மேலப்பட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அப்படின்னு சொல்லும்போது எப்போ வந்து அந்த சூரிய ஒளி நமக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்துது?
3: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய ஒளி தான் இருக்கிறனால தான் நம்ம உயிரினமே வந்து இருக்குது. விட்டமின் டி உற்பத்தியிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து சூரிய ஒளி கண்டிப்பாக தேவை. ஆனால் இப்போ காலகட்டத்தில் அந்த வெப்ப சலனம்னால அந்த ஹீட்டெல்லாம் வந்து அதிகமாக வரனால நிறையா வந்து தோல்லேருந்து மற்ற உறுப்புகள்லையும் பாதிப்பு வந்து ஏற்படுது.
2: ஓகே, வெப்பசலனம்
3: அதிகமாகறனால இப்போ லண்டன் அங்கெல்லாம் வந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குனே வந்து மயக்கம் வந்து அந்த மாதிரி இது வர்றாங்க. நம்ம நாட்களில் தோல் பாதிப்பு வந்து ஏற்படுது.
2: ஓகே, ஸோ இப்போ அதிகரிக்கிற வெப்பநிலைக்கும் சூரிய ஒளியால் நம்ம தோள்களில் ஏற்படும் பாதிப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்போ அது வெப்பம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, ஸோ இதனால இந்த சூரிய ஒளியினால தாக்கம் வந்து அதிகமா இருக்கா?
3: ஆமாம், கண்டிப்பாக. ஸோ சூரிய ஒளியில் வந்து புற ஊதா கதிர்னு சொல்லுவாங்க, அதாவது யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூவிஏ பி சின்னு வந்து மூணு ரேஸ் இருக்குது. சி தான் வந்து இருக்கிறதுலையே வந்து ரொம்ப கெடுதல், அது வந்து புற்றுநோய் வந்து உண்டாக்கக்கூடிய ரேஸ். ஆனால் அது வந்து ஓசோன் லேயர் இருக்கிறனால அது வந்து ஃபில்டர் பண்ணிடுறனால பூமியை வந்து அடைகிறதில்ல. ஸோ அடுத்து யூவிஏ பி, இதில் வந்து யூவிபி வந்து புற்றுநோய் வந்து உண்டாக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த டேனிங்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம தோல் வந்து கருத்து போகிறது. ஸோ அதுக்கு வந்து யூவிஏ பி ரெண்டுமே தேவை. ஓ, புற்றுநோய் வந்து உண்டாக்குறது யூவிபி, ஸோ அதுதான் அதிக கெடுதல் உண்டு பண்ணுறது. யூவிஏ வந்து நிறமாற்றம் ப்ளஸ் வந்து ஃபோட்டோ ஏஜிங்

0: சொல்லுவாங்க, அதாவது தோல் முதுமை. ஸோ அதுக்கு வந்து யூவிஏ ரேஸ் வந்து.
1: ஓகே, இப்போ இந்த சன் சூரியன்லேருந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் தவிர வேற ஏதாவது ரேடியேஷன் நமக்கு வருதா இந்த ஏபிசி தவிர?
0: விசிபிள் லைட் இன்ஃப்ராரெட் வருது, அதனால பெரிய கெடுதல் எதுவும் இல்லை.
1: ஓகே, ஸோ வந்து இந்த புற ஊதா கதிர்கள் தான் வந்து மெயினாக நமக்கு
0: பாதிப்பு ஏற்படுது.
1: ஸோ வந்து இப்போ இந்த காற்று மாசுபாட்டுக்கும் இந்த சூரிய வெப்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ இந்த காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கிறதால சூரிய வெப்பம் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பாதிப்பு உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு?
0: ஸோ இந்த பொல்யூஷனில் வந்து அதுலேயே வந்து நிறைய மாசு பொருட்கள் இருக்குது. ஸோ சூரிய ஒளினாலையும் அது கூட இன்ட்ராக்ஷன் வரும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சில கேடு வகைக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகும்போது அது நம்ம ஸ்கின்னு டிஎன்ஏ கூடலாம் வந்து, அதாவது நம்ம ஜீன் கூட வந்து இது பண்ணும்போது நிறைய வந்து பாதிப்பு. ஸோ பொல்யூஷன் வந்து ஹார்ட்டும் நுரையீரல், அதாவது இதயம் நுரையீரல் தான் மெயினாக பாதிக்கும், ஆனால் தோலையும் வந்து அது பாதிக்கலாம்.
1: ஓகே, ஸோ வந்து இது காற்றோடு கலக்கும் போது அது சூரிய ஒளியோடு சேர்ந்து அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி உண்டாகி அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தலைப்போட முக்கியமான கேள்வி அதாவது என்னென்னா, இப்போ வந்து சூரியனால் வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன மாதிரியான நோயெல்லாம் வந்து இந்த சூரிய ஒளியினால் நமக்கு வந்து ஏற்படுது?
0: ஸோ இதை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று சூரிய ஒளினால் வருது, இன்னொன்று சம்மர் அதாவது வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள். ஸோ இப்போ நம்ம காமனாக வெயில் காலத்தில் வரக்கூடியது வேர்வைனால படர்தாமரை, அப்புறம் வந்து வேர்க்கூர், அப்புறம் சிக்கன் பாக்ஸ் அம்மன், அதாவது அம்மன் வந்து இது வந்து காமனாக வெயில் காலத்தில் நம்ம பார்க்குறது. சூரியன் ஒளினால் பார்க்குறது வந்து உடனே ஏற்படுற பாதிப்பும் இருக்குது, நீண்ட கால் பாதிப்பும் இருக்கு. ஸோ உடனே வந்து என்னென்னா பாலிமார்ஃபஸ் லைட் அரப்ஷன் சொல்லுவாங்க, தண்டிப்பு தண்டிப்பாக அந்த மாதிரி வரலாம். அந்த தண்டிப்பு உடனே சில நிமிடங்கள்லேயும் வரலாம், பல மணி நேரம் கழித்தும் வரலாம். அதே மாதிரி பல மாசமாக இருக்கக்கூடிய தோல் வியாதிகளும் சூரிய ஒளி இதனால ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஃபோட்டோ ஏஜின், அதாவது தோல் முதுமை, அதுக்கப்புறம் புற்றுநோய். புற்றுநோயானால் வந்து இந்த வெளிநாட்டுக்காரங்கள், அதாவது ரொம்ப வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக வருது, இந்தியர்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி சன் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து வெளிநாட்டுக்காரங்களில் தான் வந்து, இப்போ நம்ம ஆரோவில்ல வரவங்க வெளிநாட்டுக்காரங்க அவங்களுக்குலாம் வந்து தான் இந்த சன் பேர்னும் புற்றுநோயும் காமனாக வரும்.
1: இதற்கு காரணம் என்ன? நமக்கு வரல அவங்களுக்கு வருதுன்றது காரணம்?
0: ஏன்னா தோலில் வந்து மெலானின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து நம்ம டிஎன்ஏ மேலே வந்து இருந்து நம்ம அந்த புற ஊதா கதிர் வந்தாலும் நம்ம ஜீனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கருப்பாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின் புற்றுநோயோட தாக்கம் வந்து கம்மியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஏஜிங், சன்பர்ன்,
1: புற்றுநோய். அப்படின்னா என்ன என்ன எந்த மாதிரியான அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதாவது வந்து எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் இது வந்து சன்பர்ன் அப்படின்னு சொல்லலாம்?
0: சன்பர்ன்னா இப்போ வெயிலில் போன உடனே கொஞ்சம் சில நேரத்துக்கு, அதாவது 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் கழித்து அந்த தோல் வந்து நல்லா செவந்து போயிடும். ஸோ செவந்தது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எரிச்சல், வலி, வீக்கம், சில நேரங்களில் கொப்பளம் அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ இது பேர் தான் சன்பர்ன். நம்ம நாட்டில் வந்து சன்பர்ன் அளவுக்கு வராது, பாலிமார்ஃபஸ் லைட் அரப்ஷன் தான், அதாவது ஏதாவது தண்டிப்பு அரிப்பு அந்த மாதிரி தான் வரும். இந்த சன்பர்ன் வந்து ஃபாரினர்ஸில் வரும்.
1: இப்போ ஃபோட்டோ ஏஜிங்க்கும் நமக்கு நார்மலாக வர ஏஜிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஃபோட்டோ ஏஜிங் சொல்கிறீங்க, அதாவது வந்து வயதாகிற தோற்றம் வந்து வருமா? எந்த மாதிரியான இதை நம்ம வந்து எப்படி வித்தியாசப்படுத்துறது?
0: ஏஜிங் வந்து எல்லா உறுப்புகள்லையும் ஏற்படுது, ஸ்கின்ல ஏற்படுறது பேர் நம்ம ஃபோட்டோ ஏஜிங். ஏன்னா அது டைரெக்டாக வந்து அந்த சூரிய வெளிச்சத்தினால வருது. ஸோ ஸ்கின்ல வந்து ஃபோட்டோ ஏஜிங் எப்படி ஏற்படும்னா சுருக்கங்கள், அதாவது ரிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சுருக்கம் ஏற்படலாம், கரும் புள்ளிகள் மாதிரி வரலாம், அப்புறம் தோல் வந்து தண்டிப்பாயி தடிமனாயி இது பண்ணலாம்,
1: ஒரு மாதிரி கருமையாகி நல்லா தடியான மாதிரி
0: இருக்கும். அப்புறம் கரும் புள்ளிகள் அங்கங்கே கரும் புள்ளிகள் மாதிரி வரும். அப்புறம் அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது தோலோட நெகிழ்வு தன்மை, அது வந்து குறையிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஏஜிங் வரும்.
1: தோல் வந்து ஒரு மாதிரி வந்து அந்த என்ன சொல்றது, அந்த எலாஸ்டிசிட்டி இல்லாம சுருக்கம் சுருக்கமா ஆன மாதிரி.
0: சோ அந்த காலத்துல இருக்க சன் ரேஸ்க்கு வந்து இந்த போட்டோ ஏஜிங்லாம் ரொம்ப வரல. இப்ப வெப்பசலனம்னால வந்து எல்லாருக்குமே வந்து போட்டோ ஏஜிங் வந்து நம்ம சீக்கிரமாவே வந்து வயதான தோற்றம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, சோ இப்ப வந்து சூரிய ஒளியினால வந்து மெலாஸ்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த மெலாஸ்மானா என்ன, அது

0: எப்படி வருது?
1: ஸோ மெலாஸ்மாங்கிறது நிறைய பெண்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது ப்ரௌன் கலரில் வந்து கன்னத்துலையும் மூக்குலையும் வந்து நிறைய பேருக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆண்கள்லையும் ஏற்படலாம், ஆனால் நம்ம அதிகமாக வந்து பெண்களில் பார்க்குறோம். ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சம் ஒன்று, இன்னொன்று ஹார்மோன். ஸோ பெண்களுக்கு இருக்க அந்த ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன்னால வந்து இந்த மெலாஸ்மாங்கிறது ஏற்படுது.
0: ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சொற்கிறதால,
1: ஆமாம், அதிகமாக இருக்கிறதுனால அந்த மெலாஸ்மா வந்து ஏற்படுது.
0: ஓகே. ஸோ வந்து இந்த தலைப்பு குறித்த உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் டயல் பண்ணலாம் நேயர்களே. 2271760 மற்றும் ஒரு 2275230 ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஹலோ டாக்டர் நிகேஷில்.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.

0: நேரம் 3:15. நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிலையத்தில் வந்து டாக்டர் சண்மதி சேது மாதவன் அவங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம கேட்க போகிற கேள்வி மேடம், அதாவது வந்து இப்போ வந்து இந்த எதிர்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளை வந்து தாக்குறது, இது வந்து ஸ்கின்னுலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நோய்கள் இருக்கவங்க வந்து இருக்கவங்களுக்கு இந்த சூரிய ஒளியால் ஏதாவது பாதிப்பு இருக்கா?
1: கண்டிப்பாக. ஸோ நிறைய எதிர்வினை நோய்கள், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்கிறது, பல இது சூரியனால தான் வந்து அதிகமாகவே ஆகுது. அதாவது லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ் அப்படின்னு வந்து ஒரு நோய், அது முக்கிய உதாரணம். இது எப்படின்னா வந்து, நான் ஏற்கனவே நம்ம மெலாஸ்மான்னு நான் சொன்னல, அது ப்ரௌன் கலரில் வர மாதிரி, இது எப்படின்னா பட்டாம்பூச்சி மாதிரி சிவப்பு கலரில் வந்து கன்னத்தில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து விரல்களில் புண்ணு ஏற்படலாம், அப்புறம் அவங்களால குளிர் வந்து தாங்க முடியாது. அதாவது குளிரில் வந்து கை வைத்தா அவங்க கை வந்து வெள்ளையாகவோ நீளமாகவோ செவந்தோ வந்து போய் அவங்களுக்கு வலி ஏற்படும், அந்த மாதிரி வரலாம். வாய்ப்புண்ணு, இரத்த சோகை, சோர்வு, முட்டு வலி, இந்த மாதிரி பல பாதிப்பு ஏற்படலாம். அது பேர் லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ். அந்த லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ் முக்கியமாக அவங்களுக்கு வந்து வெயில் வந்து, சாதாரண நம்ம ரூமில் இருக்க டியூப் லைட் வெளிச்சம் கூட அவங்களுக்கு வந்து அந்த
0: நிறைய
1: பேர் வந்து பார்த்துப்போம், அஞ்சுல ஒருத்தருக்கு வந்து நம்ம காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வெயிலுக்கு போய் ஒரு 6 மணி நேரம் கழித்து முதல் வாட்டினா, பின்புனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட அவங்களுக்கு வந்து சின்ன பொறி பொறியா, இல்லைனா வந்து ஒரு தண்டிப்பு மாதிரி, இல்லை கொசுக்கடி மாதிரி, இல்லைன்னா சில சமயம் நீர்க்கொப்பளம், அந்த மாதிரி, அது பேர் பாலிமார்பஸ் ஆனால், ஏன்னா அது எந்த மாதிரி வேணாலும் வரலாம். ஸோ தண்டிப்பாகவும் வரலாம், நீர்க்கொப்பளம் மாதிரி வரலாம். சாதாரணமாக வந்து கொசுக்கடி இல்லைன்னா தண்டிப்பு மாதிரி நடுவில் லேசாக கருப்பாகவும் சுற்றி வந்து வெள்ளையாகவும் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து லைட்டாக இருந்தால் அவங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலே அதுவே 2 வாரத்தில் சரியாயிரும். அதிகமாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து தோல் டாக்டர்கிட்ட வந்து போகணும்.
0: ஓகே, இப்போ வந்து இந்த பாலிமார்பஸ் லைட் எரப்ஷன்ன்றது திரும்ப திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க திரும்ப திரும்ப வரும் அவங்களுக்கு?
1: அவங்களுக்கு திரும்ப திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல வந்து இந்த காலை அந்த இள வெயில்ல வந்து அவங்க காமிக்கும் போது சில சமயம் அது குணமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
0: ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து இந்த சூரியன் அலர்ஜி, அதாவது வந்து சோலார் அட்ரிகேரியான்னு சொல்றாங்க, சூரிய ஒவ்வாமை. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஸோ நீங்கள் சொன்னதில் வந்து இப்போ பாலிமார்பஸ் லைட் எரப்ஷன் நம்ம 6 மணி நேரம் இல்லை அடுத்த வாட்டினா 10 நிமிஷம் கழித்து தான் பார்ப்போன்னு சொன்னோம். சோலார் அட்ரிகேரியாங்கிறது வந்து இப்போ நம்ம கம்பளிப்பூச்சி கடிச்சா எப்படி வந்து ஒரு வீக்கம் வருதோ அதே மாதிரி வந்து வெயிலில் போன உடனே வந்து வீக்கம் வரும். ஸோ இது வந்து ஃபியூ மினிட், சில நிமிடங்கள்லேயே வந்து உடனே வந்துடும். இது வந்து 2 மணி நேரத்தில் சரியாயிரும். சில பேருக்கு வீக்கம் மட்டும் வரும், சில பேருக்கு எப்படின்னா மயக்கம், வாந்தி, தலை சுத்து, பிபி குறையிறது, அந்த மாதிரி கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி வந்து அது வீக்கம் மாதிரி வந்து 2 மணி நேரத்தில் சரியாயிரும். ஸோ உடனே ஏற்பட்டுரும்.
0: ஸோ எந்த பொருள் நமக்கு அலர்ஜி இருந்தாலும் என்ன ரியாக்ஷன் வருமோ அதே ரியாக்ஷன் மாதிரி தான் இதுலையும் இருக்கும்.
1: ஆமாம். ஸோ
0: அரிப்பு அந்த மாதிரி ஏற்படுது?
1: ஆமாம், அரிப்பு. பாலிமார்பஸ் லைட் எரப்ஷன், சோலார் அட்ரிகேரியா, ரெண்டுலேயுமே அரிப்பு கண்டிப்பாக இருக்கும்.
0: ஓகே, ஸோ இது தவிர வேறு ஏதாவது வந்து பாதிப்புகள் இருக்கா?
1: நிறைய டிசீசஸ் வந்து வெயில்னால பாதிக்கலாம். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட சோரியாசிஸ், அப்புறம் விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளையா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வெயில்னால வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து அதிகமாகலாம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஏதாவது நோய் இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் முகப்பரு இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க வெயிலில் அவங்க ஒருவேளை பருவை வந்து நம்ம கிள்ளவே கூடாதுன்னு சொல்லுவோம், தெரியாமல் கிள்ளியிருந்தாங்க. இதுனா வந்து அந்த வெயிலில் போகும்போது அந்த இடத்துல

0: வந்து கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, இந்த பரு வந்து கிள்றதுனால பரவுதா இல்ல சூரிய ஒளி பரவுறது ஐ மீன் படுறதுனால பரவுதா?
0: பரு வந்து சூரிய ஒளிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பரு வந்து அவங்க இயல்பாக வந்து யூஸ்வலாக ஹார்மோனல் இதனால 85% இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பரு இருக்கும். சில பேருக்கு அதுக்கு பிற்பாடும் வந்து குறிப்பாக ஆண்களுக்கு வந்துச்சுன்னா இன்னுமே வீரியமாக வந்து அதுக்கு மேலேயும் வரும். ஸோ அது லேசாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம், கில்லாமல் விட்டாலே போதும். பட் அதிகமாக இருந்தால் அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சில சமயம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மருந்துக்கு கூட நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வெயிலுக்கான சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ பரு வந்து வெயிலில் சில சமயம் குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அதிகமாகும். பட் அந்த கருப்பாகிறது வந்து வெயில்னால அந்த காயமாயிட்டுன்னா அந்த இடம் வந்து கண்டிப்பாக கருப்பாயிரும் வெயில்னால.
1: ஓகே, இப்போ வந்து ட்ரக் இன்டியூஸ்டு ஃபோட்டோ சென்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு சில மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது சூரிய ஒளியில் போனால் அது வந்து ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எந்தெந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும் போது இந்த பாதிப்புகள்லாம் இருக்கும்?
0: ஸோ ட்ரக் இன்டியூஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி நிறைய மருந்துக்கு வரலாம். இங்கே காமனாக ஞாபகம் வைக்க வேண்டியது வலி மாத்திரை, என்எஸ்ஏடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கால் வலி பாராசிட்டமால் கிடையாது, பட் அந்த கால் வலி முட்டு வலி மாத்திரைக்கு எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு வரலாம். அதுக்கப்புறம் அந்த பருக்கான சில மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இது வந்து முகப்பருக்காக கொடுப்போம், அதுக்கான இதுக்கு வரலாம். அப்புறம் நிறைய ஹார்ட் மாத்திரை ஆன்டிபயோட்டிக்ஸ் வேறு சில இதுக்கும் வரலாம். ஸோ அது வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லி இந்த மாத்திரைக்கு வந்து வெயில் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சொல்லி அனுப்புவாங்க.
1: ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள். நம்ம பெரிய பிரச்சனையான இந்த தோல் புற்றுநோய், இதுக்கு வந்து சூரிய ஒளி தான் வந்து முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இது உண்மையிலே வந்து சூரிய ஒளி தான் முக்கியமான காரணமாக, இது எப்படி வந்து ஏற்படுது?
0: ஸோ இந்த தோல் புற்றுநோய் வந்து நம்ம ஸ்கின் டைப்ஸ் வந்து 1-6 வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து 4, 5, 6, அதாவது நம்மளை கொஞ்சம் கருப்பாவோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ நம்ம இருக்கிறோம். 1, 2, 3 வந்து வெளிநாட்டுக்காரங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக ஏற்படும். நம்ம நாட்டு ஆட்களுக்கும் வரலாம், பட் அவங்களுக்கு தான் வரும். ஸோ புற்றுநோய் வந்து எப்படி வரும்னா முகத்துலேயும் வரலாம், கை கால்லையும் வரலாம், நகத்தில் கூட வரலாம். ஸோ அது எப்படி வரும்னா ஒரு ஆறாத புண் இல்லைன்னா மச்சம், ஏற்கனவே இருக்க மச்சம் திடீர்னு கலர் மாற்றம் திடீர்னு நிறம் மாற்றம் ஏற்படுறது, இல்லைன்னா வந்து திடீர்னு அந்த மரு வந்து வளர்றது, அதுக்கப்புறம் ஏதாவது வேகமாக வளரக்கூடிய கட்டி, அப்புறம் அந்த இதில் இருந்து புண்ணாகி இரத்த கசிவு. ஸோ இந்த மாதிரி அதாவது மெதுவாக மச்சம் வளர்ந்தால் பிரச்சனையே இல்லை, பட் ஒரே மச்சத்தில் வேறு வேறு நிறம் கலர்ஸ் இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நகத்துலேயும் நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும். அது மச்சமாகவும் இருக்கலாம், புற்றுநோயாகவும் இருக்கலாம். அது வந்து தோல் டாக்டர்கிட்ட காமிச்சாதான் வந்து நாங்கள் வித்தியாசம் படுத்த முடியும். ஸோ என்னன்னாலும் உடனே வந்து இது நார்மலாக இல்லை புற்றுநோயாங்கிறது ஒரு வாட்டி டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணும். இந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து எதுவும் ஸ்கின் கேன்சர் இருக்கான்னு வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புற்றுநோய் இருக்கும், அதனால அவங்க ரொட்டீனாகவே 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுவான்.
1: இப்போ வந்து நம்ம நீங்கள் மச்சமும் மச்சத்தில் மச்சம் கூட வந்து இது மாதிரி மாறலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நார்மலான மச்சத்துக்கும் இப்போ இதுக்கும் வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? மீன்ஸ் பெயின் ஏதாவது இருக்குமா, வலி ஏதாவது இருக்குமா?
0: வலி வந்து லேட் ஸ்டேஜில் தான் வந்து ஏற்படும். ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த மச்சம் வந்து திடீர்னு கலர் மாறுறது, வேகமாக வளர்றது, மச்சத்தில் முடி இருந்தால் அந்த முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய மச்சம் அதாவது குட்டியாக இல்லாமல் திடீர்னு பெருசாகிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இது பண்ணலாம். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அறுவை சிகிச்சை தான். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே வந்து கண்டறிஞ்சிட்டா வந்து அது ஈஸியாக வந்து அறுவை சிகிச்சை மூலம் ரிமூவ் பண்ணிடலாம். லேட்டாக கண்டுபிடிச்சா தான் வந்து அது பிரச்சனை,
1: அது பரவுறதுக்கான
0: வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில், இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்கோம். நமது நிலையத்தில் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் சண்மதி சேதுமதனம் அவர்கள்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
5: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 3:30 28 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கேன். இன்னைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் பற்றி தான் வந்து பேசியிருக்கோம். இப்போ ஒரு காலர் வந்து லைனில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து, இந்த ஸ்கின்ல குளிச்சு முடிச்சுட்டு அப்புறமா சில பேருக்கு சிவந்து போகுது, எதிர சூடு தண்ணியில இருந்தாலும் சரி, குளிர்ந்த நீர்ல இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்கின்னுடைய சென்சிபிலிட்டி அப்படின்ற கேள்விப்பட்டேன். ரெண்டாவது கேள்வி டாக்டர், இந்த ஸ்கின்ல சூரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு, பொதுவா இந்த ஸ்கால்ப்ல இந்த சூரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவங்களுக்கு நவீன சிகிச்சை முறைகள் என்ன, அது வந்து ஃபுல்லுமே தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கா? நான் கேள்விப்பட்ட ஒன்ஸ் சோரியாசிஸ் ஸ்கின்லயோ இல்லைன்னா ஸ்கால்ப்லயோ வந்ததுன்னா அது முற்றிலும் குணப்படுத்த முடியாது, பட் கண்டிஷன் வர்சன் ஆகாம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது. இது எந்த அளவுக்கு உண்மை, இதற்குரிய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி என்ன, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
2: ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது, அதாவது குளித்து வந்தா குளித்துட்டு வந்தோடனே தண்டிப்பு தண்டிப்பாக வர்றது இல்லை செவந்து போகிறது, ஸோ இது பேர் அக்வாஜெனிக் அட்ரிகெரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அட்ரிகெரியான்னு ஒன்று இருக்குது, அதாவது நம்ம தோலில் தண்டிச்சு தண்டிச்சு வர்றது. இது நிறைய மூணில் ஒருத்தருக்கு வந்து இந்த அட்ரிகெரியா இருக்குது. நான் எஸ்பெஷலி இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் திடீர்னு தண்டிப்பு தண்டிப்பாக வந்துடும். ஸோ இவங்க வந்து பல காரணங்கள் இருக்குது, அதாவது வயிற்று பூச்சி இருக்கலாம், சொத்தப்பல் இருக்கலாம், சைனஸ் தொந்தரவு இருக்கலாம், இல்லை யூரின் எரிச்சல், அல்சர், அந்த மாதிரி பல காரணம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு காரணம் வந்து சோலார் அட்ரிகெரியான்னு நம்ம சொன்னது, அதாவது வெயிலில் போனவுடனே தண்டிப்பு தண்டிப்பாக வருது. ஸோ சில பேருக்கு இந்த தண்ணியில் போனவுடனே தண்டிப்பு தண்டிப்பாக வரும், சில பேருக்கு வேர்த்தா. ஸோ இந்த வேர்க்கிறவங்களுக்கு வெயிலில் போய் வேர்த்தாலும் வந்துடும், வீட்டுக்குள்ளேருந்து வேர்த்தாலும் வந்து வரும். ஸோ சில பேருக்கு சொரிஞ்சா வந்து நம்ம அடித்தா வந்து தண்டிப்பு தண்டிப்பாக வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள்னால வரலாம். நிறைய பேருக்கு ஃபுட்டு, அதாவது இந்த நான்வெஜ்ஜோ இல்லை மசாலா ஐட்டம் அந்த மாதிரி வந்து உணவு முறையினால் வந்து தண்டிப்பு தண்டிப்பாக வரும். ஸோ அவங்க வந்து எதனால் வருதுங்கிறத முதல்ல வந்து கண்டறியணும். ஸோ இப்போது குளித்தா தான் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேசாக செவந்து மட்டும் போகுதுன்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஆனால் வந்து அரிப்பு ஏற்படுதுன்னா அவங்க வந்து அரிப்பு மாத்திரை வந்து கம்மி டோஸில், தூக்கம் வராத மாத்திரைகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லை அப்பப்போ தான் வருதுன்னா அது வர நேரத்தில் வந்து அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அக்வாஜெனிக் அட்ரிகெரியாங்கிறத முழுமையாக வந்து குணப்படுத்த முடியாது. ஸோ அது அந்த ட்ரிகரை நம்ம அவாய்ட் பண்ண முடியும், ஆனால் குளிக்கிறத அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ குளிக்கிறதும் வந்து ரொம்ப சூடான தண்ணியோ ரொம்ப குளிர்ந்த தண்ணியிலையோ வந்து குளிக்கக்கூடாது. ஸோ நான் காமனாக வந்து குளிர்ந்த தண்ணியில் குளித்தா தான் வந்து இந்த அட்ரிகெரியா வரும். சாதாரண வெது வெதுப்பான தண்ணியில் குளித்தா வராது. ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணியும் வந்து வெது வெதுப்பான தண்ணி, குளிர்ந்த தண்ணியை அவாய்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி மெஷர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஸோ அந்த ட்ரிகரை வந்து அவாய்ட் பண்ணும், பண்ணால் வந்து அட்ரிகெரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், க்யூர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன அந்த சோரியாசிஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சிலவங்களுக்கு வந்து நகத்தில் மட்டும் பாதிக்கும், சிலவங்களுக்கு பாதம் கை கால் பாதம் பாதிப்போம், சிலருக்கு தலையில் வரும், சிலருக்கு உடம்பு முழுதும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சிவியாரிட்டி வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது சில பேருக்கு வந்து முழுமையாக வந்து நம்ம குணப்படுத்திடலாம். சில டைப்ஸ் ஆஃப் சோரியாசிஸ்,

0: இல்லை குழந்தைங்களுக்கு வர்றது அந்த மாதிரி சில இதை வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்திடலாம். நிறைய நேரங்களில் வந்து சொரியாசிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், முழுமையாக வந்து குணப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு வந்து அது சிவியாரிட்டியை பொறுத்து ரொம்ப கம்மியாக இருந்தால் ஆயின்மெண்ட்டு ஷாம்பூஸ் மட்டுமே வந்து போதும். அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது மருத்துவர் தோல் மருத்துவர் வந்து சொல்லுவாங்க. அதிகமாக இருக்கவங்களுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது, மிக அதிகமாக இருக்கவங்களுக்கு பயங்கர காஸ்ட்லியான நவீன ஊசிகளும் இருக்குது. அந்த ஊசி வந்து 3 மாதம் ஒரு முறை, 6 மாதம் ஒரு முறை அந்த மாதிரி கூட போடுற மாதிரி ஊசிகளும் இருக்குது. ஸோ பல விதமான ட்ரீட்மெண்ட் வந்து சொரியாசிஸ் இருக்குது. லைட் சிகிச்சை, அதாவது இந்த ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த யூவி ரேஸ்னால் பாதிப்பு தான் சொன்னோம், இதே யூவி ரேஸ்னால் இந்த யூவிபி வந்து ஒரே ஒரு வேவ் லென்த் மட்டும் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறையும் இருக்குது.
1: ஓகே ஓகே மேடம், அடுத்ததாக இன்னொரு நேயர் வராங்க கேட்டுருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருக்கு பேசுகிறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன?
2: இந்த வெப்பசனாலதான் இந்த சரங்க சொறி எல்லாம் வருது சார், உடம்பு அதிகமா ஹீட் ஆகுது, அது இயற்கையாக வருது. அதுக்குதான் சாப்பிடணும், குளிர்ச்சியான பண்டதான் சாப்பிடணும், நொங்கு இந்த பழனிட்டு அது மாதிரி குளிர்ச்சியான பண்ண நீரதான மோரு இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹீட்ட குறைச்சி கொஞ்சம் மென்மையான உடம்பு தோல பயன்பட்ட இந்த பன நீர் தான் அதிகமா ஈசி நான் அதிகமா குடிப்போம். 1 லிட்டர் காலம் மாதிரி ஜில்லுன்னு அடி பிச்சில் வச்ச மாதிரி இருக்கும், குடிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் யூசுவோம். அதே போல எல்லாம் குளிர்ச்சா பண்ணதுதான் அப்படி சாப்பிட்டு இந்த வெயில்ல போருக்கும் முந்திரி தோப்புல கொட்டையெல்லாம், அதனாலதான் உடம்புலாம் கொஞ்சம் வேறுவோம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்.
1: குளிர்ச்சியான அதாவது வெயில்ல போனா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
2: ஆமா, பெரும்பாலும் அந்த பழைய நீர் தான் உயிரே காமிட்டு பண்ணுது எங்களை அதிகமா, அதுதான் நாங்க போட்டு ஈச்சு குடிப்போம். போலீஸுக்காரங்க குடிப்பாங்கதான், குடிச்சாலும் என்ன சார் பண்றதுன்னு சொல்லி வெயிலுக்காக தான் ஈச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல குளிர் சாப்பிடுவோம், மோர் இந்த மாதிரி சாப்பிடுவோம். அந்த இது நிறைய அந்த விற்பாங்க பாரு கடையில, இந்த குளிர்ச்சியான பண்டம் இந்த தரச்சுலாம் அது இது நிறைய நமக்கு எது இந்த வெயில ஒத்துக்குதோ அதுக்கு தான் அந்த மாதிரி சாப்பிட்டாதான் தோல் சம்பந்தப்பட்டதான் அதிகமா குறைக்க முடியும். இல்லைன்னா கண்டல கூட்ட கண்டம்னா அது மட்டும் மேல பூரா அப்படியே வீங்கி வீங்கி கூட தெரிஞ்சு தெரிஞ்சு வந்துடும், தோரிஞ்சு புண்ணாயிரும் உடம்புலாம்.
1: ஓகே ஓகே சார், நன்றி.
2: நன்றி சார்.
1: ஸோ வந்து அவர் வந்து அவரோட ட்ரீட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, ஸோ வந்து இப்போது நம்ம தோல் புற்றுநோய் பற்றி கேட்டிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து சில புற்றுநோயெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 3 வந்துருச்சுன்னா வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோல் புற்றுநோயில் அந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கா?
0: அந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. சில சமயம் வந்து இந்த மூளையிலையும் அந்த மெலானின்லாம் இருக்குது. ஸோ இப்போ மெலனோமான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ மூளைக்கெல்லாம் பாதிச்சுட்டு, அதாவது அந்த லிம்ஃபேட்டிக் அது ரத்தம் இல்லைன்னா அந்த லிம்ஃப் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி உள்ளுறுப்புகள்லாம் பாதிச்சுட்டுன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ தோலில் மட்டும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
1: எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து இந்த ஸ்கின் கேன்சருக்கு அவைலபிளாக இருக்குது, எந்த மாதிரி கொடுக்குறீங்க ட்ரீட்மெண்ட்ஸ்?
0: ஸோ அறுவை சிகிச்சை 1-2 இல்லைனா தோலில் மட்டும் இருந்தால் அறுவை சிகிச்சை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கீமோதெரப்பியும் இருக்குது, நிறைய ஸ்கின் கேன்சர்ஸ்க்கு கீமோதெரப்பி இருக்குது. சில டேப்லெட்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய டேப்லெட்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் அந்த ஃபோட்டோ தெரப்பி நான் சொன்னேன்ல, அந்த யூவிபி ஒரே ஒரு வேவ் லென்த் மட்டும் வச்சு அந்த ஃபோட்டோ தெரப்பின்னு சோரியாசிஸ்க்கு கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட் கூட வெரி ஏர்லி ஸ்கின் கேன்சரில் நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து இந்த மக்களுக்கு வந்து 2 வகையாக வந்து இந்த ஸ்கின்னை பிரிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும் ஸ்கின், இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா ஆயிலியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் வருது. இவங்க வந்து இந்த வெயிலில் போனாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது?
0: ஸோ இந்த ட்ரையாக இருக்கனால இந்த வெயிலில் போகும்போது இன்னும் வந்து இந்த ஈரப்பதம் குறைகிற

0: இருக்கிறதுனால தோலில் வந்து வறட்சி ஏற்படுறதுனால அரிப்பு ஏற்படலாம். ஸோ வந்து அதனால எக்ஸிமா வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, எக்ஸிமா அப்படின்றது என்ன, எந்த மாதிரியானது?
0: எக்ஸிமாங்கிறது அது பல காரணங்கள்னால வரலாம். இப்போ நம்ம அந்த பாலிமார்பஸ் லைட் அரப்ஷன் சொன்னல, அதுவே வந்து ஒரு எக்ஸிமா தான். ஸோ அதாவது இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. இந்த தோல் வந்து இந்த
1: ரொம்ப ட்ரை ஆகிறதுனால வர்றது.
0: உடனே வந்துச்சுன்னா லேசாக நீர் மாதிரி வந்து ஊசிங்னு சொல்லுவாங்க, லேசாக நீர் மாதிரி வடியும். ரொம்ப லேட் ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி தண்டித்து வந்து கருப்பு கலரில் இருக்கும். இந்த எக்ஸிமா வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது

0: உடனே வந்துச்சுன்னா லேசாக நீர் மாதிரி வந்து ஊசிங்னு சொல்லுவாங்க, லேசாக நீர் மாதிரி வடியும். ரொம்ப லேட் ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி தண்டித்து வந்து கருப்பு கலரில் இருக்கும். இந்த எக்ஸிமா வந்து நிறைய பேருக்கு இருக்குது, அது பல காரணங்கள்னால வருது. ஸோ ஒன்று வந்து இந்த தோல் வறட்சினால வரக்கூடியது வந்து அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா.
1: ஓகே, இதில் அரிப்பு அந்த வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்?
0: வலி வந்து நீர் வடிந்து புண்ணு இருந்தால் மட்டும்தான் வலி இருக்கும், இல்லைன்னா சாதாரணமாக அரிப்பு வந்து இருக்கும். அரிப்பு அரித்து அவங்க சொறியறதுனால அந்த எக்ஸிமா இன்னும் அதிகமாயிரும். ஸோ தோல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சொறியாம விட்டுட்டா அதை ஈஸியா குணப்படுத்திடலாம். படர் தாமரையில இருந்து எல்லாமே சொறியாம விட்டா அதை நம்ம ஈஸியா கியூர் பண்ணிடலாம். சொரிஞ்சா அது வந்து பரவவும் செய்யும், அது வந்து குணமாகாம இன்னும் அதிகமா ஆயிட்டே இருக்கும்.
1: ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். ஹலோ டாக்டர் நிகிஷில். இன்றைய ஹலோ டாக்டர் நிகிஷியோட தலைப்பு சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: நேரம் 3:41, 48 நொடிகள். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நம்மளுடைய கேள்விகளுக்கு வந்து எனக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் சண்மதி சேதுமாதவன் அவர்கள். ஸோ இப்போ ஒரு நேயர் வந்து லைனில் வந்திருக்காரு. யார், எங்கேருந்து, என்ன கேள்வியோடு வந்திருக்காரு அப்படின்னு கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: இளமாங்கலம் 6 முருகன்.
0: ஓகே, நீங்கள் டாக்டர் மேடம் கிட்டே டைரெக்டாகவே பேசிடலாம்.
2: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
1: மேடம்.
2: என்னுடைய நண்பருக்கு
1: இந்த வெயில் நாள் வந்த வருஷத்துல ஒரு முறை தோல் மேலாம் வந்து அப்படியே வேகுறு போல உண்டாவது, சிறு சிறு புண்ணுகள் போல உண்டாவது. அப்படியே அதனால என்ன பாதிப்பு உண்டாவுங்களா இல்ல என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
0: ஓகே சார், நன்றி.
1: நன்றி சார்.
2: வணக்கம். ஸோ வேர்க்கூறு வந்து வெயில் காலத்தில் எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா 2 நேரம் வந்து கண்டிப்பாக குளிக்கணும். ஸோ வேர்க்கூர் வந்துட்டுன்னா கம்மியாக இருக்க ஸ்டேஜில் நீங்கள் வீட்டிலே இது பண்ணலாம். அந்த பவுடர் வந்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கேலமின் லோஷன்னு வந்து ரோஸ் கலரில் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் கிடைக்கும். ஸோ அந்த இது போட்டாலே ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது போட்டாலே வந்து சரியாயிரும். ப்ளஸ் வந்து இந்த காட்டன் ட்ரெஸ் தான் போடணும். இப்போ ஜென்ஸ் இருந்தால் வேர்க்கூர் வந்துச்சுன்னா வீட்டில் வந்து சட்டை போடாமல் இருந்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஐஸ் கட்டி அந்த மாதிரிலாம் வச்சா வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பட் வேர்க்கூர் வந்து அதிகமாகற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உடனே தோல் டாக்டர்கிட்ட போங்க. அவங்க வந்து ஏதாவது வந்து ஆயின்மெண்ட் வந்து தருவாங்க, அது போட்டால் வந்து உடனே 2-3 நாளில் வந்து குணமாயிரும். ஓ, நீங்களாம் வந்து அதிகமாகற வரைக்கும் விட வேண்டாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த கேலமின் லோஷனோ பவுடரோ போட்டு ஐஸ் கட்டி அந்த மாதிரி பண்ணி சரி பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே மேடம், அவர் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ வந்து சூரியனில் வெளில போகிறதால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து நம்ம சூரியன்லேருந்து தான் வந்து நம்ம விட்டமின் டி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த விட்டமின் டி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பாதிப்பு இல்லாமல் எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வந்து நம்ம சூரியனில் போயிட்டு வந்து நம்ம அந்த சூரிய ஒளியை வாங்குறது?
2: ஸோ சூரிய ஒளினால் ஏற்படுற பாதிப்பு வந்து மெயினாக வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான். ஸோ குறிப்பாக அந்த 12 to 2 அந்த டைமில் தான் வந்து சூரிய ஒளினால் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதை தவிர அந்த காலையில் இளவெயில், அதாவது காலையில் 7-8 மணிக்கு முன்னாடியும் சாயங்காலம் 4-5 மணிக்கு மேலேயும் வெயிலில் போகிறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒரு 10-20 நிமிடம் வந்து டெய்லி வந்து வெயிலில் வாக்கிங்கோ இல்லை ஏதாவது வந்து வெயிலில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஏதாவது வந்து வெயிலில் போனால் வந்து அந்த விட்டமின் டி வந்து சிந்தசிஸ் உற்பத்தி வந்து நடக்கும். அப்படியும் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமாக முடி கொட்டுதல் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அவங்க உடனே டாக்டர்கிட்ட தோல் டாக்டர்கிட்ட போனால் அவங்க விட்டமின் டி டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அது சாப்பிட்டா

0: வந்து இந்த விட்டமின் டி குறைபாடை சரி பண்ணிடலாம். ஸோ வெயில் மூலமாக தான் இது பண்ணணும்னு இல்லை, வெயிலில் போக முடியாதவங்க வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸும் இருக்குது.
1: ஓகே. ஸோ இப்போது ஜென்ரலாகவே இப்போது நம்ம வந்து பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு, நம்ம வேறு வழி இல்லை, நம்ம வந்து வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி போகிறோன்னா எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நம்ம மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான, இப்போது சன்ஸ்க்ரீன்லாம் சொன்னீங்கல்ல, அது எந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை நேச்சுரலாக சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த எண்ணெய்லாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு போகலாமா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கு?
0: ஓகே. ஸோ சன்ஸ்க்ரீனை வந்து நம்ம சாதாரணமாக பண்ணுற மெக்கானிக்கல் சன்ஸ்க்ரீன், அதாவது கொடை பிடிக்கிறது, அந்த முழுக்கை சட்டை போடுறது, ஆனால் வெயிலில் போனால் முழுக்கை சட்டை போட்டால் வேர்க்கூர் வந்துடும். ஸோ மற்றபடி வந்து இப்போ வெயில் அலர்ஜி இருக்கவங்க மற்ற சமயத்தில் அந்த முழுக்கை சட்டை போட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஹேட், இந்த தொப்பி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணலாம். இது பேர் மெக்கானிக்கல் சன்ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இயற்கையாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு, இந்த
1: சூரியன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது இயற்கையாகவே,
0: பெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் கொடை தான். பட் நம்ம எல்லா நேரத்துலேயும் கொடை பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்க்ரீன்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து ஃபுட்டு மூலமாக வருது. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வைட்டமின் சி, ஏஇ, அதாவது இந்த பச்சை காய்கறி, அதா கீரைகள், அப்புறம் இந்த செவந்த காய்கறி, அப்புறம் எல்லோ கலர் காய்ப்பழம். ஸோ இப்போ இப்போ மாம்பழம் அளவாக சாப்பிடணும். நான் இப்போ கேரட், தக்காளி, கீரை, ஸோ அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டா அதுவே வந்து நமக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து இது வரும். ஸோ அதுக்கு நம்ம டேப்லெட் தான் சாப்பிடணும்னு இல்லை. அப்புறம் இந்த டீலேயே வந்து கிரீன் டீன்னு சொல்லுவாங்க, இந்த கிரீன் டீ, சோயா, கிரேப்ஸு, நட்ஸு வந்து ரொம்ப நல்லது. நட்ஸு, ப்ரோட்டீன், இதெல்லாமே வந்து ஸோ மெயின். அப்புறம் மீன், மீனில் வந்து அந்த ஒமேகா த்ரீலாம் இருக்குது. ஸோ அந்த ஒமேகா த்ரீ இருக்க ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுத்தால் ஃபுட்டு மூலமாக இது பண்ணுறாங்க. இது தவிர சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது. ஸோ
1: இந்த சன்ஸ்க்ரீனில் ஏதாவது நம்ம இப்போது சன்ஸ்க்ரீன் சப்போஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதில் ஏதாவது பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
0: ஸோ சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது மொதல் அறிவுரை, இன்ஸ்டாகிராம் பார்த்து எதுவும் வாங்காதீங்க. அதில் இருக்க முக்கால்வாசி பேர் தோல் டாக்டர் கிடையாது. நிறைய பேர் வந்து தோல் பிரச்சனை, அந்த வெயிலில் புண்ணா, இந்த சன்பர்ன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வெள்ளையாகணும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வாங்கி கருப்பாக தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இன்ஸ்டாகிராம் பார்த்து வாங்காதீங்க. அவங்க மோஸ்ட்லி வந்து யாருமே ஸ்கின் டாக்டர்ஸ்
1: வந்து ஸ்கின் டாக்டர்ஸ் கிட்ட போகாம எதுல வந்து விளம்பரம் வந்தாலும் அது வந்து
0: விளம்பரத்தை பார்த்து வாங்க கூடாது. சோ இப்ப ஸ்கின் டாக்டர் கிட்ட போகாம நீங்க வாங்குறீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன்ல சில இது பார்க்கணும். சோ பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா அந்த UVAB கதிர்வீச்சு ரெண்டு கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சோ அந்த இதுல வந்து அந்த UVAக்கு வந்து என்ன பார்க்கணும்னா PA அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த UVAக்கு அது வந்து பிளஸ் பிளஸ் அது மாதிரி போட்டிருக்கோம். சோ அதுல வந்து 3+ இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 3+ இருக்கணும். அப்புறம் சன் SPF அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த SPF வந்து 15, 30, 50 அந்த மாதிரி ஒவ்வொரு சன்ஸ்கிரீன்ல இருக்கும். ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் 30 கண்டிப்பா இருக்கணும். 50 யூஸ் பண்ணலாம், 50க்கு மேலே யூஸ் பண்ணுறது நம்ம காசு தான் வேஸ்ட்டு. ஸோ 30க்கு மேலே வந்து சன்ஸ்கிரீன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சன்ஸ்கிரீனில் வந்து இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து இன்னுமே பெட்டர். ஆனால் அது வந்து கம்பல்சரி, அது கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லை. இந்த SPF, இந்த PA, இந்த பிராட் ஸ்பெக்ட்ரம், இது மூணும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இது தவிர எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பொல்யூஷன்ட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரி சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாருன்னா இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ், இந்த எல்இன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி
1: ஆட்கள்லாம்
0: அவங்களுக்குலாம் வந்து இந்த விசிபிள் லைட்டுக்கே வந்து அலர்ஜி ஏற்படும். நார்மலாக நமக்குலாம் வந்து விசிபிள் லைட் வராது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், ஸோ அந்த மாதிரி வந்து சன்ஸ்கிரீன் இது பண்ணும். இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டாக்டர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா எல்லாருக்கும் இது இது பண்ணாது, பட் நார்மல் பர்சன்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். பிம்பிள்ஸ் வரவங்கெல்லாம் வந்து நான் கொமிடோஜெனிக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அப்படின்னா பிம்பிள்ஸ் வராதுன்னு அர்த்தம். ஹைப்போ அலர்ஜெனிக், அதாவது அலர்ஜி வராதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்து சன்ஸ்கிரீன் வந்து வாங்குறது நல்லது.
1: ஓகே. இப்போ ஒரு நேயர் லைனில் வராங்க, என்ன கேள்வியோடு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: பதினாலு வயசு தம்பி, 14 வயசு, 9வது படிக்கிறாரு. அவருக்கு வந்து அப்படியே கால் அந்த

0: முட்டிக்கால கீழவும் பாதத்தை அந்த மேல் பாதம் இருக்குங்க அந்த விட, அந்த மாதிரி கையில மேல் பக்கமா அந்த மணிக்கட்டுக்குள்ள லேசா அப்படியே வெள்ளையா வருது, அதுல வந்து அந்த தோல் எல்லாம் உடஞ்ச மாதிரி இருக்கு.
1: சோ அது தோல் வந்து நல்லா வெள்ளையா இருக்குன்னு?
0: கொஞ்சம் லேசா வெள்ளை, அவரே முதல் கலர் கொஞ்சம் சிவப்பு கலர் தான், அதுலயும் அதுல கலரா தெரிஞ்சு அது அந்த தோல் உரிச்ச மாதிரி இருக்கு. ஒரு நாலஞ்சு விட ஒரு சின்ன சின்ன பிட்டு பிட்டா இருக்குது.
1: சோ வெள்ளனா இப்ப நம்ம கண்ணுல இருக்க வெள்ளை மாதிரி இருக்கா, இல்ல லேசா கலர் மட்டும் கம்மியா?
0: இல்ல இல்ல லேசா கலர், கலர் கொஞ்சம் கலர் அந்த மாதிரி இருக்கு.
1: ஓகே, அந்த இடத்துல வேர்வெல்லாம் நல்லா இருக்கு சார்?
0: அதெல்லாம் நல்லா இருக்கு. அது அப்படியே நாம வந்து குச்சி வச்சு லைனா குச்சி பார்த்தாலும் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு, ஆக்கிவெல்லாம் இருக்கு.
1: ஓகே,
0: அது ஒரு நாலஞ்சு இடத்துல அந்த மாதிரி வந்திருக்குது, அதுக்கான காரணம் எனக்கு தெரியல.
1: இது வந்து அந்த பல காரணங்கள் இருக்கலாம், இது காமனாக வந்து நம்ம யோசிக்க வேண்டியது அந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து லேசாக கலர் கம்மியாக தான் வரும், அடுத்து வந்து நல்லா வெள்ளையாக வரும். நீங்கள் உணர்ச்சியெலாம் நார்மலாக இருக்குன்றனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் எதுக்கும் வந்து இதை வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டா ஆயின்மெண்ட் போட்டால் அது குறையுதா குறையலையாங்கிறது பார்க்கணும். ஸோ குறையலைனா நம்ம வேற ஏதாவது இருக்காங்கிறத யோசிக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே விடாமல் அது அரிப்பு எதுவும் இல்லாட்டியும் வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் அதுக்கான ஆயின்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறது நல்லது சார். ஒன்பதாம் கிளாஸ் படித்தாலும் அது கூடிரக்கூடாதுல்ல, அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது.
0: கால் முட்டி ரெண்டு கால்லையுமே முட்டிலேருந்து ஒரு நாலு வேறு பண்ணிக்கலாம், கையில் அந்த மாதிரி ஒரு முட்டி நாலு கைக்கு அந்த மாதிரி.
1: ஸோ அரிப்பு எல்லாமே இல்லாமல் இருக்கிறனால அந்த விட்டிலிகோன்னு சொன்னோம்ல அந்த வெண் இது ஸ்வென் குஷ்டம் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார்.
0: நீங்கள் இப்போ தான் ஒரு நாலு அஞ்சு மாதமாக தான் அந்த மாதிரி இருக்கு.
1: நீங்கள் கண்டிப்பாக வந்து தோல் டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கு ஆயின்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சார். அந்த ஏதாவது சனி ஞாயிறோ ஏதாவது கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது, அதை அப்படியே விடக்கூடாது சார். ஏன்னா விட்டுட்டா அது இன்னுமே நல்லா வெள்ளையாயிரும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
0: சரி சரி மேடம், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்.
1: ஆ சொல்லுங்க சார்.
0: அவங்க வந்து பிளஸ் டூ படிக்கிறாங்க, மேலாம் முகப்புறம் அதிகமாக தெரியுது இப்போதைக்கு. அவங்க வந்து இந்த பான்ஸ் ஃபேஸ் இருக்குங்க இல்லையா, பான்ஸ் அந்த ஃபேஸ்ட் போட்டு முகம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதே பான்ஸில் ஷைனிங் அந்த இதுக்காக பண்ணுறாங்க, அது எடுத்துக்கலாமா இல்லை எப்படிங்க? அது முகப்பருவெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே தெரியுது.
1: இல்லை சார், அது கண்டிப்பாக வந்து அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ முகப்பரு இருக்குன்னா கூடுதலாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தோல் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான ஆயின்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அது கரெக்டான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. இந்த பான்ஸ் இதெல்லாம் போடுறனாலேயே முகப்பரு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட்டில் வந்து இந்த பால் சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், ஆனால் அந்த ஐஸ்கிரீமு அந்த மாதிரி மற்ற சீஸு அந்த பொருட்கள்லாம் வந்து கம்மியாக சேர்த்தா வந்து முகப்பரு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த ஏஜில் எல்லாருக்குமே வரும், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுக்க முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த பருவை கில்லாமல் எதுவும் பண்ணாமல் மட்டும் இருக்க சொல்லுங்கள் சார்.
0: நன்றி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் சண்மதி சேதுமாதவன் அவர்கள். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து அடல்ட்ஸுக்கு வர பிரச்சனைகள்லாம் வந்து பேசிட்டோம். ஸோ பீடியாட்ரிக்ஸ் அதாவது வந்து குழந்தைகள், குழந்தைகளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம ஸ்கின் வந்து எது ஒன்றாலும் ஏற்றுக்கும், நம்ம சன்ஸ்கிரீன்லாம் போட்டுக்கலாம். இப்போ குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிலில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா என்ன என்ன மாதிரியான வந்து சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை வேற ஏதாவது வழிகள் இருக்கிறதா?
1: ஓகே, ஸோ குழந்தைங்களில் வந்து 6 மாத குழந்தைக்கு கீழே வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த குழந்தைங்களில் வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து நம்ம

0: துணி வச்சு கவர் பண்ணி கொடை பிடிச்சி அந்த மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு போகணும். அவங்கள வந்து அந்த விட்டமின் டிக்காக காலையில் இளவெயிலும் சாயங்கால இளவெயிலில் மட்டும்தான் அந்த குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ அந்த 10 to 4 அந்த டைமில் வந்து அந்த குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாது. அப்படி போனாலும் நம்ம ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸோட தான் போகணும்.
1: ஃபுல்லாக கவர் பண்ணி கூட்டி,
0: ஆமாம், ஃபுல்லாக கவர் பண்ணி இல்லைனா கொடை பிடிச்சிட்டு. ஸோ அந்த அந்த பிள்ளைங்க வந்து இந்த தோல் பாதிப்பு ரொம்ப வந்து இளம் தோல்னால அவங்களுக்கு சன்ஸ்கிரீனும் போடக்கூடாது. நம்ம ஸோ கொடை பிடிச்சிட்டு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம். 6 மாதத்துக்கு மேலே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க, நான் ஏற்கனவே பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சன்ஸ்கிரீன் சொன்னேன், குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிராட் ஸ்பெக்ட்ரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணால் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அது ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த சம்மர் சீசன் அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த விட்டமின் டியும் குழந்தைங்களுக்கு தேவை. ஸோ எப்போல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த சமயம் இது பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ட்ரிப்பு போகிறாங்க அந்த மாதிரினா இது பண்ணலாம். இன்னொன்று ஸ்விம்மிங்லாம் நிறைய குழந்தைங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்விம்மிங் பண்ணும்போது அந்த குளோரின்னாலையும் வந்து நம்ம ஸ்கின் வந்து பாதிப்பாகி இந்த டேனிங்லாம் நிறைய பேர் இந்த தீம் பார்க் போனதுக்கப்புறம் கருத்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து சன்ஸ்கிரீன் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்லாம் வந்து சன்ஸ்கிரீன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு போகலாம். குழந்தைங்க வந்து நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும். ஸோ அவங்க வந்து சீக்கிரமா,
1: முக்கியமான விஷயம் இதுதான், தண்ணி குடிக்கணும்.
0: ஸ்கின் ஹெல்த்துக்கு மெயினாக வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் 3 லிட்டர் தண்ணி வந்து டெய்லி எல்லாரும் குடிக்கணும்.
1: ஓகே. ஸோ வந்து ஃபைனலாக ஒரு கேள்வி, அதாவது வந்து ஜென்ரலாகவே வந்து இப்போ முடி கொட்டுற பிரச்சனைன்றது அதிகமாகவே இருக்குது. இந்த வெயிலில் வந்து போகிறதுனால அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறதுனால இந்த முடி கொட்டுற பிரச்சனைன்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு காரணங்கள் தான் இதுக்கு இருக்கா?
0: முடி கொட்டுறது இப்போ நிறைய பேர் ஹெல்மெட் போடுறதுனால முடி கொடுத்துமாங்க. ஹெல்மெட்குள்ளே அந்த கர்சீஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஹெல்மெட்னால கண்டிப்பாக முடி கொட்ட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இந்த நான் சொன்னதில் அந்த விட்டமின் டி. ஸோ இந்தியாவில் நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணால் எல்லாரும் அந்த வெயிலில் இருக்கிறது இல்லை. காலையில் வேலைக்கு போகிறதோட சரி, சாயங்காலம் வேலை விட்டு வரதோட சரி, மற்றபடி அந்த வெயில் எக்ஸ்போஷர் வந்து பெருசாக இல்லை. எல்லாரும் இந்த காலத்தில் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விட்டமின் டி குறைபாடு வருது. ஸோ அந்த விட்டமின் டி குறைபாடுனால முடி கொட்டலாம். பெண்களுக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின், அந்த மாதவிடாயினால ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால முடி கொட்டலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த டைஃபாய்டு இல்லைனா அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சது 3 மாதத்துக்கு முடி கொட்டும். இப்போ 10th 12th எக்ஸாமில் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த ஸ்ட்ரெஸ் ஆனாலும் 3 மாதம் கழித்து முடி கொட்ட ஆரம்பிச்சிரும். குறைந்தது 3 மாதம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு சரியாகலைன்னா முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடி கொட்டுதே முடி கொட்டுதேன்னு கவலைப்பட்டால் இன்னும் அதிகமாக தான் கொட்டும். ஸோ என்ன பண்ணலான்னா அவங்க ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக இருந்தால் சரி, அது கம்மியாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தேவைப்பட்ட அந்த விட்டமின் டி டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா வேற எதுவும் சத்து மாத்திரை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி,
0: பெயின் போடுகளாக இருந்தால் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
1: ஓகே ஓகே மேடம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள், இந்த சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் நோய்கள் குறித்து நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஸ், ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரைம் புதுவை 102.8 கேட்டுட்டுருக்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான மாலை வணக்கம். டைம் கரெக்டா 4:28. எஸ், நேயர்கள், சூப்பரா வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்ண நாங்கள் வந்து ரெண்டு பேர் வந்திருக்கோம். யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே விஜய், கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ஜே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர்லேயே வந்து அந்த ஒரு தெரியான ஒரு தீயை வந்து வச்சிருக்காரு. யார் அந்த ஆர்ஜே அப்படின்றத கிட்டத்தட்ட நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம அவரு வாயிலே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் தான் ஆர்ஜே சபா.
1: அதிக வந்து நான் எவ்வளவு பெருசா வந்து தீயான ஒரு ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் தான் உங்க ஆர்ஜே சபா. எவ்வளவு அழகா வந்து
2: இல்ல, எனக்கு என்ன டவுட்னா அதுல எங்க தீ வந்ததுன்னு யோசிக்கிறேன்.
1: அதான் சபாவதின்னு முடியுது இல்லையா, அதனால
2: நம்ம ஆனா இங்க வந்து இங்க சொல்றது வந்து சபான்னு தானே சொல்றோம். அதனால யோசிச்சேன், எங்க இங்க தீ வரலையே, பயிரே இல்லையா?
1: பயிறு வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அவர் வந்து சபா வந்து ஒரு அமைதியாகவே வந்து ஷோ வந்து கொடுக்குறாரு அவரு. எஸ், சபா ரெடியா?
2: அருமையா
1: இருந்துச்சா? சரி, நேர்களுக்கான நம்ம ஃபர்ஸ்ட் கட் கொடுத்துடலாமா?
2: ஓகே, ரெடி.
3: உலகத்துல எனக்கு தெரியாத ஃபைட்டிங்கே கிடையாது. கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்து சண்டை, கராத்தே, குன்ஃபு, கதகளி, பிரேக்.
1: எஸ் சபாபதி, உங்களுக்கு கத்தி சண்டை, கும்ஃபு, கராத்தே, இதுல உங்களுக்கு எதெல்லாம் தெரியும்? உங்களுக்கு
2: கதகளி தெரியும்.
1: அது டான்ஸுங்க.
2: அதுதாங்க அவர் சொன்னாரு,
1: அவர் ஒரு போற ஃப்ளோல சொல்லிட்டாரு அவரு.
2: ஓ, அப்படி சொல்லிட்டாரா?
1: ஆமா,
2: நமக்கு தெரியாதுங்க, சண்டை போடவே தெரியாதுங்க. சண்டைனாலே பயங்க,
1: பயம். ஓ, பேர்ல தீ இருந்தா கூட வந்து நாங்க வந்து அப்படியே வந்து மறைச்சு உள்ள
2: எதற்குமே வந்து தீர்வாகாது.
1: ஓகே, சூப்பர் சபா. எஸ் நேர்கள் நிகழ்ச்சி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றும் 22-75-230 அப்படின்ற இந்த ரெண்டு நிமிஷம் கால் பண்ணலாம். சபாபதி வந்து ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு,
2: யாரு சண்டை போட போறாங்க?
1: கத்தி சண்டையா, கதகளியா, பிரேக்கா, எல்லாமே
2: கராத்தேவா,
1: கராத்தேவா, கும்ஃபுவா, அதை விட்டுட்டீங்க.
2: ஆமா, கும்ஃபு, கும்ஃபு.
1: எஸ், ஓகே, நீர்ல நீங்க வந்து கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு. நிகழ்ச்சி துவக்கமாக பாடல் கேட்கலாம், சிங்கம் திரைப்படத்துல இருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உலகத்துல எனக்கு தெரியாத ஃபைட்டிங்கே கிடையாது. கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்து சண்டை, கராத்தே, குன்ஃபு, கதகளி, பிரேக்.
4: எஸ் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி நம்மள ஒரு பிரேக் போயிட்டு வந்துட்டோம். வெல்கம் பேக் டு த ஷோ சபாபதி. எஸ் நேரில் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் வித் எஸ் ஆர்ஜே சபாபதி அண்ட் ஆர்ஜே விஜய் கூட. சபா என்ன அப்படியே வந்து ஸ்டன்னா வந்து பாத்துட்டு இருக்கீங்க?
5: இல்ல நீங்க சொல்லி முடிக்கிட்டோன்ட்டு வெயிட் பண்ணுறேன். என்னதான் கடைசியா நமக்கு வந்து கேப் கொடுக்கலாம்.
4: நீங்கதான்
5: ஓகே, நான் தானா?
4: எஸ்.
5: அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க
4: பேசலாம் பேசலாம்.
5: ஹலோ.
6: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
6: கேட்டீங்களா?
5: விஜய் மேனன் சொல்லுவேன்.
4: உலகத்துல தெரியாது.

0: அந்த சண்டையே எனக்கு தெரியாது. அக்கத்தி சண்டை, அக்கம்பு சண்டை, அக்கராத்தே, அக்கும்ஃபு, அப்ரேக்.
1: ஆ சொல்லிட்டே இருப்பாருங்க.
2: ஓ அவ்வளவுதானா சார்? ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன்.
1: அசால்ட்டா சொல்லுவாங்க பாருங்க. இப்ப கட் கேமரா ரோலிங்.
2: உலகத்துல எனக்கு தெரியாத சண்டையே கிடையாது. ஆ கத்தி சண்டை, ஆ கம்பு சண்டை, கராத்தே, கும்ஃபு எல்லாம்.
1: சூப்பர் மேடம், நீங்க சொல்லுவீங்களோ மாட்டீங்களோ நான் பயந்தேன், ஆனா டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
2: ஆ ஓகே சார், தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் சார்.
0: ஜான்சி ராணி, ஜான்சி ராணி மேடம் வந்து வீட்டுல வந்து எப்படி?
2: வீட்டுல
1: ஓடிடுவாங்க. அப்புறம் எப்படி ரத்தம் வரும்னு
0: கேக்குறீங்க?
1: சரி, இப்ப வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு, உங்களை சுத்தி ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க, நீங்க வந்து சண்டை போட போறீங்க, எந்த மாதிரியான சண்டை போடுவீங்க?
0: கிளம்பிட்டாங்க சொல்லுங்க.
1: கண்ணுல மண்ணை தூவுறதுன்றது இதானா? சூப்பர் மேடம், இதான்.
2: ஆமா,
1: உண்மையிலே அதான் வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆள் சுத்தி இருக்கிறது நாலு பேர், அப்போ சமாளிக்க முடியாது எப்படி இருந்தாலும்.
0: நிராயுத பாணியா நிற்கும் போது எடுத்து அடிச்சுட்டு ஓடுறதா?
1: மான் கராத்தை யூஸ் பண்றது தான் கரெக்டான யுக்தி. சூப்பரா சொன்னீங்க மேடம், நன்றி.
0: தேங்க்யூ சோ மச், நன்றி. ஓகே சபா, அடுத்த நேரம் பேசலாமா?
1: ஓகே,
0: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம் சார், நான் கலா பேசுறேன்.
1: கலா மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க சார், இருவரும் நலமா?
0: சூப்பரா இருக்கோம் ரெண்டு பேரும்.
3: சபா சார், ரொம்ப நாங்களும் மீட் பண்றோம் அன்னைக்கு, மனம் இருந்தால் தான் உங்க பொருளை கிட்ட அண்டா நம்ம சபா சார் அண்டாரு.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
3: விஜய்
1: மேனன் சார் வந்து ஆல் டைம் சூப்பர் ஸ்டார், நாங்க வந்து அப்பப்ப வந்து வந்துட்டு
0: போயிடுவோம்.
1: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு,
3: அதான்
0: போறீங்க.
1: என்ன
3: உலகத்துல எனக்கு தெரியாத சண்டையே கிடையாது. கத்தி சண்டை, கம்பு சண்டை, சுத்து சண்டை.
1: உலகத்துல எனக்கு தெரியாத சண்டையே கிடையாது. ஆ கத்தி சண்டை, கம்பு சண்டை, குங்ஃபு, கராத்தே, பிரேக்,
0: கதகளி,
3: கதகளி, குங்ஃபு,
1: வேற ஏதாவது இருக்கா?
0: அவ்வளவுதான்.
1: ஓகே, கடைசி கேட்டவங்க வந்து நான் கத்தியே சண்டை போடுவேன்னாங்க, நீங்க எந்த மாதிரி சண்டை போடுவீங்க? நீங்களும் கத்தி சண்டை
3: தானே?
1: சைலண்ட் கில்லர். அப்படியே போய் சைலண்டா போய் கத்தி எடுத்து சரக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க?
3: பாதிப்பு எனக்குதான் சார் இருக்கும். நானே ஏதாவது காய்கறி கட் பண்ணிருக்கோம் பேசுவாங்க, என் பேசாம நான் சமைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டே இருப்பேன். ரெண்டுக்காவும் பேசிட்டு இருப்பாங்க. நானே
1: இங்க இருந்து கத்தி சுயட்டி விடுவீங்க.
3: மாதிரி ஆமா, அதுதான் சீரியஸான போது அப்படி போகும். ஜாலியான போது அப்பா நான் வரல பாரு, என் கையில ஆயுதம் எல்லாம் வச்சிருக்கேன், என் கிட்ட வராதுன்னு கீழ் பட்டு
1: போயிட்டே இருப்பேன். அப்படியே வந்து பயமுறுத்தி வந்து அப்படியே எதிரிகளை ஓட விட்டுருவீங்க பயத்திலே.
3: ஆமா சார், வீட்டுல அப்படிதான் நடக்கும்.
1: ஓகே
0: ஓகே கலா மேடம், சூப்பரா பேசுறீங்க.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரைம் புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் வித் எஸ் ஆர்ஜே சவா அண்ட் ஆர்ஜே விஜய் கூட. எஸ் சவா,
1: சொல்லுங்க.
0: அடுத்த நேரம் இருக்காங்க, பேசலாமா?
1: பேசிடுவோம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாலை வணக்கம் சொல்வது இரண்டு சாருக்கும் ஆர் முருகன் இளமங்கலம்.
1: ஓகே,
0: வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க.
2: எனக்கு தெரியாத சண்டையே கிடையாது. கத்தி சண்டை, கொம்பு சண்டை, கதகளி, குல்பி.
1: குல்பியா?
0: இது என்ன புது சண்டையா இருக்கு?
1: குல்பி கோனைஸ்லாம் நாங்க கேக்கல. கும்ஃபு சொல்லுங்க.
0: ஓகே,
2: அத குல்பி அது சார்.
1: ஓகே,
2: சண்டை
1: மற்றும் பல சண்டைகள்லாம் எனக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு எந்த சண்டை பிடிக்கும்? இந்த ஃபைட் நான் கத்துக்கணும்னு நினைச்சேன்பா அப்படின்னா எந்த சண்டைய வந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்க?
2: எனக்கு வாய் சண்டை தான் சார் எனக்கு பிடிக்கும்.
1: வாய் சண்டை, வாய் பேச்சில் வீரர்கள் நாங்கள். இல்ல, யூஸ்வலா வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நான் கராத்தே கத்துக்க போறேன், பிளாக் பெல்ட் வாங்க போறேன்.
2: எங்களுக்கும்
1: தெரியும்.
0: மாங்குயிலே
3: பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு.
0: எஸ் சபா, உங்களுக்கு வந்து இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு
1: பிடிக்கும் இந்த தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து செம்புன்றது வந்து இந்த இவரு சொல்றதுல இருந்துதான் எனக்கு வந்து அந்த லைனே வந்து தெரியும். முன்னாடி இந்த பாட்டு கேட்டிருக்கா நல்லா இருக்கும், பட் வந்து இந்த ஸ்பெசிபிக்கா இந்த லைன் வந்து இந்த தொட்டு தொட்டு விளக்கி வச்ச
0: ஸ்டெப் ஓடு போட தெரியும், பாத்துருக்கீங்களா?
1: ஞாபகம் இல்ல அந்த.
0: இல்ல, ஓகே, அடுத்த நேரம் பேசலாமா? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் வீரர்பட்டில இருந்து தங்கபாண்டி பேசுறேன்.
0: தங்கபாண்டி சார், எங்களுக்கு வாட்ஸ்அப் படத்துல வந்து கேக்கணும் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது மாதிரி வந்து எங்களுக்கு எக்கோ கேக்குது பயங்கரமா.
4: மாலை வணக்கம் சார். வெளியே வெளியே வந்துட்டேன் சார்.
0: ஓகே,
4: மாலை வணக்கம் சார் இருவருக்கும். உங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா மிஸ் ஆயிட்டீங்க.
1: இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க என் கிட்ட அப்படின்றீங்களா?
4: மாட்டிக்கிட்டீங்க,
1: மாட்டிக்கிட்டாங்க பசங்க. ஓகே சார், கேட்டீங்களா கட்டு?
4: கேட்டேங்க சார்.
1: எந்த கட்டு பேச போறீங்க, ஃபர்ஸ்டா செகண்டா?
4: ஃபர்ஸ்ட்னா அந்த
1: சண்டை,
4: ரெண்டாவது வந்து
1: மாங்குயிலே.
4: ஓகே,
1: எது எது
4: பேசுறேன்? ஃபர்ஸ்ட் பேசுறேன், செகண்ட் பேசுறேன்.
1: ஓகே ஓகே, கம் ஆன், கட் கேமரா ரோலிங் ஆக்சன்.
4: எனக்கு உலகத்துல தெரியாத சண்டையே கிடையாது. கத்தி சண்டை, கத்தி சண்டை, கும் சண்டை, கராத்தே சண்டை, சிலம்பு சண்டை, கழி சண்டை.
0: என்ன சண்டை?
1: கை சண்டை.
0: கொஞ்சம் கேப் கொடுங்க.

0: கூடாது, புதுசா ஒரு சண்டையை ஆட் பண்ணி விட்டுறது.
1: எக்ஸ்ட்ரா ஒரு
2: சுற்று சுத்துறது எல்லாமே பிரேக்
0: பிரேக்
1: பிரேக். முக்கியமான சண்டையை விட்டீங்களா? அவர் சொன்னதில்ல கதகளி விட்டீங்க.
0: கதகளி
2: கதகளி கராத்தே என்ன சார்? நாங்க இடையில என்ன சண்டை இருக்குன்னு கேட்டீங்களா?
0: கதி சண்டையா?
2: ரெண்டு சண்டை மிஸ்
1: ஆயிடுச்சு.
2: கிளம்பு சண்டையும் மிஸ்
1: ஆயிடுச்சு. சரி, இதுல எந்த சண்டையை நீங்க கத்து வச்சுக்கிறீங்க?
2: நான் கும்ஃபு பிளாக் பெல்ட் சார்.
1: நிஜமாவா?
2: சத்தியமா சார்.
1: சண்டை முறை வந்து கத்து வச்சுக்கிறது நல்லது இல்லையா?
2: 32
0: ஸ்டெப்பும்
2: தெரியும் சார்.
0: அந்த சண்டை. ஓகே, அடுத்த கட்டம் என்ன பேச போறீங்க?
2: மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேதி வரும் நாலு என்ற நாலு, தொட்டு தொட்டு தொடுத்து வச்ச வெங்காலத்து சொம்பே.
0: அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது எனக்கு.
2: ரெண்டு கையை தோல்ல போய்க்கினே ஒரு காலத்துக்கு ஆடி வருவாருங்க.
0: சூப்பர் சூப்பர் தங்கபாடி சார்.
2: நன்றி.
0: பேசலாமா? வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்.
1: தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கீங்க மேடம்?
3: நல்லா
1: இருக்கீங்களா? அப்படியே அந்த வர வழியில வந்து பஞ்சர் ஆகி நின்றுச்சு வண்டி. பஞ்சர் ஓட்டி வரதுக்குள்ளே 2 மாசம் ஆகி போச்சு. அது என்னன்னா அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க, வந்து சைக்கிள் எடுத்துன்னு வரப்ப
0: அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க,
1: பஞ்சர் ஆகி போச்சு. அத பஞ்சர் ஓட்டி எடுத்துட்டு வரதுக்குள்ள 2 மாசம் ஆகி போச்சு.
0: எவ்வளவு ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிருக்காங்க பாருங்க.
1: ரொம்ப கஷ்டமா போச்சு மேடம். உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம் நானு.
0: தமிழ் சொல்லி மேம், எந்த கட்டு பேச போறீங்க? பேசுங்க. சண்டை சண்டை
1: சண்டைதான் உங்களுக்கு பிடிக்கும் தானே? சண்டை வந்தா போடுவேன், ஆனா சண்டைக்கு நான் வீணா போக
3: மாட்டேன்.
1: வெரி குட்.
0: ஓகே ரெடி.
3: உலகத்துல எனக்கு தெரியாத சண்டையே கிடையாது.
1: இந்த மண்ணள்ளி போடுற சண்டை.
0: நீங்க
1: சொல்லிட்டீங்க, இப்ப வந்து ரியலா வந்து அதுல என்ன சண்டை வந்ததோ அத சொல்லுங்க.
3: வாயில
1: புடிச்சு கடிச்சிருவீங்க.
0: தமிழ் சொல்லி மேம், அவர் கேக்குறாரு இவ்வளவு சண்டைகள் உள்ள வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க?
1: நம்மலாம் வந்து ஒரு சண்டைனா போய் கத்துக்கணும், ஆனா வந்து யூஸ்வலாவே பெண்கள் வந்து இந்த சண்டையெல்லாம் வந்து ரெடிமேடாவே வச்சிருப்பாங்க.
0: அதாவது இதுவரை சொன்ன பதிலேயே இந்த பதில் தான் மிக சிறந்த பதிலாக இருக்குது.
3: சண்டை போறதை யாராவது பார்க்காம போவாங்க.
1: ஆமா, சண்டை போறதை வேடிக்கை பார்க்கலாம்.

0: ஆனந்தம். நம்ம தேவையில்லாத வந்து இடையூறுக்கு ஆளாயிடும். கரெக்ட்
1: தானே?
0: ஆமா ஆமா, நம்ம தூரத்துல இருந்து வேடிக்கை பாக்குறதோட நிறுத்திக்கணும்.
1: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர்,
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா,
0: நன்றி.
1: பாட்டு சார்,
2: நன்றி நன்றி நன்றி.
0: பாட்டு
1: பாடு
3: பாடு பாடுங்க.
0: பாத்தீங்களா,
3: நம்ம விட்டாலும் அவங்க விட
1: மாட்டாங்க.
2: பேசுங்க
1: நாலு தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச பெங்காலத்து சம்பு
2: சொம்பு
0: சம்புன்னு பாடுவாரு. அவங்க கரெக்டா தான் பாடியிருக்காங்க.
2: அப்படி
0: பாட்டு முடிஞ்சது, கடையை சாத்திட்டு கிளம்புங்க
3: அப்படின்னு சொல்றாங்க நம்மள.
1: நன்றி
2: நன்றி நன்றி. ஓகே சபா, நம்ம வந்து ஸ்பாட் போட்டு பாட்டு போட்டு அடுத்த நேரத்தை பேசலாம்.
0: ஓகே
2: ரெடி.
4: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் வித் ஆர்ஜே சவா அண்ட் ஆர்ஜே விஜய் கூட. டைம் கரெக்டா 4:32:46 ஆயிட்டு இருக்கு. எஸ் சவா,
5: சொல்லுங்க சொல்லுங்க.
4: அடுத்த லிசனர் வந்திருக்காங்க, பேசிடலாமா?
5: பேசிடுவோம். ஹலோ,
6: இருவருக்கும்
5: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம்
6: வெளில
5: போனாதான் தெரியும். உள்ள இருக்கிறதால எனக்கு தெரியலங்க.
4: அவர் சண்டை ஆரம்பிச்சிட்டாரு.
6: ஏதோ கம்ப்யூட்டருக்கு போடுற ஏசி எல்லாம் பெருந்தன்மையா நாம உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு
5: இருக்கோம் இல்லையா? வந்து நம்ம சொல்லி கொண்டது நமக்காக போடுதுன்னு. ஓகே சொல்லுங்க.
6: ரெண்டாவது பாட்டு நீங்க போட்டீங்களா, அது இன்னொருக்கா ப்ளே பண்ணுங்களா? நான் கேட்ட அதே மாடுலேஷன்ல ட்ரை பண்றேன்.
4: கேக்குறீங்களா?
6: போடுங்க விஜய் சார்.
7: மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. ஆஹா, தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு. ஆடா
4: சார், கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார், கேட்டேன்.
4: ரெடி, கட், கேமரா ரோலிங்,
5: ஆக்ஷன்.
6: மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட செய்தி வரும் நாள் எந்த நாள்.
4: அப்புறம்
5: சம்பவ விட்டீங்க,
6: அப்புறமே அந்த வரி எனக்கு வரலையே.
5: தொட்டு தொட்டு
6: தொட்டு தொட்டா,
5: தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு. நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுட்டு சிரிக்கிறீங்க.
6: இல்ல, தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்க

0: குற்றாலத்து செம்பு, அது தொட்டு தொட்டு தலைய வச்சா பொங்கல் தடி செம்பு. மாங்குயிலே பூங்குயிலே, செய்தி ஒன்னு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால.
1: இது இந்த லைன் இல்லவே இல்லையா? அதுல தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வருமே,
0: தொட்டு தொட்டு விளக்கி வச்ச செங்கலத்து செம்பு,
2: வெங்கலத்து செம்பு,
0: அத தொட்டு தலையில வச்சா பொங்குதடி செம்பு. இதே பாட்ட அழுகையா நான் பாடி காமிக்கிறேன் சார், அழுகையா பாடி காமிக்கிறேன், நீங்களே அப்படியே ஃபீல் ஆயிடுவீங்க.
1: நாங்களே அழுதுருமா? ஆல்ரெடி அழுகுறோம்.
0: மாங்குயிலே பூங்குயிலே, தேடி ஒண்ணு உன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு, விளக்கு வச்ச வெங்கலத்து செம்பு, அத தொட்டெடுத்து தலையில வச்சா பொங்குதடி செம்பு செம்பு.
2: செம்பு செம்பு உடஞ்சிரு போது,
1: முடியல, என்னால முடியல.
2: நன்றி. நீங்க எப்படி கவுண்டமணி சார் டயலாக் வந்து ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? வந்து யாரோட டயலாக் வந்து ரொம்ப உங்களுடைய லைஃப்ல வந்து இதெல்லாம் வந்து நான் எனக்கு எப்பயுமே இந்த மாதிரிலாம் டயலாக் வந்து கேட்டுட்டே இருக்கணும், எந்த டயலாக் சொல்லுவீங்க நீங்க?
1: அப்படி வந்து ஸ்பெசிஃபிக்கா எல்லாரையும் சொல்லுவேன், ஐ மீன் ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது, ஒவ்வொரு
2: சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து
1: ஒரு சில இடத்துல வடிவேல் சார் டயலாக் யூஸ் ஆகும், ஒரு சில இடத்துல வந்து நம்ம கவுண்டமணி சார் டயலாக் யூஸ் ஆகும், ஒரு சில இடத்துல வந்து சந்தானம் டயலாக் தான் எனக்கு அல்டிமேட்டா பிடிக்கும். கவுண்டர் கொடுக்கறதுல வந்து ஐ மீன் கவுண்டமணி சார் கருத்து பாத்தீங்கன்னா சந்தானம் சார் வந்து வேற மாதிரி.
2: ஓகே,
1: அதாவது வந்து அடுத்த வார்த்தை பேச விடாமலே டப்பு டப்புன்னு வந்து அந்த மூக்கு உடைக்கிற
2: மாதிரி
1: அது வந்து நல்லா இருக்கும்.
2: ஓகே,
1: வந்து அது இப்போ ரீசெண்டா வந்து அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் தோணுது.
2: ஏன்னா அவர் வந்து தனியா ஹீரோயிசம் பண்றதுனால வந்து அந்த காமெடி ட்ராக்கை விட்டதுனால ஒரு விஷயமா இருக்குமோ நினைக்கிறீங்களோ?
1: அப்படிலாம் நான் வந்து சொந்த கருத்தெல்லாம் வந்து சொல்ல முடியாது, பட் வந்து அது அது ஒரு ஒரு மாதிரி அந்த அந்த பீரியட்ல வந்து அது நல்லா இருந்துச்சு.
2: ஓகே ஓகே, நம்ம நேயர்களுக்கு அடுத்த கட்ட போட்டு வந்துடலாமா?
1: ஓகே.
3: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்,
4: இத்தனை பட்டுன்னு தெரிஞ்சாலே குரு.
3: யாரடா சொல்ற?
4: பொதுவா சொன்ன குருவே.
2: எஸ், நீங்க இந்த பட்டுல எத்தனை வகை பட்டுல, நீங்க பல பட்டுல எந்த வகை பட்டு?
1: இந்த டயலாக் யாருக்கு நீ போட்டேன்?
2: நமக்கு நாவே. இந்த பட்டுலாம் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து அடிபட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு.
1: இந்த பட்டுலாம் எங்க படல, போற இடத்தெல்லாம் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, எல்லாமே பட்டுதான் வரும், எங்க வந்து நார்மலா இருக்க முடியுது?
2: அது சரி. ஓகே, நேர்களே, நீங்க
1: வந்து என்னென்ன பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்கள வந்து சொல்றத வந்து கேட்போம்.
2: எஸ், நேர்களே கால் பண்ணுங்க.
1: பாட்டு வச்சிருக்கீங்களா?
2: பாட்டு ரெடியா இருக்கு, நம்ம வந்து பாட்டு கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் சொல்லணும் இல்லையா?
1: ஆமா.
2: எஸ், நம்பர் சொல்லுங்க பாப்போம். எங்க அழகு சமா சொல்லுங்க.
1: 2271760
2: மற்றும் 2275230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி நீங்க சபா கூடயும் விஜய் ஏன் கூட நீங்க வந்து ஜாலியா பேசலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
4: இத்தனை பட்டு திருந்தாலே குரு,
3: யாரடா சொல்ற?
4: பொதுவா சொன்ன குருவே.
5: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. FM ரைம்டோ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் வித் ஆர்ஜே சபா அண்ட் ஆர்ஜே விஜய் கூட. நீங்க குருவே சொல்லுங்க. குருவே
6: இல்ல, நான் கேட்கலாம்னு இருக்கிறேன். நீங்க எங்கேயாவது அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு,
5: தினந்தோறும் தினந்தோறும்
6: தினந்தோறும்
5: வாங்குவே, எனக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அடிப்பட்டு, லோலாலப்பட்டு,
6: ஒரு நாள் கூட அது இல்லைன்னா எனக்கு சோறு இறங்காதுங்க,
5: தூக்கம் வராதுங்க. எனக்கு வந்து போயிருக்கு குரு அவர்களே. சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுலாம் வந்து
6: வந்திருக்கேன். போன ஜங்கிலே சொல்லிட்டேன், எல்லாமே பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். படுவேன், படவும் போறேன்.
5: படவும் போறீங்களா?
6: அது

0: நிக்காது.
1: எண்டே கிடையாதா?
0: அதுக்கு எண்டு கிடையாது, அது எப்படியும் பட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது.
1: பட்டாதான் ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா?
0: ஆமா.
1: எஸ், நம்ம கூட வந்து நேரம் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம். இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. எஸ், நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு 0413227176 மற்றும் 2275230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி நீங்கள் வந்து எங்கள் கூட செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம். நிகழ்ச்சி நம்ம அடுத்த நேரம் வந்துக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம். பாருங்களேன், நம்மள அவங்க வந்து ஏமாத்துறாங்க போல இருக்கு.
0: அவங்க வந்து விளையாடி பாக்குறாங்க.
1: விளையாடு கட் கேமரா ரோடிங்ல நடிச்சு காட்டுங்க சொன்னா எங்களை வச்சு விளையாடு பாடுறீங்க நீங்க.
0: நான் போன் பண்ணி விளையாடுவேனே
1: அப்படின்னு விடாம வந்து அவங்க கால் பண்றாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், புன்னகை மன்னன் விஜய் சாருக்கும்
1: புன்னகை ராஜா மன்னன். கேட்கும் போது பயங்கரமா இருக்கு. அவரு துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு.
0: மேடம், போன மாசம் வச்சு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன், அங்க தொலைஞ்சு போனவன் தான் இப்பதான் கொண்டு அவ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க.
2: சரி,
0: உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்?
2: போயிட்டா
1: இருக்கும்.
2: மாங்குயிலே பூங்குயிலே சேலி ஒன்னு சேலி என்ன மாலையிட தேடி வரும் நாலு இந்த நாலு தொட்டு தொட்டு விளக்கி வச்ச
1: வெங்கலத்து சொம்பு
0: தூக்கிட்டு போயிட்டாங்க.
2: தொட்டு தொட்டு தலையில் வச்சு பொங்கு தடி செம்பு.
1: புன்னகை ராஜா அப்படிதான்
0: இருப்பாரு. கோத்து விட்டு போறீங்க
2: சார், உண்மையுமே உங்களோட இது கேரக்டர் நல்லா இருக்கு. உண்மையுமேதான் அப்படிதான் இருக்கணும். நம்ம பேசுற அர்த்தம் வந்து அர்த்தங்களுக்கு புரிய கூடாது, நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சா போதும்.
1: புன்னகை ராஜானா சும்மாவா?
2: அடிக்கடி வாங்க சார், எங்களுக்கு ரொம்ப இதாவது. நீங்க அடிக்கடி வந்தாதான் கொஞ்சம் எங்களுக்கு இப்ப விஜய் சார் எப்படி புன்னகையா திருப்பிட்டே இருக்காங்க பாருங்க, அமைதியா திருப்பீங்க. அதான் ஒண்ணு,
1: அவரு அமைதியா இருக்காரா?
0: அதுக்கு என்ன மேடம் பண்றது, பிறந்ததுல இருந்தே அப்படியே அமைதியா இருந்தே பழகிட்டேன் மேடம்.
1: அத்தனையும் நடிப்பு கோபால் அப்படின்ற மாதிரி
2: என்ன மாயமோ என்ன மந்திரமோ அப்படின்னு வளர்ந்த விதம் அப்படி.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் வெண்ணிலா.
0: தேங்க் யூ.
2: இன்னொரு உடனே சொல்றமா, எனக்கு அந்த சந்தானம் டயலாக் ஒன்னு போடுவீங்கல, இந்த திமிங்கலம் பேய்.
0: ஆமா,
2: அது மட்டும் சொல்லிட்டு போயிரு.
1: பேசுங்க பேசுங்க பேசுங்க.
2: திமிங்கலம் அந்த கிடவுன்ல இருக்கறமா,
0: கிடவுன்ல இருக்கற
2: எடுத்து நான் பத்தி முட்டை எடுத்து பனை வீட்ல வச்சிரு. திமிங்கலம் பேய், இந்த பண்ணை வீட்டுல எடுக்கிறத எடுத்து தென்னந்தோப்புல வச்சிரு. அண்டகசாயம்,
1: அண்டகசாயம்.
2: ஆமா, பருத்தி முட்டை தான் வரும் சார்.
0: தென்னந்தோப்புல
2: எடுத்து திருப்பி குடோன்லயே வச்சிரு மண்டகசாயன்னு வரும். நல்லா இருக்கும் அந்த டைலாக்.

0: சபா சார் பேச வச்சிடலாமா? அது
1: புன்னகை
0: ராஜா அவர்களே,
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: Yes, welcome back to the show. FM Rainbow Puduvai 102.8 like editor king.
2: Cut camera
1: rolling with us RJ Sabha and RJ Vijay kuda. Sabha, ninga eppadi enjoy panninga the show ninga?
3: Rombave jaliya irundhuchu.
1: Rombave
3: bayangaram அதகளம் பண்ணிட்டாங்க.
1: அதகளம் பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு தான் வந்து எனக்கு ஒரு பேர் தெரிஞ்சது, நம்ம சபாவுக்கு புன்னகை ராஜா அப்படின்ற ஒரு பேர் வந்து தெரியல. ஆனா ராஜா ராஜான்னு கேட்கும் போது அந்த புன்னகை ராஜா வந்து அழகா வெளிப்படுது. ஓகே, என்ஜாய்டு லாட்டா.
3: அவங்க வந்து சர்க்காசிக்கா சொல்ல போறாங்க, நீ சிரிக்கவே மாட்டே, உனக்கு நான் ஒரு புன்னகை ராஜான்னு பேர் வச்சிருக்கேன்னு. அது கூட உனக்கு தெரியல.
1: தெரியல. ஓகே, சூப்பர், தேங்க்யூ சோ மச் சபா.
3: அவங்க
1: கூட வந்து நான் நிகழ்ச்சியை வந்து சமஜாலே ஃபன் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ண மிக்க நன்றி.
3: நன்றி, நன்றி.
1: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியை நம்ம சபா வந்து அலையோடு விளையாடி நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு. வெளியிலேருந்து ஒரு ஆர்ஜே வந்து அலையோடு விளையாடி நிகழ்ச்சிக்காக ரெடியா இருக்காரு. யாரு இந்த ஆர்ஜே அப்படின்றத சபா வந்து 5 மணிக்கு டான்னு சொல்லிடுவாரு.
3: சொல்லிடுவேன்

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஒரு மாலை வணக்கத்தோடு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் உங்க அர்ஜி சபா. நேரம் 5:28. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எந்த கடற்கரை, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற எந்த கடற்கரையிலேருந்து போக போகுது அப்படின்றது வந்து எனக்கே ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ட்விஸ்ட்டு கொடுக்குறவர் தான் வந்து இன்றைக்கி வந்து கடற்கரைக்கு போயிருக்காரு. ஸோ யார் எங்கேருந்து பேச போகிறாங்க, என்னென்ன ஃபன்லாம் வந்து வச்சுருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாடல் கேட்கலாம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துலேருந்து.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நேரம் 5:07, 40 நொடிகள். ஸோ நான் வந்து இந்த பாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ யார் வந்து ட்விஸ்ட் கொடுக்க போகிறாங்க, எந்த பீச்சிலிருந்து பேச போகிறாங்க அப்படின்றத அவரே வந்து தன்னுடைய பொன் வாய்களால் சொல்லுவார். கேட்டுக்கலாம். ஹலோ,
1: என் ப்ரோக்ராமை கேட்க அலைக்கடலத்திலிருந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமர்ந்திருக்கும் என் அழகு தாத்தாக்களே, காலையில் போட்ட மேக்கப்பை மாலை வரை மெயின்டைன் செய்யும் என் அன்பான ஆன்டிகளே, சுட்டரிக்கும் வெயிலும் சுறுசுப்பாக இருக்கும் என் இனிய பாட்டிகளே, அடிக்கும் வெயிலில் ஆளே தெரியாததற்கு உருமாறிக்கும் என் இனிய அங்கிள்களே, எவ்வளவு காலம் சென்றாலும் ஒரு காலமும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என கனத்த இதயத்தோடு காலத்தை கடத்தும் என் 90s கிட்ஸ்களே, கல்யாணம் முடிந்து கலகலப்பாக வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கும் என் 2K கிட்ஸ்களே, அடுத்த ஒரு மணி நேரம் இந்த ப்ரோக்ராமை தொகுத்து வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கும் எங்களின் பிரச்சார பிரங்கி ஆஜய் சபா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை உணக்கம் கூறிக்கொள்வது சற்று முன் பிறந்த பச்சிடம் குழந்தை ஆஜய் ஆனந்த். வணக்கம் மக்களே, நான் உங்க ஆஜய் ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு எப்பவும் கூட நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டி மேலான பார்க்கும் போது இங்க பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்படுகிறார்கள். சோ இங்க இருக்க ஒருத்தர் கிட்ட போறோம், பேச போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்ல சத்தமா வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வானதி.
1: வானதி.
2: ஆமா.
1: நல்ல அழகான பேர். சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க மேம்?
2: வில்லியனூர்.
1: வில்லியனூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சும்மாதான் இருக்கேன்.
1: பரவாயில்ல, ரொம்ப டஃப்பான ஒரு வேலைதான். இப்ப சும்மா இருக்கும்போது எப்படி மேம் சும்மா இருக்கீங்க? அதான் கேட்க வரேன். காலையில இருந்து சாயந்தரத்துக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஆளு
2: தானே? ஜாலியா இருக்கும், ரீல்ஸ் பாத்துக்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு ஜாலியா இருக்கும்.
1: வீட்டு எதுவும் கேட்க மாட்டாங்களா?
2: கேட்க மாட்டாங்க. அவங்களா தான் பண்ணுவாங்க.
1: அவங்களா தான் பண்றாங்க.
2: ஆமா.
1: பரவாயில்ல, குடும்பமே ஃபேமிலி தொட்டு தொட்டி தான் பண்றீங்களா?
2: ஆமா, முன்னோர் காலத்துல இருந்து அதான் பண்ணுறோம்.
1: ஒருவேளை இதெல்லாம் வேலைக்கு அனுப்புறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க?
2: தேவையில்லன்னு சொல்லிடுவேன்.
1: தேவையில்ல, அந்த அளவுக்கு டப் இருக்கு. புரிஞ்சு போச்சு. சரி, இப்ப வந்துருக்கீங்க, பீச்சுக்கு வந்திருக்கீங்க. செம்ம வெயில் தாங்க முடியல, இந்த டைம்ல பீச்சுக்கு வந்திருக்கீங்க எப்படி?
2: இதுக்கப்புறம் தானே வெயில் குறைஞ்சு நைட்
1: எங்க 8 மணி வரைக்கும் வெயில் அடிக்க முடியாது. இந்த கொளுத்து கொளுத்துது, நீங்க எப்படி இந்த வெயில வந்து கஷ்டப்படுறீங்க அதான் கேக்குறேன்.
2: அதனாலதான் சாயந்திரமா பார்த்து வரோம், என்ன மதியமே வர மாட்டோம் வெயில் இல்லைன்னா.
1: ஆமா, இப்ப சாயந்திரம் கூட எதுவும் தெரியல, மதியம் மாதிரிதான் இருக்கு, அவ்வளவு வெயில் அடிக்குது. சரி சொல்லுங்க, எப்ப வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, என்ன பண்ணீங்க?
2: 4 மணிக்கு வந்தோம், சும்மா சுத்தி பாத்துட்டு இருந்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இப்பதான் பீச் அண்ட கிட்ட வந்து நிக்கிறதுக்காக வந்தா அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க.
1: ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், சாப்பாடுதான் முக்கியம், எங்க போனாலும் சாப்பிடணும் ஓகேங்களா. இப்ப பீச்சுக்கு வந்தாலே எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பீச்சுக்கே வருவேன் அப்படி ஒரு விஷயம்னா என்ன?
2: அதான் நீங்களே சொன்னீங்களே, சாப்பிடறதுக்காக தான்.
1: வீட்டுல சாப்பிட்டது பத்துல பீச்சுக்கு வந்து சாப்பிட போறீங்களா? ஏன் இப்படி?
2: வீட்டுல வந்து சாப்பாடு ஐட்டமா சாப்பிடுவோம், இங்க வந்தா பானிபூரி சுண்டல் அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிடுவோம். அதனால

0: வயிற்றே இருக்குன்றீங்க.
1: ஆமா அப்பதான் உயிர் வாழ முடியும்.
0: ஆமா ஆமா, யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். சரி சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து எப்ப பிரெயின் பண்ண இருக்கோம் ஷோ வந்து அலையோடு விளையாடு ஃபன் பண்ணணும். நீங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுங்க தெரியுது, நல்லா ஃபன் பண்ணுவீங்களா?
1: பண்ணுவோம் சொல்லுங்க.
0: பண்ணுவீங்களா? ஃபேமிலில யார் அதிகமா ஃபன் பண்ணுவா?
1: எல்லாருமே பண்ணுவாங்க.
0: எல்லாம் பண்ணுவீங்க, ஃபன் ஃபேமிலி தான் நீங்க.
1: ஆமா.
0: அட கடவுளே, எல்லாரையும் கூட்டு வந்துக்கலாம்ல?
1: இல்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க.
0: வந்துட்டு இருக்காங்க. ஆறே கால்குள்ள வந்து சொல்லுங்க, எல்லாரையும் ஃபன் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஒரு பேக்கெட் சுண்டல் உங்களுக்கு நாங்க பரிசா தருவோம். ஒரு பக்கெட் சுண்டல் தரோம். ஓகேங்களா?
1: அது என்னோட தம்பிங்க மட்டும் தான் பார்த்தோம்.
0: இல்ல இந்த பீச்ல எல்லா சுண்டலையும் வாங்கி தரோம். ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ. மேம் உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் கேட்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா?
1: இல்ல.
0: அதான் சந்தோஷமா இருக்காங்க போல. உங்களுக்கு முதல் கேள்வி இதுதான். இப்ப வந்து ஒரு காதல் தோல்வி நடக்குது, ஒருவேளை உங்களுக்கு நடக்குது,
1: நல்லா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா? நானு
0: அப்படிதான் சொல்லுவோம், நீங்க கண்டு கூடாது. ஒரு காதல் தோல்வி உங்களுக்கு நடந்து போச்சு, அந்த பையன் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன சொல்லி விஷ் பண்ணுவீங்க?
1: அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. என்ன பிரேக்கப் பண்ணிட்டு அவன் மட்டும் எப்படி நல்லா இருப்பான்? அவனும் எப்படியாவது போகணும்னு, அவனும் யாரையாவது பிரேக்கப் பண்ணணும்னு சாப்பிடுவான்.
0: நல்ல மனசு இப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. இப்ப வந்து ஒருவேளை நான் பாகுபலி 3 படம் எடுக்க போறேன், நீங்க வந்து அதுல ஒரு கேரக்டர் பண்ண போறீங்க, எந்த கேரக்டர் பண்ண ஆசைப்படுறீங்க? ஜென்ஸ் கேரக்டர் கூட நீங்க பண்ணலாம்.
1: அது பாகுபலி 2 லே கதை முடிஞ்சிச்சு. என்ன கதை?
0: நான் வந்து லீட் எடுப்போம்.
1: அதுல என்னமா எடுப்போம்?
0: அதுல கட்டப்பா தான் ஹீரோ.
1: கட்டப்பா குயிப்பா இருப்பா.
0: கட்டப்பா குயிப்பா? அவரே 90 வயசு தாத்தா.
1: இல்லங்க, அவர் ஹீரோவா இருந்தா இப்ப நான் ஹீரோயினா தானே இருக்கணும். அதனால
0: திரும்ப பிறந்து வர மாதிரி ஏதாவது ஒரு சீன் வச்சு நீங்க நடிப்பீங்களா?
1: இல்ல இல்ல, நான் கட்டப்பா ஹீரோவா இருக்கட்டும், நான் அவருக்கு ஹீரோயினா
0: இருக்கேன். ஓகே, நல்ல விஷயம் தான். உங்களோட வருங்கால கனவுக்கு நீங்க என்ன கட்டணம் ஆசைப்படுறீங்க? லைக் வீடு, இல்ல ஒரு கோவில், இல்ல ஒரு பில்டிங், இல்ல எது வேணா கட்டலாம். லைக் தாஜ்மஹால் கூட கட்டலாம். என்ன கட்டணம் ஆசைப்படுங்க உங்களோட வருங்கால கனவுக்கு?
1: நல்லா சமைக்க தெரிஞ்சோம்னா கட்டலாம்னு இருக்கிறேன்.
0: நீங்க கட்டுங்க, பிரச்சனை இல்ல. அவருக்கு என்ன நீங்க கட்டணம் ஆசைப்படுறீங்கன்னு
1: கேட்டேன். அதுதாங்க, ஃபுட் கடை என்ன வச்சு விட்டுருவோம் அவருக்கு. அவர் சமைச்சு சமைச்சு கொடுப்பா, நாங்க உட்காந்து சாப்பிட்டு.
0: குடும்பமா இது, நல்ல விஷயம்தான். யாரு மாட்ட போறாங்களோ தெரியல. சரி மேம், இப்ப உங்களோட வருங்கால கனவு எப்படி ஆசைப்படுறீங்க? லைக் நானும் ரவிதான் படத்துல வரக்கூடிய விஜய் சேதுபதி ஆசைப்படுறீங்களா, இல்ல சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வரக்கூடிய ஜெயம் ரவி மாதிரி ஆசைப்படுறீங்களா? எப்படி ஆசைப்படுறீங்க? லைக் தட் லைக்
1: அப்படியா? பாகுபலி கட்டப்பா மாதிரி இருந்தா?
0: கட்டப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஏன் கட்டப்பா அப்படி?
1: ஆமாங்க,
0: சண்டை போடுவார.
1: ஆமா, நிறைய சண்டை போடுவார். அப்பதான் எனக்கு வாட்டமா இருக்கு. அடிக்கும் போது நல்லா தாங்குவாங்க. டைட்டா ஒரு அடிக்கே கீழே விட்டாங்கன்னா செட் ஆகாதுட்ட. ஆனா நான் அடிக்கும் போது அவங்க தாங்குறதுக்கு அவங்களுக்கு பாடி ஸ்ட்ரென்த் வேணும்.
0: பரவாயில்ல, வீட்டுல சும்மா இருக்காங்கன்னு நினைச்சேன், நிறைய சண்டை பாக்குறாங்க போல. கடைசியா ஒரே டாஸ்க் உங்களுக்கு இருக்கு. ஒரு சின்ன டயலாக் தான், அதை நீங்க எப்படி பேசி காமிக்கிறீங்கன்னு அதை பொறுத்து உங்களுக்கு வேற என்ன நீங்க விக்கிறது. ஒண்ணு பானிபூரி கூட வாங்கிடுற. ஓகேங்களா?
1: சரிங்க.
0: உங்களுக்கான டயலாக் ரொம்ப சிம்பிள் டயலாக் தான். நீ ஆளை வெட்டதண்டா அருவா தூக்குவார். நான் மாங்காய் வெட்டுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்கு, விறகு வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு, இலையம் வெட்டுறதுக்கு, நுங்கு வெட்டுறதுக்கு, முச்சு வாங்குது, வாழை வெட்டுறதுக்கும், பாலை வெட்டுறதுக்கும், ஆடு வெட்டுறதுக்கும், கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்குனா கைடா இது. உங்களுக்கு மூச்சு முட்டுச்சுன்னா பாதி நிறுத்திருங்க, நான் இது சொல்ல மாட்டேன். தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பேசுங்க மேடம்.
1: நீ ஆளை வெட்டதண்டா அருவா தூக்கு. நான் மாங்காய்
0: சத்தமா, இது வந்து சிரிச்சு சொல்லக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கோபமான ஒரு டைலாக் இது.
1: நீ ஆளை வெட்டதண்டா.
0: இன்னும் கொஞ்சம் எமோஷன் எதிர்பார்க்கறேன்.
1: தக்காளி வெட்ட, கேரட் வெட்ட, எல்லாம் வெட்டவும் நான் அருவா தூக்கொண்டா.
0: அருவா வந்து துருப்பிடிச்சு போச்சு, அருவா தூக்கி போட வேண்டியதான். ஓகேங்களா? நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணீங்க. நீங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறதா கேட்டேன், அந்த வேலையை அப்படியே கச்சிதமாக செய்யுங்க. ஓகேங்களா?
1: சரிங்க, கண்டிப்பாக.
0: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ 102.8 என்றும் அதோட

0: நேரம் 5:41:45. நேரில் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஆர்ஜே ஆனந்த் தான் வந்து சூப்பராக வந்து பீச்சிலேருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யார் கூட பேச போறாரு, என்னெல்லாம் விஷயம் ஷேர் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜர்ந்துட்டு இருக்கேன் மக்களே. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மேலதான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குடும்ப தலைவர் காத்துருக்கான். பேசல வணக்கம்.
2: வணக்கம். சுகன்யா.
1: சுகன்யா ரொம்ப அழகா பேரு, யாரு கேட்க மாட்டேன் சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க மேம்?
2: கடலூர்ல இருந்து வரோம்.
1: நல்ல வேலை வீட்டுல இருந்து வரணும்னு சொல்ல மாட்டீங்க, அதுக்கு சந்தோஷம். அடிக்கடி வருவீங்களா பீச்சுக்கு இங்க பாண்டிக்கு? இல்ல எப்படி
2: நினைக்கிறப்ப வருவோம்.
1: நினைக்கிறப்ப எப்பெல்லாம் நினைப்பீங்க?
2: போனாலே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? பீச்சுக்கு போனா அதோ இந்த மாதிரி சுண்டல் வாங்கி சாப்பிடுறது, மாங்காய் விக்கிறது.
1: மாங்காய் விக்கிறதா?
2: மாங்காய் விக்கிறது, வாங்கி சாப்பிடுறது, அதெல்லாம் அதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் நிறைய பசங்க விளையாடுவாங்க, நல்லா இருக்கும், ஒரு அமைதியா இருக்கும்.
1: அமைதியா இருக்கும். சரி சொல்லுங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு மேம்?
2: ஆயிடுச்சு.
1: பரவாயில்ல, ரொம்ப அமைதியா பேசுறீங்க. ஒரு வேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறதுனாலதான். சரி, இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரயில் வந்து இருக்கிற ஷோ வந்து அலையோடு விளையாடு ஃபன் பண்ணணும். நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க, எப்படி இப்பதான் வீட்டுல இருப்பீங்களா?
2: ஒரே ஒரு க்வெஸ்சன், நீங்க அலையோடு விளையாட மாட்டீங்க போயிட்டு?
1: அலையோடு விளையாடா உத்தரோட நாங்க விளையாடணும், பரவாயில்லையா?
2: நீங்க தானே அலையோடு விளையாடுன்னு சொல்ல,
1: அதாவது அந்த அலைக்கு இந்த பக்கமே நின்று நாங்க விளையாடுவோம், வேற எதுவும் சொல்ல முடியல. சரி, உங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் நீங்க எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க, அதை பொறுத்தா உங்களுக்கு நிறைய பிரிச்சுகள் காத்துட்டு இருக்கு.
2: சரி, ஓகே,
1: ஓகேவா?
2: ஓகே.
1: சரி, உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ வந்து காலையில எழுந்ததும் இந்த முகத்தை பார்த்துட்டு போனா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த அழகிய முகம் எது?
2: என் பொண்ணு முகம் தான்.
1: அப்படிங்களா? ஏன் அப்படி?
2: என் பொண்ணு ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ், அவங்க அவங்க ஃபேஸ் பார்த்தாலுமே எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும் எல்லாமே.
1: இந்த முகத்தை பார்த்துட்டு போனா விபரீதமா நடக்கும் நினைக்கிறேன், அந்த முகம் எது? இல்ல, நீங்க சத்தமா சொல்லலாம்.
2: எங்க மாமியார் முகம்
1: பாத்தீங்களா? பீச்சுக்கு வந்து மாமே நினைச்சு இந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்க. சரி, இப்ப உங்களுக்கு வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க செய்யற எந்த ஒரு சாப்பாடு வந்து உயிருக்கு ஆபத்தானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: பிரியாணி.
1: ஏன் அப்படி?
2: அது நான் எப்படி எவ்வளவு இதுவா செஞ்சாலுமே என் பசங்க வந்துட்டு ஒண்ணு கறி சோறு அப்படின்னு கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா தக்காளி சாதமான்னு கேக்குறாங்க.
1: பரவாயில்ல, ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. யாருக்கு எந்த உயிர் பாதிப்பு வரல?
2: அது இது வரைக்கும் வரல.
1: வரல, ஃபியூச்சர்ல வருன்றீங்க?
2: வந்தா வரலாம்.
1: சரி, பரவாயில்ல. சரி, யார் வந்து உங்க சாப்பாடு ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவா?
2: வேற யாரு, நான் என் பசங்களும் என் ஹஸ்பண்ட் தான்.
1: வேற வழியில குறை சொல்ல முடியாது, அதனால சாப்பிடுவாங்க.
2: இல்ல இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு நான் செய்யற சாப்பாடு எல்லாமே பிடிக்கும், அது ருசிச்சு சாப்பிடுவாரு.
1: ரொம்ப ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு பாசமோ
2: இருந்தா தானே அப்புறம் ட்ரெஸ் எடுத்து
1: தருவாங்க. இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க, பீச்ல என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணீங்க?
2: பீச் இப்பதான் வந்திருக்கோம், வந்த உடனே உங்ககிட்ட பேசுறோம்.
1: இப்ப அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
2: அடுத்து வழக்கம் போல கொஞ்சம்

0: வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பானிபூரி ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுவோம், காஃபி குடிப்போம்.
1: இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஜி சவாலும் கடைப்பட வச்சிடலாம் போல. நிறைய பேர் வந்து சாப்பாடு சாப்பாடுன்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் இருக்கு. குறிப்பா உங்களுக்கு ஏன் மெரினா பீச் பிடிக்கும்?
0: நான் மெரினா பீச் பிடிக்கும் சொல்லவே இல்லையே.
1: நான் அங்க இருந்து பண்றேன்ல, அதனால அத வச்சு நான் கேள்வி கேட்கிறேன்,
0: சொல்லுங்க. பிடிக்கும் மெரினா பிடிக்கும். மெரினா பீச் ஏன் பிடிக்கும்னா, அங்க வந்து இப்ப ராக் பீச்ல வந்து ரொம்ப கால் நினைக்கிறதுக்கு அதிகமா இல்ல, இங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம தண்ணில நடக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்குது, அதனால பிடிக்கும். அதனால பிடிக்கும்.
1: அப்படிங்களா? இப்ப இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கும்? போட்டிங் இருக்கு, இந்த பக்கம் மேங்கலூர் ஃபாரஸ்ட் இருக்கு, சரிங்களா? இந்த பக்கம் வந்து உள்ள நிறைய வந்து கேம்ஸ் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் எது?
0: உட்காந்து ரசிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும்.
1: வந்தமா காசு செலவு பண்ணாம கம்மு இந்தமான்றீங்க.
0: ஆமா பயமா இருக்குது இப்ப எல்லாம் போட்டிங் எல்லாம் போனா.
1: அதாவது எல்லாமே என்ஜாய் பண்ணணும், ஓகேங்களா? அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க, உள்ள பக்கம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஓகேங்களா?
0: சரி ஓகே.
1: உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு டயலாக் இருக்கு, நீங்க அதை எப்படி பேசி காமிக்கணும்னு பாக்கணும், ஓகேவா?
0: சரி
1: ட்ரை பண்ணுங்க.
0: ட்ரை பண்றோம், கேக்குறவங்க தான் பாவம்.
1: ரொம்ப அமைதியா பேசுறீங்க. இந்த ஷோ வந்து ஒரு ஃபன் ஷோ, நல்லா கலகலகலன்னு பேசணும். ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு?
0: நான் ஏதோ சாப்பிட்டு
1: காலையில மாமியார் உங்க கிட்ட வந்துட்டீங்களா?
0: ஆமா ஆமா,
1: அதான் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு சிம்பிளான டயலாக் இதுதான். நீ ஆளை விட்டதாண்ட அருவா தூக்கு, நான் மாங்காய் வெட்டுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்கு, விறகு வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு, இப்படி நிறைய வெட்டுறதுக்கு அருவா தூக்கு நான் கைடாயுது.
0: சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க. நல்லா அப்படி அந்த எமோஷனா சொல்லணும்.
0: நீ ஆளை வெட்டதாண்டா அருவா தூக்குவே, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும், மரத்தை வெட்டுறதுக்கும், தேங்காய் வெட்டுறதுக்கும், தென்னை வெட்டுறதுக்கும், விறகு வெட்டுறதுக்கும், வெங்காயம் வெட்டுறதுக்கும், இளநீர் வெட்டுறதுக்கும், நுங்கு வெட்டுறதுக்கும், வாழை வெட்டுறதுக்கும், பாலை வெட்டுறதுக்கும், ஆடு வெட்டுறதுக்கும், கோழி வெட்டுறதுக்கு அருவா தூக்குற கைடா இது.
1: கழித்து சுழிக்கும் போலதான் சூப்பரா பேசுறீங்க. கண்டிப்பா நீங்க வந்து வின் பண்ணி விடுவீங்க. இங்கே நில்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கான பிரைஸ் கொடுத்துட்டு போயிருக்கீங்களா?
0: அவங்க நிறைய வேன்ல வச்சிருந்தீங்க, அதெல்லாம் என்னது?
1: வேன் யாரு வேணும் எனக்கு தெரியாது, ஓகேங்களா? சூப்பரா பேசுறீங்க, ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.
1: மக்கள் இன்னும் மேலே பண்ணும் கூட ஃபோன் பண்ண காத்துருக்காங்க. சொல்லுங்க கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 5:33 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஆலையோடு விளையாடு நிகழ்ச்சி தான் கேட்டுருங்க. இன்னைக்கு ஆலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே ஆனந்த் அவர்கள் தான் வந்து மெரினா பீச்ல இருந்து வந்து மக்களோட வந்து பேசி நிறைய வந்து ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு ப்ரோக்ராம். அடுத்ததா யார் கூட பேச போறாரு, என்ன என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜான் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மேல தான் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட பேச போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க சொல்லுங்க.
2: என் பேர் தேவா.
1: தேவா, எங்க இருந்து வரீங்க?
2: அரியங்குப்பம்.
1: அரியங்குப்பம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் லா படிக்கிறேன்.
1: லா படிக்கிறீங்களா? லா ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எவ்வளவு படிப்பு இருக்கும்போது
2: லா ஏன் பிடிச்சிருக்குன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்க.
1: இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஏன் வந்துச்சுன்னு கேக்குறேன்.
2: அது எப்படின்னு சொல்றது, இப்ப
1: நான் சொல்லுவேன்
2: மூவில பாத்துட்டு இந்த மாதிரிலாம் கேஸ் ஆகும், நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு.
1: அப்ப நல்லா பேசுவேன்றீங்க.
2: ஆமாங்க.
1: சரி, இப்ப எப்படி போயிட்டு இருக்க படிப்பெல்லாம்?
2: நல்லா தாங்க போகுது.
1: அப்படிங்களா? சரி, இப்ப லா படிக்கிற, ஒருவேளை லா படிக்காம விட்டுருந்தா என்ன படிச்சிருப்பீங்க?
2: லா படிக்காம விட்டுருந்தா நான் வந்து கிரிக்கெட் ஃபீல்டுக்கு போயிருப்பேங்க.
1: கிரிக்கெட் ஃபீல்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணா இருப்பீங்களா?
2: ஆமாங்க.
1: ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் தான் போயிருப்பீங்க?
2: ஆமாங்க.
1: எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் இருக்கு? ஏன் கிரிக்கெட்?
2: எனக்கு கிரிக்கெட் சின்ன வயசுல இருந்தே ஊறி போனது.
1: கிரிக்கெட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து பவுலரா இல்ல பேட்ஸ்மனா இல்ல ஆல்ரவுண்டரா?
2: ஆல்ரவுண்டரா.
1: எந்த பிளேயர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: ஹர்திக் பாண்டியா.
1: ஹர்திக் பாண்டியா. அந்த மாதிரி பவுலிங் போடுவீங்களா? வெடிக்கு பாப்பீங்களா?
2: ராமேசாங்க பவுலிங் போடுவேன்.
1: சத்தியமா? ஓகே, நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க, நான் நம்புறேன். இப்ப வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க, இங்க கிரிக்கெட் விளையாடுங்க பசங்க கூட. நீங்க ஒரு ஆள் தான் எங்களை சிக்கினீங்க. சொல்லுங்க, மேட்ச் எப்படி போயிருக்கு?
2: மேட்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா போயிருக்கு.
1: கமெண்ட்ரி கொடுப்பீங்களா?
2: யார் ஜெயிக்கிறா யார் தோப்பானே தெரியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிருக்கு.
1: இப்ப நிறைய இடத்துல வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க, ஆனா பீச்ல ஆடும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயில் அடிக்கிறதே தெரியாது. சரிங்களா? சூப்பரா ஜாலியா இருக்கும். நீங்க விளையாடும் போது எனக்கே ஆசையா இருக்கு, என்ன பண்றது முடியல. சரி, இப்ப வந்து பீச்ல விளையாடுறதுக்கும் உங்க வீட்டு விளையாடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் நினைக்கிறீங்க?
2: பீச் அண்டாலன்னா நம்ம தண்ணி வந்து
1: எப்படி சொல்லுது,
2: நான் வெளியே சொல்லணும்னா ஜாலியா சைட் அடிச்சுன்னே விளையாடலாம்.
1: வேணாம், நீங்க வந்து வீட்டு

0: இதுக்கப்புறம் நீங்க கிரிக்கெட் விளையாடுங்க, பீச்சுக்கு எல்லாம் வராதிங்கன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ ஷோ வந்து அலையோடு விளையாடணும். நீங்க வந்து அலையோடு விளையாடுறீங்களோ இல்லையோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க, பாக்க சூப்பரா இருக்கு. இப்ப வந்து உங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, நீங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு பேட் பால் கூட நாங்க வாங்கி தருவோம்.
1: ஓகேங்க.
0: ஆனா வந்து பிளாஸ்டிக் தான் வாங்கி தருவோம், சொல்லிடுறேன்.
1: அது எப்படி பிளாஸ்டிக்?
0: 10 ரூபாய் கடையில் விற்பாங்க, சின்ன வயசுல விளையாடுவீங்களா?
1: அது நான் இப்ப பெரிய வயநாட்டுல
0: நீங்க பாக்க குழந்தை மாதிரி இருக்கீங்க, என்ன மாதிரி பச்சிலம் குழந்தை நீங்க, அதனாலதான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஓகேங்களா?
1: ஓ அப்படியா, சரிங்க.
0: உங்களுக்கான நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. முதல் கேள்வி இதுதான், அழகா இருக்க என்ன பண்ணும்?
1: அழகா இருக்க என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணணும், டெய்லியும் குளிக்கணும், மூஞ்சை வந்து
0: முகத்தை கழுவணும்ன்றீங்க. இல்ல எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தாலும் அழகா இருப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படி எல்லாம் இல்லையா?
1: அது சிரிச்சுட்டே இருந்தா அழகா தான் இருப்பாங்க.
0: ஐயா நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அங்கெல்லாம் பாக்காதீங்க, என்ன பாருங்க அழகா இருப்பாங்களா? இந்த கேள்வியே உங்ககிட்ட கேட்டு கூட போலாது. இப்ப ஒரே பாட்டுல வந்து பணக்கார ஆகும் அப்படின்னு நிறைய படத்துல காமிச்சிருப்பாங்களா, ஒரே பாட்டுல வந்து பெரிய பணக்கார ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க சூஸ் பண்ணி பணக்கார ஆகணும், எந்த பாட்டை சூஸ் பண்ணுவீங்க?
1: எனக்கு அப்படிலாம் எனக்கு தோணலைங்க. ஏன்னா வச்சுங்களா, நம்ம நம்மள மாதிரியே இருந்துட்டு போயிடல.
0: ஒரு கற்பனை தாங்க, நீங்க உண்மையா சொல்ல ஒரு கற்பனை. நீங்க வந்து ஒரு பாட்டுல வந்து அப்படியே ஓஹோ வர போறீங்க, எந்த பாட்டு?
1: எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலைங்க. ஏன்னா வச்சுங்களா, நம்ம பணக்கார ஆயிட்டா ரொம்ப தொல்லையா இருக்கும், அப்படியே டாக்ஸ் பண்ணாதது.
0: ரொம்ப சென்சிட்டிவா யோசிக்கிறீங்க, அது ஒரு கற்பனை தான் சொன்னேன். ஓகேங்களா, ஆக மாட்டீங்களா?
1: ஆமா
0: விடுங்க. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் தான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? உண்மையை சொல்லணும். லைக் ப்ரொபோசல் எதனா வந்திருக்கா உங்களுக்கு?
1: ஆ வந்திருக்கு.
0: ஆ எப்படி, எத்தனை வயசுக்கு மேல? 80 வயசா 90ரா?
1: 80 90ரா?
0: ஆ சொல்லுங்க, உங்களுக்கு ப்ரொபோசல் வந்திருக்கீங்க, வந்திருக்குன்னு சொல்றீங்க, என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? நீங்க அழகா இருக்குன்னு எப்படி சொல்லியிருக்காங்க?
1: அது இன்டெரக்டா சொல்லுவாங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: டைரக்டா சொல்ல வேணான்றீங்க?
1: டைரக்டா சொல்ல மாட்டாங்க.
0: சரி, அப்படி சொல்லும் போது உங்க உங்க மனசுக்குள்ள என்ன ஒரு பட்டாம்பூச்சி பறக்குமா? எப்படி
1: அடி நம்மளதான் சொல்றாங்க, நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
0: பட்டாம்பூச்சி பறக்கும், சில நேரத்துல மாடி எட்டி வதக்கும்ன்றீங்க,
1: அப்படியே ஜாலியா இருக்கும்.
0: பரவாயில்ல, நிறைய அனுபவிச்சிருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு அடுத்த கேள்விதான், இப்ப வந்து வாழ்க்கையில வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ண ஜெயிக்க முடியுமா?
1: இல்லங்க.
0: நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே.
1: நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பேக்ரவுண்டு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா வாய்க்குல சீக்கிரமா மேனேஜ் பண்ணா ஜெயிக்க முடியாதுங்க.
0: உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க முடியாது.
1: ஆமா.
0: சரி, நீங்க எத்தனை வயசு மேனேஜ் பண்ணுவீங்க?
1: அவங்க 30-28 வயசுல.
0: 30-28? புரியலையே.
1: ஆமாங்க.
0: இல்ல எல்லாருமே இப்படிதான் பண்றாங்க இப்ப.
1: ஆனா 30 மேல, ஏன்னா வச்சுங்களா, வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு லாஸ்டா தான் மேனேஜ் பண்ணுங்க.
0: எதுக்கு சீக்கிரமா கஷ்டத்தை அனுபவிக்கணும்ன்றீங்க?
1: ஆமாங்க.
0: பரவாயில்ல, புரிஞ்சு போச்சு. சரி, அடுத்த ஒரு க்வெஸ்சன் தான், மொழியே புரியாம ஏதாவது ஒரு பாட்டு நீங்க ரசிச்சு கேட்டிருக்கீங்களா?
1: சைனீஸ் மொழிங்க.
0: பாட்டு எதனா பாட முடியுமா?
1: வேணாங்க.
0: இல்ல நீங்க வேற எதனா இப்ப தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி மொழியே புரியாம இந்த பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்களா?
1: தெலுங்கு கன்னடம் மூவி சாங் எல்லாம் வந்து நான் வந்து தமிழ் டப்புல தான் பாத்துக்கிறேன், அந்த லாங்குவேஜ்ல பாத்துக்கிறேன்.
0: ஐயா தமிழ் டப்புல மட்டும் பாடிடாதீங்க, வேணா விட்டுருங்க, நீங்க தெலுங்குல இருந்தா மட்டும் பாடுங்க. சரி, கடைசியா ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்கு, அது என்னன்னா உங்களோட வருங்கால மனைவி எப்படி இருக்கு ஆசைப்படுறீங்க? லைக் 400 அடி தான் படத்துல இருக்கக்கூடிய நயன்தாரா மாதிரி இருக்கணுமா, இல்ல சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல இருக்கக்கூடிய ஜெனிலியா மாதிரி இருக்கணுமா, இல்ல மைனா படத்துல வர அந்த வில்லி மாதிரி இருக்கணுமா, எப்படி இருக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? நீங்க பாக்குறதுக்கு என்ன மாதிரி நல்ல புள்ள மாதிரி இருக்கீங்க, அதான்
1: கேக்குறேன். எப்படி இருக்கணும்னா,
0: அதாவது 5 கிலோ பச்சரிசி சொல்லுங்க, எப்படி இருக்கணும்?
1: சமந்தா மாதிரி இருக்கணும்.
0: ஏன் அப்படி?
1: சமந்தா தாங்க எனக்கு பிடிச்ச நடிகை.
0: வெங்காயம் வெட்டுறதுக்கும்
1: நீ ஆளை வெட்டதா 60 ரூபா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டதுக்கும் சென்னை வெட்டதுக்கும்.
0: ஏன் என்னாச்சு? நல்லா இங்க பாருங்க, இப்ப நீங்க தான் வந்து அந்த ஹீரோ, நல்லா விருத்தனமா பேச முடியும் என்கிட்ட வந்து. நீ ஆளை வெட்டதாண்டா 60 ரூபா தூக்குவ, தூக்குங்க.
1: நீ ஆளை வெட்டதாண்டா 60 ரூபா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும், மரம் வெட்டுறதுக்கும், தேங்காய் வெட்டுறதுக்கும், தென்னை வெட்டுறதுக்கும், சிறகு வெட்டுறதுக்கும், வெங்காயம் வெட்டுறதுக்கும்,
0: வெங்காயம் வெட்டுறதுக்கும்,
1: இளநீர் வெட்டுறதுக்கும், நொங்கு வெட்டுறதுக்கும், வாயில வெட்டுறதுக்கும்.
0: வாழையிலையா? சரியா,
1: நானா அந்த மாதிரி வெட்டுறதுக்கெல்லாம் தூக்குவோண்டா.

0: நீங்க போய் வீட்ல போய் அந்த அருவாவா அதை சாணம் புடிச்சு வைங்க, நல்லா வெட்டலாம் ஓகேங்களா?
1: ஆ சரிங்க,
0: நல்லா ஃபன் பண்ணீங்க, நீங்க போய் மேட்சை கண்டினியூ பண்ணுங்க, அடுத்து இன்னொருத்தவங்க பேசலாம் ஓகேவா?
1: சரிங்க, நன்றி. பிரைஸ் இருக்குமா?
0: பிரைஸ் இருக்கும், பட் ஏன்ட்ட எதுவுமே இல்ல, கடையில தான் இருக்கும் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா? நீங்க நல்லா பேசுங்க, பிரைஸ் இருக்கு, காலப்படுங்க. பத்து ரூபா பேச சொல்லிருக்கல அந்த பிளாஸ்டிக் பேட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸா? கண்டிப்பா தருவோம், நீங்க போய் விளையாடுங்க ஓகேங்களா? தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துருக்காங்க. ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோட

0: நேரம் 5:46, 40 நொடிகள் நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான அலையோடு விளையாடு. இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி மெரினா பீச்ல தான் போயிட்டு இருக்கு. யார் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆனந்த் சார் தான் போயிருக்காரு. சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யார் கூட பேச போறாரு, என்னென்ன ஃபன்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேக் டு ஆனந்த்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. பாண்டி என்ன விஷயம் பேசுறது? இப்ப நம்ம கூட பேசுறது ஒரு இளம் பெண் காத்துட்டு பேசுறது. வணக்கம்.
2: வணக்கம்.
1: இப்ப சொல்லுங்க.
2: நுபித்தாரா?
1: நுபித்தாரா ரொம்ப அழகா இருக்கு. யார் வச்சாங்க?
2: யாரு வைப்பாங்க? அம்மா தான் வைப்பாங்க.
1: அப்படிங்களா? இல்ல நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலும்
2: கேட்டா. இல்லைங்க இல்லைங்க.
1: இல்லீங்களா? சரி, என்ன பண்றீங்க?
2: அம்மா தான் இங்க நின்றுட்டு இருக்கேன்.
1: இங்க நிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்களா இல்ல வேலை செய்யுங்க அப்படி கேட்டேன்.
2: நான் வந்து 12th முடிச்சு வீட்டுல சும்மா இருக்கிறேன்.
1: பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். இப்ப சும்மாவே இருக்கீங்களா? போர் அடிக்காதா உங்களுக்கு?
2: பாண்டியில
1: உள்ள பீச்சஸ் இருக்கும் போது இங்க மெரினாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன?
2: அது சரி, போர் அடிக்குது, எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், இங்க போவோம் அப்படின்ட்டு இங்க வந்துட்டேன்.
1: எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்களா?
2: அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நினைக்கிறீங்களா? சரி, இப்ப பாண்டியில வந்து உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட் இது? எவ்வளவு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு? இப்ப உஸ்டேரி இருக்கு, இந்த பக்கம் வந்து ராக் பீச் இருக்கு, ப்ரொமனட் பீச் இருக்கு, பீச்சஸ் நிறைய இருக்கு, கோவில் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு பாண்டிச்சேரியில. உங்களுக்கு பிடிச்சத விஷயம், பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட் இது? சரியா?
2: ஆமா.
1: ஏன்
2: அது அந்த இடமே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்.
1: ஒரு மாதிரி நல்லா இருக்குமா?
2: பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கடை எதுவும் இல்லையே, என்ன பண்றது வாங்கி சாப்பிடுறதுக்கு?
2: கடை எதிர்பார்த்து போகக்கூடாது, போகலாம் தான், ஆனா அந்த இடம் நல்லா இருக்கும்.
1: இப்ப பிளஸ் டூ படிச்சிருக்கீங்க, என்ன குரூப் எடுத்து படிச்சீங்க?
2: நானா பியூர் சயின்ஸ்.
1: எது கேட்டாலும் நானா நானா என்ன அர்த்தம்? பியூர் சயின்ஸ் ரொம்ப கஷ்டம் தானே?
2: ஆமா கஷ்டம் தான். மேக்ஸ் இல்ல, சோ கஷ்டமா தான் இருக்கும்.
1: இல்லா மேக்ஸ் என்ன புரியுங்களா?
2: மேக்ஸ் வேணாம்னா பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கேன்.
1: வாங்க, நானே மேக்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு போனேன், அதனாலதான் கேட்டேன்.
2: ஓ அப்படியா?
1: அப்படித்தான். சரி சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு ரொம்ப டஃப்பா நினைக்கிற சப்ஜெக்ட் எது?
2: நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி தான் முக்கியமா.
1: நிறைய ஃபார்முலா சொல்லுங்க.
2: ஃபார்முலா அது அப்படியே எங்க
1: இருந்து விக்ர மாதிரி ஆயிடுங்க. ஐயோ என்ன விட்டுருங்க.
2: எங்க இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்து இதுல போடுவாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாது.
1: சோடியம் குளோரைடு வந்து சயின்ஸ் நேம் அது. இது தெரியாம கேட்டவங்க
2: பேசுறேன்.
1: உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து நாங்க நிறைய தருவோம்.
2: என்ன தருவீங்க?
1: தருவோம், கடைசியா தருவோம்.
2: கட்டு
1: மட்டும் தான் தருவோம், நீங்க போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு முதல் கேள்வி இதுதான்.
2: கேளுங்க.
1: என்ன கேள்வினா, இப்ப காலையில எழுந்த உடனே இந்த முகத்தை பாத்துட்டு போனா ரொம்ப தெய்வீகமா இருக்கும்பா அப்படின்னு நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிற அந்த முகம் உங்க குடும்பத்துக்குள்ள யாரு? யோசி, இதை பார்த்தா இவங்க முகம் தான் நினைக்கிறான்.
2: எங்க அம்மா, எங்க அப்பா.
1: ஒரு முகம் தான் சொல்லுவோம்.
2: எங்க அம்மா.
1: ஏன் இப்படி?
2: டெய்லி அவங்க முகத்துல முழிக்கிறேன்.
1: ஒருவேளை டிஃப்ரெண்டா வேற யார் முகத்துல முழிச்சு என்ன நடக்கும்?
2: என் அக்கா முகத்துல, என் அண்ணன் முகத்துல எல்லாம் முழிச்சனா அவள் அந்த நாளே ரொம்ப சூப்பரா போகும், ரொம்ப சூப்பரா போகும்.
1: அதுதான் கேட்க வந்தேன். இவங்க முகத்துல முழிச்சிட்டு போனா அன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த
2: முகம் எதுனா எந்த முகம்?
1: சில பல விபரீதங்கள் நடக்கும் நினைக்கிற முகம் எது?
2: ஓ அதுவா? யா
1: கண்ணாடின்னு சொல்றீங்க, உங்க முகம் வந்துடும்.
2: ஐயோ
1: பார்த்தாலே தெரியுது. என்ன டிஷ் ட்ரை பண்ணி வாங்கி கட்டிருப்பீங்களா வீட்டுல?
2: இல்ல வாங்கி கட்டிக்கல, எல்லாருக்கும் வாங்கிதான் சாப்பிட்டாங்க.
1: அப்படி எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க சொல்லுங்க?
2: அது சாப்பிட்ட அட்மிட் ஆக மாட்டாங்க, தயிர் சாதம் செஞ்சா யாரும் அட்மிட் ஆகும்.
1: ரொம்ப டஃப்பான ஒரு சாதம் தான் அது. சரி, நீங்க செஞ்ச ஒரு ஃபுட் வந்து உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு செஞ்ச ஃபுட் எது?

0: அதாவது எந்த ஃபுட்டும் செய்யுதுன்னு தெரியல, சுடு தண்ணியா?
1: நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சப்பாத்தி எல்லாம் கட் பண்ணி, அது ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணு.
0: சப்பாத்தி எல்லாம் கட் பண்ணி குப்பையில போடுவீங்களா?
1: இல்ல, அது வந்து வெஜிடபிள் சேர்த்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா என் அக்கா பண்ணுவான்ட்டு அதை பார்த்து பண்ணு.
0: கன்ஃபார்ம் வந்து பெட் தான் இன்னைக்கு
1: எல்லாம். அது என் அக்கா பண்ண பார்த்து நல்லா இருந்துச்சு, நான் பண்ண பார்த்து நல்லாவே இல்ல. நல்ல வேலை என் ஃப்ரெண்டு மட்டும் தான் ஸ்டார்ட் அப்பாவும் அவளுக்கு அந்த டைம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
0: கேட்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட அடுத்து ஒரு கேள்விதான், இப்போ வந்து அழகா இருக்கு என்ன பண்ணலாம் மேடம்? அழகா இருக்கு பொண்ணு,
1: அழகா இருக்க பொண்ணுங்க கிட்ட போய் கேளுங்க.
0: நான் வந்து பொதுவா தான் கேட்டேன், அழகா இருக்கு என்ன பண்ணலாம்?
1: அழகா இருக்கு என்ன பண்ணலாம்னா சாட் சாட் தூங்குங்க.
0: நீங்க அத தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அத தான் கேட்டேன்.
1: தண்ணி நிறைய குடிக்கணும்.
0: அழகா இருக்க?
1: ஆமா.
0: ஓ மை காட், ஆ
1: ஏனா அப்ப கிளியர் ஃபேஸ் வரும் சொல்லிருக்காங்க.
0: மெடிக்கல் மிராக்கிள். ஓகே தென்.
1: சுகர் அவாய்ட் பண்ணணும்
0: டெஃபினிட்லி. வேற நீங்க ரொம்ப அழகா
1: இருக்கீங்க.
0: வழி கிடையாது. கடைசியா ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்க போறோம், அந்த டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பரிசு இருக்கு. ஓகே, ஒரு சிம்பிள் டயலாக் தான், ரெண்டே லைன் டயலாக் தான், நீங்க பேசுங்க. உங்களுக்கு நடுவில் மூச்சு வாங்கிச்சுன்னா நான் அப்படி நிறுத்திடுறேன். ஓகேவா? கெமிஸ்ட்ரி இல்ல, டயலாக் மட்டும் தான், தமிழ் டயலாக்.
1: புரியல
0: ஹேண்ட்ரைட்டிங் எனக்கே புரியாது, நான் சொல்லிடுறேன். சிம்பிள் டயலாக் தான், நீ ஆளை வெட்டதண்டா அது ஒத்துக்குவேன். நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் எள்ளி வெட்டுறதுக்கும் நுங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் முடி வெட்டுறதுக்கும் அருவத்துக்கு கைடாயுது. சிம்பிள் டைலாக், ரெண்டே லைன் தான். ட்ரை பண்ணுங்க, மூச்சு வாங்கிச்சா சுடுத்து நிறுத்திடுறேன். சரியா? சிரிக்க கூடாது, ரொம்ப கோபமான டைலாக் இது. ஓகே,
1: நான்
0: ஃப்ரெஞ்சா? நீங்க
1: ஆமா,
0: நான் ஃப்ரெஞ்சில எப்படி எனக்கே தெரியாது, கொமத்தில ஊதான் தெரியும். செய்வோங்க, நீங்க பேசுங்க. சிரிக்க கூடாது, ட்ரை பண்ணுங்க.
1: நீ ஆள வெட்டிறதுக்கு தாண்டா அருவா யூஸ் பண்ணுவே?
0: ஆமாண்டா.
1: ஆஹா, அருவா தூக்குவே?
0: சரி.
1: நான் மாங்கா வெட்டிறதுக்கு மரத்தை?
0: நல்லா எமோஷனலா அந்த கோவம் வரணும் எனக்கு.
1: அதுக்காதி
0: நீ எனக்கு வரணும் நினைக்கிறே? நல்லா நல்லா எமோஷனலா பேசுங்க.
1: நீ ஆள வெட்ட தாண்டா அருவா தூக்குவே? நான் மாங்கா வெட்டிறதுக்கு மரத்தை வெட்டிறதுக்கும் தேங்காய் வெட்டிறதுக்கும் தென்னை வெட்டிறதுக்கும் விறகு வெட்டிறதுக்கும்
0: விறகு வெட்டா சொல்லுங்க. ஆ, விறகு விறகு
1: வெங்காயம் வெட்டிறதுக்கும் இளநீர் வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும்.
0: கோபால் கோபால், என்ன கோபால், நீங்க எவ்வளவு எமோஷனலா டயலாக இவ்வளவு சிரிச்சுட்டே சொல்றீங்க. கோபால் ட்ரான்ஸ்போர்ட் போலாமா? எப்படி சிரிக்க கூடாது?
1: ஐயோ வேணாம்.
0: வேணாமா? பரவாயில்ல, கேட்டவங்க என்ன நிலைமைக்கிறனாங்களோ தெரியல. நல்லா ஃபன் பண்ணீங்க, சூப்பரா பேசுறீங்க, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பரிசு காத்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்யூ, பாய்.
0: மக்களை இன்னும் நிறைய பேர் கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: கேட்ச் த ரெயின், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
3: Where there's water, there's life. Come, let us adopt rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.

0: டேய், அதான் சொல்லிட்டேன்ல.
1: நேரம் 6:01, நேரில் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து மெரினா பீச்சில் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க கேள்வி கணைகளை தொடுத்து அப்படியே வர்றவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரே ஒரு மாதிரி வந்து ஆக்கிடுறார். ஸோ இப்போது யாரை வந்து வச்சு வந்து எத்தனை கேள்வியெல்லாம் கேட்க போகிறாரு அப்படின்னு தெரியல, இப்போ பேசிடலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ.

0: கோவி நாளையோடு விளையாடுனாலும் ராஜாநிதி சுக மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மெரினா பீச்ல தான் ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேசுறதாக ஒரு வருங்கால இந்தியா காத்துட்டு இருக்காங்க. பேச வணக்கம். சத்தமா பேசுங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ஸ்னேகா.
0: ஸ்னேகா, எங்க இருந்து வரீங்க? வீட்டுல இருந்து வரீங்களா?
1: ஆமா.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 7th.
0: 6th 7th ரெண்டும் ஒண்ணா படிக்கிறீங்களா?
1: 7th.
0: 7th-ஆ? என்னமா ஆயிடுச்சு, பீச்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, எப்படி வந்திருக்கீங்க? ஃபேமிலியா வந்திருக்கீங்களா இல்ல எப்படி? ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்களா?
1: ஃபேமிலியோட வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோடயும் வந்திருக்கேன்.
0: என்னடா ரெண்டு ரெண்டு பதிலா வருது? ஐயோ ஐயோ, என்ன படிக்கிறீங்க? 7th-ஆ? உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது?
1: பிடிக்காத சப்ஜெக்ட்
0: எல்லா சப்ஜெக்டும் சொல்லுங்க. என்ன ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க.
1: சோஷியல்.
0: சோஷியலா? உங்களுக்கு அதுல ஈஸியான சப்ஜெக்ட் அது பிடிக்குதுன்றீங்க?
1: வீட்டுல
0: ஒரு பக்கெட்ல ரப்பி வச்சு விளையாடலாம்ல?
1: அது அந்த இதோட இதுதான் நல்லா இருக்கும்.
0: சரி, இப்ப வந்து பீச்ல உங்களுக்கு தண்ணீர் விளையாட பிடிக்கும். பீச்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு எது பிடிக்கும்? ரொம்ப
1: எதுவுமே பிடிக்காது, சாப்பிடுறது விளையாடுறதுதான் பிடிக்கும்.
0: இன்னைக்கு எல்லா நேயர்களும் வந்து சாப்பிடுறதுல குறியா இருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்க வந்திருக்கீங்க, இப்ப பாண்டி மீனா வந்திருக்கீங்க, என்னென்ன சாப்பிடுறீங்க? இப்ப
1: நானா?
0: நீங்க தான். நானா?
1: பானிபூரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஜூஸ் குடிச்சேன், லேஸ் சிக்கன்
0: சாப்பிட்டேன். விட்டுருங்க அம்மா, எனக்கே பசிக்குது. இப்போ நாங்கள் வந்து எஃப்எம் ரெயின்போன்னு இருக்கணும் ஷோ வந்து அலையோடு விளையாட ஃபன் பண்ணணும். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, வீட்டில் இப்படி தான் இருப்பீங்களா?
1: இல்லை. ஆ, ஃபீவர்.
0: ஃபீவர், அதனால் அமைதியாக இருக்கீங்க?
1: ஆ. இல்லைன்னா
0: அவள் வேறு மாதிரி இருக்கும்.
1: ஆமாம்.
0: கடவுளை எது தெரியாமல் போயிடுச்சு. சரி, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்டுரும், ஓகேவா? அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நிறைய ஐஸ்கிரீம் நாங்கள் வாங்கிடுறோம்.
1: ஓகே.
0: தலையெல்லாம் சொல்லக்கூடாது, மண்ணு கூட்டுது, ஓகேங்களா?
1: ஆ.
0: உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் இதுதான். இப்போ வந்து இந்த காலையில் எழுந்தும் எல்லாருக்கிட்டே கேட்கறது தான் கேட்கறது, உங்ககிட்ட கேட்டு கடைசியா, இந்த முகத்தை பாத்துட்டு போனா எனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் நினைக்கிறேன். அந்த முகம், அந்த அழகிய முகம், அந்த அதிர்ஷ்டக்கார முகம், உங்க வீட்டுல இருக்கிற அந்த முகம், எந்த முகம்? திருமுகம்.
1: எங்க அம்மா தான்.
0: ஏன் அப்படி?
1: ஏன்னா அவங்க முகத்தை பார்த்தாதான் நல்லதான் இருக்கும்.
0: சூப்பர், ரொம்ப சென்டிமெண்டா தாக்கிட்டீங்க. இந்த முகத்தை பாத்துட்டு போனா எனக்கு எல்லாமே வேற மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். அந்த திருமுகம் எது? இல்ல இல்ல, உங்க வீட்டுக்குள்ளே சொல்லணும்.
1: வீட்டுக்குள்ளேவா? அத்தை.
0: ஏன் அப்படி?
1: அத்தை அப்படிதான்.
0: அத்தை அப்படிதான், எதுக்கு தேவையில்லாம ஒம்பு வைக்கணும். சரி, நல்லா பதிலா சொன்னீங்க. இப்ப அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னா, இப்ப வந்து திடீர்னு ஒரு அனிமலை பாக்குறீங்க, ஓகேவா? அந்த அனிமல் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. எந்த அனிமல் பார்த்து நீங்க அந்த அனிமல் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்.
0: ஏன்?
1: ஏன்னா அதோட ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கலாம்.
0: அந்த மாதிரி செய்ய முடியுமா உங்களுக்காக?
1: வேணா.
0: பார்த்தேன், உஷாராயா உஷாரு, ஓரஞ்சாரா உஷாரு. உங்களுக்காக கடைசியா ஒரே கேள்வி, நீங்க ரொம்ப ஃபீவர்னு சொல்லிட்டீங்க, அதான் உங்களுக்கு கடைசியா ஒரே கேள்வி, ஓகேங்களா? இப்போ வந்து வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறணும், ஜெட்டு வேகத்துல முன்னேறணும், என்ன பண்ணலாம்? ஆட்டு சாட்டு தூங்கணும் போதுன்றீங்களா?
1: ஆமா.
0: ரொம்ப ஜாலியா பேசுங்க.
1: ஜாலியா பேசுமா?
0: சிரிக்கிறீங்க, சவுண்ட் வர மாட்டேது.
1: ஏன் அப்படி?
0: இதனா வாய்ப்புலயே சிரிப்பாங்க போல, அது பரவாயில்ல. இப்ப கடைசியா ஒரே கேள்வி, ஓகேங்களா? மொழியே புரியாம நீங்க ரசிச்ச ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு இல்லாம வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பாட்டு கேட்டிருப்பீங்களா? மொழியே புரியாது ஆனா கை கால்லாம் ஆடும், அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லுவீங்க.
1: ஹிந்தி.
0: ஹிந்தில ஏதாவது பாட்டு பாடுங்க.
1: அதெல்லாம் தெரியாது.
0: அப்படி பாடுங்க.
1: அதெல்லாம் தெரியாது, நான் பாத்துருக்கேன்.
0: தெலுங்கு பாட்டு. சாமி
1: தெலுங்குலாம் பார்த்தது இல்ல, ஹிந்தி பாத்திருக்கேன், மலையாளம் பாத்திருக்கேன்.
0: மலையாளம் பாட்டு வச்சு பாடுங்க.
1: அதுவும் தெரியாது, பாத்திருக்கேன்.
0: ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பாட்டு?
1: எதுவுமே பிடிக்காது.
0: தமிழ் பாட்டு?
1: தமிழ்ல வந்து தமிழ் பாட்டு பிடிக்கும், ஆனா பாட மாட்டேன்.
0: உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. எங்க ஆஜி சபா கூட இவ்வளவு ஸ்வீட்டான வாய்ஸ் வச்சிருக்காரு. நீங்க ஒரு ரெண்டு லைன் ஏதாவது பாடிட்டு போங்க.
1: பாடு தெரியாது.

0: மக்களே, இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடி ஷோ பாண்டி மேலதான் போனச்சு. அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்பதான் வந்து இருட்டிட்டு இருக்கு, மேகெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிட்டு இருக்கு. ஸோ மக்கள் இப்பதான் அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன பண்றது, நம்ம ஷோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா மக்கள் கிட்ட பேசலாம், பட் முடியாது. ஸோ இதோட நான் இந்த ஷோ இங்கே முடிச்சுக்கிறேன், அடுத்த வாரம் திரும்ப வரேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்ற உங்க மனதோட நான் ராஜ் ஆனந்த்.
1: நன்றி ஆனந்த். வரும் பாடலோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ண விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மை உறவுகள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ள இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒன்றாக நிற்கையில் ஜனநாயகம் மீதான உலகின் நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் ஒருங்கிணைந்து பயணித்தால் பொதுவான முன்னேற்றத்தை எட்டுவதில் புதிய வரலாறு உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கூட்டு பணிக்குழு முறையில் தீவிரவாதத்தை எதிர்க்க இரு நாடுகளும் இணைந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமாக

0: மாகாணமான திறந்தநிலை பிராந்தியமாக பராமரிப்பதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் வலியுறுத்தினார். செயற்கைக்கோள்களை ஏவும் தொழில்நுட்பத்தில் இந்தோனேஷியாவிற்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஜகார்த்தாவில் உள்ள இஸ்தானா மிர்டேகா மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ண விருது வழங்கப்பட்டது. இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இவ்விருதை வழங்கி சிறப்பித்தார். இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான வரலாற்றுப்பூர்வ நட்புறவை ஆழமாக்கி தந்திரோபாய கூட்டுறவு உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இந்தோனேஷிய பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: விருது வழங்கும் விழாவிற்கு முன்பாக இஸ்தானா மெர்டேகா மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமருக்கும் இந்தோனேஷிய அதிபருக்கும் இடையே பிரதிநிதிகள் நிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், கலாச்சார பரிமாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகளும் கையெழுத்தாயின. தமது இந்தோனேஷிய பயணம் இந்தியா இந்தோனேஷிய உறவுகளில் புதிய அத்தியாய தொடக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு மக்களின் செழிப்பிற்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் மேம்பாட்டிற்கும் ஒருங்கிணைந்து பாடுபட இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இந்தோனேஷிய அரசால் விருது வழங்கி சிறப்பிக்க பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர், திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
0: தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் டெல்லி தலைநகர் பிரதேசத்தில் 70 லட்சம் மரக்கன்றுகளை நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவது இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார். யமுனா நதியை சுத்தப்படுத்த தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதை மத்திய உள்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யமுனா நதியில் சென்று சேரும் கழிவுநீரை சுத்திகரிக்க கடந்த ஓராண்டில் மட்டும் 128 சுத்திகரிப்பு ஆலைகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்காலத்தில் டெல்லி பிராந்தியத்தின் குறுக்கே இயற்கையான சுவாச பையாகவே அமைந்திருந்த மலைமேட்டு பகுதியை மீட்டெடுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரில் ஜோலிலா சுரங்கப்பாதை, உத்தரகாண்டில் கேதார்நாத் கயிற்றுப்போதை போன்ற திட்டங்களால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சாலை போக்குவரத்து இணைப்புகள் வலுப்பட்டு வருவதாக கூறினார். தேசத்தை கட்டியெழுப்பும் பணிகளே ஆட்சி நிர்வாகத்தின் ஆணிவேராக இருக்க வேண்டும் என்றும், அரசியலை சமூக பொருளாதார மாற்றங்களுக்கான கருவியாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். காசுநோயில்லா இந்தியா இயக்கத்திற்கான ஆதரவை வலுப்படுத்துவது குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலாளர்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மான்வியா, பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோருடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினர். காசுநோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசின் எல்லா துறைகளும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறை அவசியம் என திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். காசுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களுக்கும் முக்கிய பங்கு இருப்பதால் NCC, NSS மற்றும் MyGov இணையதளம் மூலம் தன்னார்வ தொண்டர்களை ஒன்று திரட்டி தேசிய அளவிலான இயக்கத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் கடந்த June 15 முதல் வரும் 31 வரை நடைபெறும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஆஷா பணியாளர்கள் மூலம் ORS மற்றும் துத்தநாக மாத்திரை வழங்கப்படுகிறது. சுத்தமான குடிநீர் அருந்துதல், அடிக்கடி கை கழுவுதல், சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணுதல் மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வயிற்றுப்போக்கினால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை 0% குறைக்கும் நோக்கிலான இந்த இயக்கத்தின் தொடக்க விழாவில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஷமிமுன்னிசா பேகம், செய்தி கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு பிரிவின் துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்வாண்டில் இத்திட்டத்தினால் புதுச்சேரியில் 73,284 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுடெல்லியில் உள்ள கலாச்சார ஆதாரங்கள் மற்றும் பயிற்சிக்கான மையம் காரைக்கால் என்ஐடி வளாகம்

0: பாகத்தில் கல்வியல் நாடகம் என்பது குறித்து 5 நாள் பயிலரங்கு ஒன்றை நடத்துகிறது. வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிலரங்கில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகளிலிருந்து மொத்தம் 108 ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடும் நிரந்தர சபாநாயகர் தேர்வும் தாமதமாகி வருவதற்கு ஆட்சியில் நிலவும் அதிகார மோதல்களே காரணம் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரிசி கொள்முதல் தொடர்பான அரசின் புதிய கொள்முதல் நடைமுறைகளிலும் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதால் துணைநிலை ஆளுநர் இதுகுறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றார். அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் காணிக்கை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என திரு நாராயணசாமி மேலும் வலியுறுத்தினார். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பரவக்கூடிய ஜூனோசிஸ் நோய்களை தடுப்பது குறித்த உலக ஜூனோசிஸ் தினத்தை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் திருமதி துர்கா தொடக்கி வைத்தார். எலிக்காய்ச்சல், பன்றிக்காய்ச்சல், வெறிநாய்க்கடி உள்ளிட்ட நோய்கள் பரவும் விதம் குறித்தும் அவற்றின் அறிகுறிகள் மற்றும் தடுக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. 3ஆம் ஆண்டு புதுச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் துத்திப்பட்டு சிகே மைதானத்தில் இன்று தொடங்கியுள்ளன. இன்று மாலை நடைபெறும் 1வது போட்டியில் கடந்த ஆண்டு முதல் 2 இடங்களை பெற்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதுகின்றன. புதுச்சேரி மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6 அணிகளுக்கு இடையே டபுள் ரவுண்ட் ராபின் முறையில் மொத்தம் 34 போட்டிகள் இத்தொடரில் இடம்பெறவுள்ளன. லீக் போட்டிகள் வரும் 22ஆம் தேதி முடிவடைந்த பின்னர் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதி நடைபெறும். போட்டிகளை காண நுழைவு கட்டணம் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளை இம்முறை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் அலவரிசை மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் நேரடியாக ஒளிபரப்பாவதும் குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரையின் 5ஆம் நாளான இன்று இதுவரை அமர்நாத் பனிக்குகையில் தரிசனம் செய்துள்ள பக்தர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த குழுக்களாக யாத்திரை மேற்கொண்டு வரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் இதர வசதிகள் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. யாத்திரைகள் நிலவரங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மரபுகளை பாதுகாத்து பழங்குடியினர் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் பணிகளில் பாரம்பரிய ஞானத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ஜூயல் ஓராம் வலியுறுத்தியுள்ளார். புவனேஸ்வரில் இன்று இதுகுறித்து தேசிய பயிலரங்கு ஒன்றை அவர் தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தோனேஷியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
2: Go for PLI.
3: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேரம் சரியாக 6:21:35. எஸ், மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் நீங்க கேட்டு ரசிக்கலாம். அந்த பாட்டு ஃபாஸ்ட் பீட் பாட்டா இருக்கலாம், மெலடியான ஒரு பாட்டா இருக்கலாம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அந்த பாட்டை பிளே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஒன்னே ஒன்றுதான் பண்ணணும், ஜஸ்ட் கால் பண்ணணும். 0-1-3-2-2-7-1-7-6 மற்றும் 2-2-7-5-2-3-0 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்களுடைய மனசு பிடிச்ச பாட்டை எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியுடைய ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க?
1: படம் அரண்மனைக்கிளி, பாடல் ராசாவை உன்ன விடவ மாட்டேன். அந்த பாடல்
0: ஆஹா, சூப்பரான கிளைமேட்ல நல்ல பாட்டு கேக்குறீங்க.
1: நிச்சயமா சார், நிச்சயமா.
0: ஓகே அபுசாலிக் சார், தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஸ் ஒரு மெலடியான பாடல் கேட்கும் போது அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா. எஸ் நம்ம நிகழ்ச்சி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:27:39 நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்களா?
1: வணக்கம் சார், பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்செல்வி பேசுறேன்.
0: தமிழ்செல்வி அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அலைகளிலிருந்து புத்தம்போது காலை.
0: புத்தம்போது காலை அந்த பாடல?
1: ஆமா சார்.
0: ஓகே தமிழ்செல்வி அம்மா, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. ஓகே, தமிழ் செல்வி அம்மா கேட்ட மாதிரியே அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க 04132717760 மற்றும் 22752230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க எஃப்எம் ரெயின்போவில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரைம் புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், நான் ஒரே ஊர்ல கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: லேசா லேசா என்ற திரைப்படத்துல இருந்து முதல் முதலாய்.
0: அப்படியே லேசா கேட்டீங்க கங்காதரன் சார், அழகு சார்.
1: அப்படியே இருக்கு.
0: ஆஹா, தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.
0: ஓகே, உறையூர்ல இருந்து கங்காதரன் சார் கேட்டாங்க அவங்களுக்கான விருப்ப பாடல் லேசா லேசா திரைப்படத்துல வந்துட்டே இருக்கு. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவுக்கு 04132271760 மற்றும் 22752230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்கலாம். நேயர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியாளருடைய அடுத்த நேயர் வணக்கம், சொல்லுங்க யாருங்க இது பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், நான் சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் பேசுறேன்.
0: அந்தோனிராஜ் சார், சென்னையில எப்படி இருக்கீங்க? மக்கள் எப்படி இருக்காங்க சென்னையில?
1: போயிட்டு இருக்கு சார், நார்மலா போயிட்டு இருக்கு சார். எப்போ போல நீங்க அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க சார்?
0: சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். வெயில் போதுமா
1: சென்னையில? அதிகம்தான் சார், இப்போ
0: அதிகம்தான்,
1: எப்படா குறையும் இருக்கு சார்.
0: ஆமா, நாங்களும் அதே மாதிரி காத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு வந்து படம் வந்து கரிசு காட்சி சார், பாடல் வந்து குச்சனூர் கோயில் பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காகவே அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார், வாய்ப்புக்கு
0: நன்றி, நன்றி. ஓகே, சென்னையில இருந்து அந்தோனிராஜ் சார் வந்து அவங்களுடைய விருப்பமான பாடல் வந்து கேட்டிருந்தாங்க, கரிசக்காட்டு பூவை திரைப்படத்தை வந்து. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0414-2271-76 மற்றும் 2275-2303 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: எஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
2: மிக்க மகிழ்ச்சி சந்திரசேகர் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: இந்த இதமான மாலை பொழுதுல அப்படியே ஒரு கடற்கரைக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வேலூர்ல கடற்கரை இல்லனால கடற்கரையுடைய பாட்டை போட்டு கடற்கரையிலேயே நாங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபீல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மரியான் திரைப்படத்துல இருந்து ஏ ரகுமான் அவர்களுடைய இசையில சோனப்பரியா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் அங்க டான்ஸ் ஆட, நாங்களும் எங்க வீட்டுல டான்ஸ்
2: எங்களையும் அப்படியே அழைச்சிட்டு போறீங்க.
3: கண்டிப்பா வாங்க வாங்க, நம்ம போலாம்.
2: ஓகே சந்திரசேகர் சார், தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான்

0: எஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: கலையரசு சார் சொல்லுங்க சார்.
1: முதன்மை இடம் என தடம் படிக்கும், இன்முகம் என இரு வித விரிக்கும், உன் புன்னகையில் பாஸ் மார்க் எடுத்திருப்பதை சொல்ல வருகிறதோ நின் வருகை. பாடும் நின் பாட பாட வருகிறது சின்ன குயில்.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச்.
1: ஒரு பாடலை எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: பாலசுப்ரமணியம் பாடின கேட்க வேணுமா?
0: நன்றி நன்றி. ஓகே, கலையரசு சார் கேட்ட மாதிரி அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. பாஸ் மார்க் திரைப்படத்துல இருந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க போனை எடுங்க, கால் பண்ணுங்க.

0-4-1-3-2-2-7-1-7-6-0 மற்றும் 2-2-7-5-2-3-0 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போட கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க.

0: ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கூட எடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்களா?
1: வணக்கம் சார், நான் பாண்டியிலிருந்து ஜெயா பேசுறேன் சார்.
0: ஜெயம்மா, ஜெயம்மா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் சார்.
0: சூப்பர். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: படம் நினைச்சதே முடிச்சவன் சார், பாடல் கண்ணை நம்பாதே.
0: கண்ணை நம்பாதே, ஏன் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் சார், அந்த பாட்டு கருத்தா இருக்கும் சார், அதெல்லாம் பிடிக்கும்.
0: ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச்மா கால் பண்ணதுக்கு. நம்ம செய்தி சுருக்கத்தை கேட்டு அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்திய மக்களும் இந்தோனேஷிய மக்களும் ஒருங்கிணைந்து பயணித்தால் பொதுவான முன்னேற்றத்தை எட்டுவதில் புதிய வரலாறு உருவாகும் என்றும் அவர் கூறினார். ஜகார்த்தாவில் உள்ள இஸ்தானா மெர்டேகா மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவா சுபியந்தோ அந்நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலமான வளர்ச்சியில் அரசு அதிக கவனம் செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் மாநாடு ஒன்றில் அவர் உரையாற்றினார். காசுநோய் இல்லா இந்தியா இயக்கத்திற்கான ஆதரவை வலுப்படுத்துவது குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலாளர்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மான்வியா, பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோருடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினார். மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் நடைபெறும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இத்திட்டத்தினால் புதுச்சேரியில் 73,274 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு அருகே மேம்பாடியில் இன்று சுரங்கப் பணிகளின் போது மழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்தனர். 9 தொழிலாளர்கள் மண்குவியலில் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன 6 பேரை தேடும் பணிகளில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்றிரவு நடைபெறும் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகளில் அர்ஜென்டினா எகிப்து அணிகளும் சுவிட்சர்லாந்து கொலம்பியா அணிகளும் மோதவுள்ளன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியார் கூட அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார், தவளத்துல மதியழகன் பேசுறேன்
1: சார். மதியழகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
2: பழையப்பா படத்துல இருந்து வெற்றி கொடிக்கட்டு சாங் வேணும் சார்.
1: வெற்றி கொடிக்கட்டு தடைகளை அந்த பாடல் வேணுமா?
2: நம்ம நேயர்களா.
1: ஓகே சூப்பர் மதியழகன் சார், தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே, மதியழகன் சார் கேட்ட மாதிரி அவருக்காகவே படையப்பா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை இப்போ ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க 04132271760 மற்றும் 22752300 அப்படின்ற இந்த இரண்டு எண்ணுக்கு கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை இப்போ ரெயின்போல கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார், திருவண்ணை நல்லூர் தட்சிணாமூர்த்தி.
1: திருவண்ணை நல்லூர் நண்டூர்ல இருந்து தட்சிணாமூர்த்தி சார் பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: வெடிப்படத்துல இப்படி மழை அடித்தாலும் ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். ஆசை புயல் அடிக்க அன்பு மழை எப்படியும் இன்பத்தின் ஊற்று. இது இது இன்னிசை சென்றதின் கீற்று. திசையட்டும் தேன் சொட்டும் சென்றலாய் மனதை தாளாட்டும் உலகத்தின் திசையாக.
1: ஆனா இப்படி மழை அடிக்கல, இப்படி அடிக்கிறது வெயிலுக்கு தான் நீங்க இப்படி பாட்டு கேக்குறீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்.

0: செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகு துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது.

0: வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் இரவு மணி 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி இரவு 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25 19 நொடிகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? முருகன் சார், என்ன பாடல் வேணும்? ரொம்ப அழகா சொல்றீங்க உங்களுடைய பெயரை இனிஷியல சேர்த்து. நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 0413-227-1760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த இரண்டு எண்ணுக்கு கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரைம்ல புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கார்த்திபன் பேசுறேன்.
2: என்ன பேர் சொன்னீங்க?
3: கார்த்திபன்.
2: கார்த்திபன்,
3: ஆமா சார், ஆமா சார்.
2: ஓகே கார்த்திபன் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு இந்த காசி பத்துல இருந்து என்மனவாளி சிறகடிக்கு அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்க சார்.
2: ஆஹா, சூப்பர். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? காசி திரைப்படத்துல இருந்து எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் பண்ணணும், கால் பண்ணுங்க 0413-22-71-760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களுக்கும் கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் சார், பாண்டியிலிருந்து
2: கலா சார். கலாமா? ஓகே கலா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு
3: படம் சின்ன மாப்பிள்ளை சார், பாடல் காதோரம் நூலாக்கு.
2: காதோரம் நூலாக்கு, ஏன் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
3: நல்லா இருக்கு
2: சார், அந்த பாடல் கேட்க நல்லா இருக்கும். இன்னும் ஒத்த வரல முடிச்சு விட்டீங்க. ஓகே கலாமா, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. ஓகே, பாண்டில இருந்து கலாமா கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்து சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் இது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க போனை எடுங்க, கால் பண்ணுங்க 0413-22-71760 மற்றும் 2275-2300 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஸ் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் இருபதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
1: வணக்கம், அறிவிப்பாளர் இருவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருக்கு இது பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க சொல்லுங்க, யாருக்கு இது பேசுறீங்க?
1: நான் வந்து தென்பேர் கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து ஊருக்கு உழைப்பவன்.
0: ஓகே,
1: பாடல் இதுதான் முதல் ராத்திரி.
0: ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ,
0: நன்றி. ஓகே, இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட நம்ம ஷோவுடைய எண்ட் இருக்கும். இன்னைக்கு நிறைய நேர்கள் வந்து முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கால் கிடைக்கல அப்படின்னா நீங்க வருத்தப்படாதீங்க. நாளைக்கு காலையில வாட்ஸ்அப் படி உங்க சாய்ஸ் இருக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒன்னே ஒன்று பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும். 7598510505 அப்படின்ற இந்த எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள்

0: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும்

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: இனி கேட்கலாம் இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்திய மக்களும் இந்தோனேஷிய மக்களும் ஒருங்கிணைந்து பயணித்தால் பொதுவான முன்னேற்றத்தை எட்டுவதில் புதிய வரலாறு உருவாகும் என்றும் அவர் கூறினார். ஜகார்த்தாவில் உள்ள இஸ்தானா மெரிடேகா மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ அந்நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இரும்பு எஃகு துறையில் வளர்ச்சியை தாண்டி போட்டித்திறனை அதிகரிப்பது குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடெல்லியில் கனரக தொழில்துறை அமைச்சர் எச் டி குமாரசாமியுடன் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் நடைபெறும் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் இயக்கத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் முறைப்படி தொடக்கி வைத்தார். இத்திட்டத்தினால் புதுச்சேரியில் 73,884 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு அருகே மேம்பாடியில் இன்று சுரங்கப் பணிகளின் போது மழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்தனர். 9 தொழிலாளர்கள் மண்கோவிலில் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன 6 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர்களின் 2 நாள் கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்க உள்ளது. மகளிர் தலைமையிலான வளர்ச்சியில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் போட்டி நாட்டிங்ஹாமில் இந்திய நேரப்படி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்க உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்றிரவு நடைபெறும் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகளில் அர்ஜென்டினா எகிப்த் அணிகளும் சுவிட்சர்லாந்து கொலம்பியா அணிகளும் மோதவுள்ளன. சணல் விஸ்கோஸ் இழைகளை கலந்து தேசிய சணல் வாரியத்தால் உருவாக்கப்பட்டுள்ள நூலில் நெய்த ஆடைகளை இவ்வாண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் போது இந்திய விளையாட்டு வீரர்கள் அணிய உள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 8:55 கேட்கலாம்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம்
5: என்னடா சொல்ற நீ ஊரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க? GK ல டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா? கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா. அது என்னடா மார்னிங் சீக்ரெட்? அதை நான் சொல்றேன். தினமும் காலை 7:30 எழுந்திருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் சரியாக 9:16:13. காற்றலையில் இனிய இரவில் இனிமையான இசை கீதங்களோடு நேயர்களின் இரவுகளை மெல்லிசை மொட்டுக்களால் மென்மையாக்க வருவது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே விஜய். மலர் மலர்வது வசந்தத்திற்காக அல்ல, மனம் மலர்வது நேசம் தொடும் காரணத்திற்காக. இதோ பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடியது கர்ணா திரைப்படத்திற்காக.

எஸ்பிபி சார் வாய்ஸும் எஸ் ஜானகி அம்மாவுடைய வாய்ஸும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? இந்த இனிய இரவில் இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 9:22 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியம் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காற்றாய் வந்து மனதை வருடும் நினைவுகள் என்றும் நம்மோடு பயணிக்கும் இதோ பாடல் அளிக்க கேட்கலாம். ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியது நிலவேவா திரைப்படத்திற்காக.

எஸ் கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன்ஸ் நிதே வானம் நிகழ்ச்சிய விஜய் கூட. நேரம் சரியாக 9:27:42. கிளிகள் பேசினாலே அந்த சத்தம் கேட்டாலே மனசு லேசாயிடும். ஆனால் சின்ன கிளி பேசுகிற சத்தம் கேட்டால் மனசு இன்னும் லேசாயிடும். அப்படிதான் நம்ம கேட்க போகிற பாடலும் தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம், மகாநதி, சோபனா இணைந்து பாடியிருக்காங்க. கண் எதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

நிறங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்க தான் செய்யுது. சில நினைவுகளுக்கும் அப்படிதான், நம்ம கேட்க போற பாடலுக்கும் அப்படிதான். எஸ், தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடியிருக்க பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: எஸ், கேட்டு இருக்கீங்க FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சிய விஜயன் கூட. நேரம் சரியாக 9:41. என்னதான் காலங்கள் மாறினாலும் மொபைல் வந்தாச்சு, ஒரு அந்த மொபைல் ஒரு மெசேஜ் வந்தாச்சு, ஆனா காதல் கடிதத்திற்கு இருக்கிற அந்த ஒரு சுகம் என்பது தனிதான் இல்லையா? கேட்க போற பாடல் காதல் கடிதம். ஏரகமனுடைய இசையமைப்புல எஸ் ஜானகி, உன்னி மேனன் இணைந்து பாடியிருக்காங்க. ஜோடி திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேயர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை விஜயன் கூட. நேரம் சரியாக 9:47:35 ஆகுது. பாடல்கள் அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? அதுவும் இந்த மாதிரி ஒரு இரவுல இனிமையான இசை கீதங்களை கொடுத்துட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசாது, மெதுவாக நம்ம மனசுக்குள்ளே வந்து அழகாக ஊஞ்சலாடும் அப்படின்னே சொல்லலாம். எஸ் நம்ம கேட்க போகிற பாடல் அதே மாதிரி தான். ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது ஷாஜகான் திரைப்படத்திற்காக மில்லியனமே. பாட்டு கேட்கலாமா?

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேர்களின் சபைகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதை வானம். நேரம் சரியாக 9:53. வாழ்க்கையில முதல் முறையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஒரு ஞாபகங்களை கொடுக்கும் இல்லையா? ஒரு முதல் சந்திப்பு, முதல் சிரிப்பு, முதல் காதல் என்றுமே மறக்க முடியாத நினைவாக இருக்கும் இல்லையா? எஸ் நம்ம கேட்க போகிற பாடல் அதே மாதிரி தான். ஏ ரகமனுடைய இசையமைப்பில் சுஜாதா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியிருக்காங்க. சங்கமம் திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 10:01. தேன் சிதைவானம் நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். கோபால் சர்மா தேவி இணைந்து பாடியது தாயின் மணிக்கொடை திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சிய விஜயன் கூட நேரம் சரியாக 10:06:35 ஆயிட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் பாடல் ஒழுக்கி கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி இணைந்து பாடியது ராசையா திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதை வானம். என்னைக்குமே சொல்லாத வார்த்தைகளுக்கும் ஒரு மொழி இருக்கு, அத இதயம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நம்ம கேட்க போற பாடலும் அப்படிதான். சுஜாதா பி ஜெயச்சந்திரன், சுனந்தா இணைந்து பாடியிருக்காங்க பூவை உனக்காக திரைப்படத்திற்காக.

0: தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில் இணை பாடலுக்கு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடியது மோனிஷா என் மோனோலிசா திரைப்படத்திற்காக.
1: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: காற்றலையில் கேட்டுருக்கீங்க FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வாணன் நிகழ்ச்சிய விஜய் ஏன் கூட. நேரம் சரியாக 10:25. என்னதான் இரவுகள் வந்து அமைதியாக இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் மட்டும் விழித்தே இருக்கும் இல்லையா? எஸ் பாடல்களுக்கு கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில ஹரிஹரன் சுஜாதா இணைந்து பாடியது பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்காக.

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதை வானம். நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். ஹரிஹரன் பாடியது நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக.

பியூட்டிஃபுல்லான மெலடிஸை கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 10:42 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிய விஜய் என் கூட. நலமா அப்படின்ற ஒரு கேட்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சில நேரங்களில் 1000 அன்புக்கு சமமாக இருக்குது இந்த வார்த்தை இல்லையா. கிருஷ்ணராஜ் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியது காதல் கோட்டை திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் நீ பாடலோடுக்கே கேட்கலாம். ஏ ரஹ்மான் இசையமைப்பில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியது. மின்சார கனவு திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

நேரம் சரியாக 10:53. காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக அளித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சி நிறைவாக பாடலொலிக்க கேட்கலாம். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடியது பிரியமுடன் திரைப்படத்திற்காக.

0: 102.8 இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீர்க்கங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சாண வண்டுகளும் அதன் சூழலியல் சாகசமும் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. இந்நிகழ்ச்சியில் தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றிச்செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, காது மூக்கு தொண்டை பகுதிகளில் ஏற்படும் ஆசிட் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். காலை 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜெனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:32 வரை மெலடி மேஜிக். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவபள்ளி விலாஸ். மீண்டும் 11:32 முதல் 12 வரை மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடரின் நூல் மற்றும் நூலாசிரியர் அறிமுகம். வழங்குபவர் திருமதி ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக. சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ். ஜெகதீஸ்வரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் பொதுவான உடல்நல பரிசோதனைகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மருத்துவமனையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். மனு அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. மாலை 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். இரவு 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகஹர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair.

ஹலோ, டெஸ்டிங் ஆல் இண்டியா ரேடியோ 1 2 3. திஸ் இஸ் டைரக்ட் ஆர்ஜே மைக்.